வெண்முத்து போல ஒரு கண்ணப்பறிக்கிற வண்ண மலர் எடுத்து கண்ணுக்குள்ளாடிடும் கண்மணி காதலி கண்பு மால தொடுத்து தங்கு கழுத்துல போடவா அந்த சங்கதியை கொஞ்சம்

ஏழைக்கும் பாழைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் காவல் நிற்கும் மாறி. வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் நான் உந்து பாரென்று சாட்சி சொல்லும் தேவி. ஏழைக்கும் பாழைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் காவல் நிற்கும் மாறி.

பாடலோடு நிறைவு பெறுகிறது இசை அமுதம். நேயர்களின் நினைவுக்கு இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா? இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் விருதுநகர் மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். தினமும் ஒவ்வொரு தலைப்பில் மிளிரும் கண்ணாடி மாளிகையின் இன்றைய தலைப்பு சரியான இடைவெளி சமமான ஆரோக்கியம். இன்று காலை 11:02 கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே. உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு சிறப்பு நேரலையில் பங்கேற்கிறார் மதுரை மாவட்ட குடும்ப நலத்துறை துணை இயக்குநர் டாக்டர் எஸ் நடராஜன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் விக்னேஷ் அர்ஜுனன் அவர்கள். நேரலை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ள நேயர்கள் அழைக்கலாம். 0452 என்ற மதுரையின் முன் இணைப்போடு 25:30-170 என்ற எண்ணில் முதன்முறையாக பேச வரக்கூடிய நேயர்களும், 25:30-171 என்ற எண்ணில் ஏற்கனவே பேசிய நேயர்களும் அழைக்கலாம். இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு சரியான இடைவெளி சமமான ஆரோக்கியம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz தொடர்வது செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸுடன் மெல்பர்னில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்த உள்ளார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித்துறை திட்டங்கள், குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பரமேஸ்வரமங்கலத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் அமைச்சர் திரு காந்திராஜ் 304 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படுவதால் அதற்கு இணையாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே ரயிலில் கடத்தி வரப்பட்ட 5 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து இருவரை கைது செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பல்வேறு குற்றவாளிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 694 கிலோ போதைப்பொருட்கள் தீயிட்டு அழிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் 84 பேருக்கு 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி வழங்கினார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்கல்யாணம் நடைபெற்றது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டம் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகத்திலிருந்து பெறப்பட்டுள்ள செய்தி. முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் புதிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்தால் ₹50,000 மற்றும் இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தால் தலா ₹25,000 வீதம் இரண்டு குழந்தைகளுக்கு மொத்தம் ₹50,000 வைப்புத்தொகை ரசீது வழங்கப்படும். அதேபோல் மூன்று பெண் குழந்தைகள் இருக்கும் பட்சத்தில் ஒரு குழந்தைக்கு ₹25,000 வீதம் மூன்று பெண் குழந்தைகளுக்கு மொத்தம் ₹75,000 வைப்புத்தொகை ரசீதாக வழங்கப்படும். இத்திட்டத்தில் பயன்பெறும் குழந்தைகளுக்கு 18 வயது நிறைவடைந்த பின்னர் முதிர்வு தொகையை பெறுவதற்கு அக்குழந்தையின் வைப்புத்தொகை ரசீது நகல், 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் நகல் மற்றும் வங்கிக் கணக்கு புத்தக நகல் ஆகியவற்றுடன் மாவட்ட சமூக நல அலுவலகம் அல்லது சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் உள்ள சமூக நல விரிவாக்க அலுவலரை அணுகலாம். இ சேவை மையங்களின் மூலம் இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் குழந்தையின் பிறப்புச் சான்றிதழ், தாய் அல்லது தந்தையின் வயது சான்றிதழ், ஆண்டு வருமான சான்றிதழ் ₹120,000 இருக்க வேண்டும். குடும்ப கட்டுப்பாட்டு சான்றிதழ், ஆண் வாரிசு இன்மை சான்றிதழ், பிறப்பிடச் சான்றிதழ், குடும்ப அட்டை மற்றும் உரிய அடையாள அட்டை நகல் ஆகியவை தேவைப்படும். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுக்கு மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியரக வளாகம், விருதுநகர் மாவட்டம் 62600A2 என்ற முகவரியிலோ அல்லது 04562252701 என்ற தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நேர்கள் இதுவரை கேட்டது சேவை செய்திகள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.
2: Prime Minister Narendra Modi will hold talks with his Australian counterpart Anthony Albanese in Melbourne today. Discussions between the two leaders are expected to focus on strengthening cooperation in trade, defence, critical technologies, education and people-to-people ties. His visit is expected to provide fresh momentum to the India-Australia Comprehensive Strategic Partnership. Prime Minister Modi is also scheduled to participate in the India-Australia CEOs Forum and address business leaders from both the countries. He will also interact with the Indian diaspora at a community event in Melbourne. Mr. Modi arrived in Melbourne yesterday evening on a 3-day visit to Australia at the invitation of Australian Prime Minister. PM Modi arrived in Melbourne from Indonesia in the second leg of his 3-nation tour. India and Myanmar have discussed bilateral security cooperation and reviewed progress under bilateral dialogue mechanisms. The 2-day 23rd national level meeting between India and Myanmar concluded in New Delhi yesterday. Ministry of Home Affairs said that the two sides discussed cooperation in combating transnational crimes including terrorism, insurgency, narcotics trafficking, arms smuggling, human trafficking, wildlife trafficking, cybercrime and other forms of organized crime. They also agreed to enhance intelligence sharing and operational coordination and undertake capacity building initiatives to address shared security challenges effectively. Centre has approved the procurement of copra and Thottapuri mangoes from farmers in Tamil Nadu to safeguard farmers' interests. Ministry of Agriculture and Farmers' Welfare said that this will ensure better price realisation for producers and protect them from distressed sales caused by market fluctuations. The approval is based on the proposal submitted by Tamil Nadu. Under the approval, over 87,000 metric tons of copra will be procured in the state. The entire procurement will be undertaken at the minimum support price, MSP, under the price support scheme.

0: The price of tobacco should not fall below 200 rupees per kilogram and asked companies to expedite the auction process. Uttar Pradesh government has launched the cashless health scheme for teachers as well as non-teaching staff in the state. Chief Minister Yogi Adityanath launched the Chief Minister's Teachers Cashless Medical Scheme from Varanasi, which will offer medical coverage of up to 5 lakh rupees to more than 15 lakh teaching staff. Under the scheme, teachers across the state and their families will gain access to cashless medical facilities worth up to 5 lakh rupees. The National Testing Agency, NTA, has released Advanced Today Intimation Slip for CSIR UGC NET June 2026. The exam will be held on the 17th and 18th of this month, and students are advised to download their slip from the official website www.csirnet.nta.nic.in to know the allotted exam city. India's Arnab Paparkar created history by becoming the first Indian in 36 years to reach the boys' singles quarterfinals at the Wimbledon Juniors 2026. The 18-year-old Paparkar defeated Japan's Ryo Tabata 6-2, 6-1 in just 52 minutes in the pre-quarterfinals. India's march towards its 100th Grandmaster gathered momentum on yesterday with 17-year-old Ashwath S. from Kanyakumari becoming the country's 98th Grandmaster after clinching his final GM norm at the 2026 Pune International Grandmaster Round Robin. Needing a win in the final round, Ashwath defeated USA's FM Kannan Vaidyanathan with the black pieces to complete the Grandmaster title requirements. He finished the tournament with 7 points from 9 rounds, recording 6 wins, 2 draws and 1 loss to secure second place. In men's cricket, India will face England in the 4T20 International of the Five Match Series at the County Ground in Bristol tonight. The match will begin at 10 p.m. Indian time. And that is the end of this news bulletin.
1: Neram Kale, 6 mani, 10 nimidam.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர்ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள்.
3: நம் எல்லாருடைய கோபமும் நம்மையும் பிறரையும் துன்புறுத்துகிறது. இது மறக்க முடியாத உண்மை. கோபம் நம் வசம் இல்லை, கோபத்தின் வசம் நாம் இருக்கிறோம். கோபத்தோடு எழுபவர்கள் நட்டத்தோடு உட்காருவார்கள். கோபம் நிதானத்தை நிலைகுலைய வைக்கிறது, நிதானத்தை கலைக்கிறது. எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக இருப்பதே ஞானம். ஒருவர் ஞானி ஒருவரிடம் வந்தார், எனக்கு ரொம்ப அவசரமாக ஞானம் தேவைப்படுகிறது, அதை உடனடியாக எனக்குள் உண்டாக்க முடியுமா என்று கேட்டார். ஏனப்பா இவ்வளவு அவசரம், அவ்வளவு அவசரமாக நீ ஏன் ஞானத்தை பெற வேண்டும்? பெரிய முதலீட்டில் புதிய வியாபாரம் ஒன்றை தொடங்க இருக்கின்றேன். வியாபாரத்தை நிதானமாக கவனிக்கும் பக்குவம் என்னிடம் இல்லை. மேலும் எனக்கு உறுதுணையாக இருந்த என் தந்தைக்கும் உடல் நலமில்லை. எனவே எவ்வளவு சீக்கிரம் நான் ஞானம் அடைய வேண்டுமோ அவ்வளவு சீக்கிரம் ஞானம் அடைய வேண்டும். அப்போதுதான் என்னால் நிதானமாக வாழ முடியும். சீக்கிரம் ஞானம் அடைய சீக்கிரமாக ஒரு வழியை சொல்லுங்கள். ஞானி நிதானமுடன் அவரிடம் குறைந்தபட்சம் ஓராண்டாவது தேவைப்படும் என்றார். வந்தவரோ ஞானியிடம், நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கிறேன், ஓராண்டு வேண்டாம், கொஞ்சம் சீக்கிரம் ஞானம் பெற ஏற்பாடு செய்யுங்கள் என்றார். ஞானியோ, இந்த அளவிற்கு உன்னிடம் அவசரமும் தடுமாற்றமும் இருந்தால் உனக்கு ஞானம் கிடைக்க நீ குறைந்தது 5 ஆண்டுகள் உழைக்க வேண்டும் என்றார். வந்தவரால் ஞானியின் பதிலை ஏற்க முடியவில்லை. இந்த மனிதர் நம் நிலையையும் அவசரத்தையும் கொஞ்சம் கூட புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறாரே என்று கோபப்பட்டார். ஞானியோ எதை பற்றியும் கவலைப்படாமல் மீண்டும் நிதானமாகச் சொன்னார், இவ்வளவு அவசரமும் தடுமாற்றமும் இருந்தால் உனக்கு ஞானம் கிடைக்க 10 ஆண்டுகள் ஆகும் என்றார். வந்தவருக்கு குழப்பம். அப்படியானால் நான் என்னதான் செய்வது என்றார் தடுமாற்ற

0: கோபத்துடன். ஞானி கருணையோடு சொன்னார், உன்னை நோகடிக்க வேண்டும் என்பது என் நோக்கமல்ல, உண்மையை உனக்கு புரிய வைக்கவே இப்படியெல்லாம் சொன்னேன். நான் சொல்வதை கவனமாக கேள். எவ்வளவுக்கு எவ்வளவு அவசரம் இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு கோபமும் சீற்றமும் இருக்கும். கோபமும் சீற்றமும் இருக்கும் வரை நிதானம் பாதிக்கப்படும். அவசரப்படுவதை நிறுத்து, உன்னை நீயே திரும்பி உள்முகமாக பார், அவசரம் குறையும். நிலநடுக்கத்தைப் போல ஒவ்வொரு கோபத்திலும் அகநடுக்கம் ஏற்படும். நாடி நரம்புகள் உலுக்கப்படும். உடலின் ஒவ்வொரு உறுப்பும் கொதிக்கும். இதனால் யாருக்கு என்ன பயன்? சற்று சிந்தித்தால் தடுமாற்றம் எவ்வளவு, கோபம் எவ்வளவு, கோபத்தால் இழப்பு எவ்வளவு, எரிச்சல் எவ்வளவு, எரிச்சலால் நட்டம் எவ்வளவு என புரியும். நம்மிடம் இருக்கும் குறைகளையும் தவறுகளையும் கண்டுபிடித்து விட்டால் நாம் நிதானத்திற்கான முதல் படியை அடைந்து விட்டோம் என்று பொருள். தடுமாற்றம் நம்மிடம்தான் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள திறந்த மனம் வேண்டும். அதையும் தாண்டி நம்மிடம் தடுமாற்றம் எந்த வகையில் எந்த நிலையில் இருக்கிறது என்பதையும் கண்டுகொண்டால் நிதானத்தை நோக்கி நிதானமாக நடைபயிலத் தொடங்கிவிட்டோம் என்று பொருள். தடுமாற்றத்தை தாண்டினால் நிதானம் நம்மை வரவேற்கத் தொடங்கிவிடும். தடுமாறினாலும் பரவாயில்லை, தடுமாற்றத்திற்குள் தைரியமாக விழிப்புணர்வுடன் நுழைந்து வெளியே வருவதுதான் தடுமாற்றத்தை தாண்டுவதற்கான எளிய வழி. தானங்களில் சிறந்தது நிதானம், அதுவே நம் வாழ்வின் பிரதானம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ஜி. ஆறுமுகப் பெருமாள் அவர்கள்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகாலாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
1: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.

நேரம் காலை 6:16. 5 நொடிகள். நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz புதிய காலை.

0: நாளின் சிறப்பு. ஜூலை 9 தேதிக்கான இந்நாளின் சிறப்பு. இன்று கம்போடியா என்ற நாட்டில் மரநாள் கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் தனி ஆட்களும் குழுக்களும் மரங்களை நட்டு மரங்கள் மேல் அக்கறை கொள்ள ஊக்குவிக்கப்படுகின்றனர். அடுத்ததா நிகழ்வுகள். 1807 பிரான்சின் முதலாம் நெப்போலியனும் ரஷ்யாவின் முதலாம் அலெக்சாண்டரும் தில்சிட் நகரில் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர்.
1: 1816 அர்ஜென்டினா ஸ்பெயினிடமிருந்து விடுதலையை அறிவித்தது. 1868 அனைத்து ஆப்பிரிக்க அமெரிக்கர்களுக்கும் முழு குடியுரிமை வழங்கும் சட்டம் மூலம் ஐக்கிய அமெரிக்காவில் நிறைவேற்றப்பட்டது.
0: 1877 இதே நாளான ஜூலை 9 தேதி அன்றுதான் முதலாவது விம்பிள்டன் போட்டிகள் ஆரம்பமாயின. திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளர் கே பாலச்சந்தர் அவர்களின் பிறந்த தினம் இன்று ஆண்டு 1930.
1: தமிழக எழுத்தாளர் நாஞ்சில் நாரண தொல்காப்பியன் அவர்கள் பிறந்த தினம் இன்று ஆண்டு 1943.
0: 1991 இதே நாள்லதான் 30 ஆண்டுகளின் பின்னர் தென்னாப்பிரிக்கா ஒலிம்பிக் விளையாட்டுகளில் மீண்டும் சேர்க்கப்பட்டது. 2011 இதே நாள்லதான் தெற்கு சூடான் சூடானிலிருந்து பிரிந்து தனி நாடானது. இதுவரை கேட்டீர்கள் ஜூலை 9 தேதிக்கான இந்நாளின் சிறப்பு.
2: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்ன நான் சொல்றேன்,
0: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz தொடர்வது.
3: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள்.
4: சுத்தமான சுற்றுப்புறம் ஆரோக்கியமான வாழ்க்கையின் அடித்தளம். சுத்தம் சோர்வோடும் என்பது நம் முன்னோர்கள் கூறிய பழமொழி. இதன் பொருள், வெறும் வீட்டை சுத்தமாக வைத்திருப்பது மட்டுமல்ல, நம் வாழும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்பதன் முக்கியத்துவத்தையும் உணர்த்துகிறது. மனிதனின் ஆரோக்கியம் அவன் வாழும் சூழலை பொறுத்தே அமைகிறது. தூய்மையான காற்று, சுத்தமான நீர், மாசில்லாத நிலம் ஆகியவை ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அடிப்படையாகும். ஆனால் இன்று மக்கள் தொகை அதிகரிப்பு, நகரமயமாக்கல், முறையற்ற கழிவு மேலாண்மை போன்ற காரணங்களால் சுற்றுப்புற மாசுபாடு அதிகரித்து வருகிறது. ஒரு மனிதன் தனது வீட்டை மட்டும் சுத்தமாக வைத்துக்கொண்டு வெளியே உள்ள தெருவையும் பொது இடங்களையும் அசுத்தமாக வைத்தால் அது முழுமையான சுத்தமல்ல. ஏனெனில் நாம் அனைவரும் ஒரே சுற்றுச்சூழலை பகிர்ந்து வாழ்கிறோம். நாம் வாழும் இடத்தை நேசிப்பதே உண்மையான சுத்தத்தின் முதல் படி. சுற்றுப்புற சுத்தம் என்பது குப்பைகளை அகற்றுவது மட்டுமல்ல, குப்பைகளை சரியான முறையில் பிரித்து அகற்றுதல், நீர்நிலைகளை பாதுகாத்தல், காற்றை மாசுபடுத்தாமல் இருப்பது, பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல் போன்ற பல செயல்களை உள்ளடக்கியது. இன்று பல இடங்களில் குப்பைகள் சாலையோரங்களில் கொட்டப்படுகின்றன. இதனால் துர்நாற்றம், கொசுக்கள், ஈக்கள் போன்றவை அதிகரித்து நோய்கள் பரவுகின்றன. குறிப்பாக மழை காலங்களில் தேங்கும் குப்பைகள் மூலம் டெங்கு, மலேரியா போன்ற நோய்கள் உருவாகும் வாய்ப்பு அதிகரிக்கிறது. திருக்குறள் கூறுகிறது, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். நோயின் காரணத்தை அறிந்து அதை தடுப்பதே சிறந்தது என்று வள்ளுவர் கூறுகிறார். பல நோய்களுக்கு காரணமாக இருக்கும் அசுத்தமான சூழலை நாம் முதலில் மாற்ற வேண்டும். ஒரு சுத்தமான சுற்றுப்புறம் மனிதனின் உடல் நலத்துக்கு மட்டுமல்ல மனநலத்திற்கும் உதவுகிறது. சுத்தமான இடத்தில்

0: வாழும்போது மன அமைதி கிடைக்கிறது. பள்ளி, வீடு, வேலை செய்யும் இடம் போன்றவை தூய்மையாக இருந்தால் செயல்திறனும் அதிகரிக்கிறது. ஒரு சிறிய கவிதை: குப்பையில்லா வீதி வேண்டும், தூய்மை நிறைந்த பூமி வேண்டும், சுத்தம் காக்கும் மனிதர்களால் சிறந்த நாளை உருவாக வேண்டும். இந்த கவிதை சுத்தத்தின் அவசியத்தை எளிமையாக எடுத்துரைக்கிறது. சுற்றுப்புறத்தை பாதுகாப்பதில் குப்பை மேலாண்மை மிகவும் முக்கியமானது. வீட்டில் உருவாகும் குப்பைகளை மக்கும் குப்பை, மக்காத குப்பை என பிரித்து அகற்ற வேண்டும். உணவு கழிவுகளை உரமாக மாற்றலாம். பிளாஸ்டிக் போன்ற பொருட்களை மறுசுழற்சி செய்ய வேண்டும். இன்றைய இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் சுற்றுப்புற பாதுகாப்பில் முன்னோடிகளாக இருக்க வேண்டும். பள்ளிகளில் சுத்தம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். நண்பர்களிடம் குப்பைகளை குப்பை தொட்டியில் போடும் பழக்கத்தை உருவாக்கலாம். மகாத்மா காந்தி கூறியுள்ளார், சுத்தம் என்பது சுதந்திரத்தை விட முக்கியமானது. இந்த கருத்து சுத்தம் என்பது ஒரு தனிப்பட்ட பழக்கம் மட்டுமல்ல, ஒரு சமூக பொறுப்பு என்பதை உணர்த்துகிறது. நாம் பல நேரங்களில் யாராவது வந்து சுத்தம் செய்வார்கள் என்று நினைக்கிறோம். ஆனால் சுற்றுப்புறம் நமக்கு சொந்தமானது என்ற எண்ணம் வந்தால் அதை பாதுகாப்பது நமது இயல்பான கடமையாக மாறும். சிறிய செயல்களிலிருந்தே பெரிய மாற்றங்கள் உருவாகின்றன. குப்பையை கீழே போடாமல் இருப்பது, பொது இடங்களை சுத்தமாக வைத்திருப்பது, மரங்களை வளர்ப்பது, தண்ணீரை மாசுபடுத்தாமல் பாதுகாப்பது, பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்பது, இவை அனைத்தும் ஒரு தூய்மையான சமுதாயத்தை உருவாக்கும். ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி: நாம் நமது வீட்டை மட்டும் சுத்தமாக வைத்தால் போதுமா, அல்லது நம் சுற்றிலும் உள்ள உலகையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டுமா? இந்த கேள்விக்கான பதில் ஒவ்வொருவரின் பொறுப்புணர்வில் உள்ளது. சுத்தமான சுற்றுப்புறம் என்பது அரசின் திட்டம் மட்டுமல்ல, அது ஒவ்வொரு குடிமக்களின் பழக்கமாக மாற வேண்டும். ஒரு குழந்தை தனது வீட்டில் குப்பையை சரியாக அகற்றும் பழக்கத்தை கற்றுக்கொண்டால் அது எதிர்காலத்தில் ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்கும். இயற்கையை மதிக்கும் சமுதாயமே ஆரோக்கியமான சமுதாயமாக இருக்கும். சுத்தமான சூழல் இருந்தால் நோய்கள் குறையும், வாழ்க்கை தரம் உயரும். சுத்தத்தை வளர்ப்போம், ஆரோக்கியத்தை பாதுகாப்போம், தூய்மையான பூமியை உருவாக்குவோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. வழங்கியவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள்.

0: நேரம் 6:35:43. இன்று பராபாவு வருடம் ஆணி மாதம் 25 வியாழக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த சிவகங்கை மாவட்ட விவசாய பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் ஒரு நாள் பயிற்சியாக நாளை, அதாவது 10/7/26 வெள்ளிக்கிழமை அன்று ஃபினாயில், சோப்பு ஆயில் மற்றும் சோப் பவுடர் தயாரித்தல் பயிற்சி நடைபெற உள்ளது. இரண்டு நாள் பயிற்சியாக இம்மாதம் 15 மற்றும் 16 ஹெர்பல் நாப்கின் தயாரித்தல் பற்றிய செய்முறை பயிற்சி நடைபெற உள்ளது. ஒரு வார பயிற்சியாக இம்மாதம் 20 முதல் 24 வரை கால் மிதியடி தயாரித்தல் பற்றிய செய்முறை பயிற்சி நடைபெற உள்ளது. இப்பயிற்சிகள் காலை 10 முதல் மாலை 5 வரை நடைபெறும். இப்பயிற்சிகளில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9488575716. அலைபேசி எண் மீண்டும் ஒரு முறை 9488575716. இவ்வாறு பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குனர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விருதுநகர் மாவட்ட கால்நடை வளர்ப்பாளர்களே, விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பசு எருமை இனங்கள் கோமாரி நோயிலிருந்து பாதுகாக்கும் வகையில் கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் கோமாரி தடுப்பூசி முகாம் இம்மாதம் 31 வரை அனைத்து கிராமங்கள், நகராட்சி மற்றும் மாநகராட்சியில் செலுத்தப்பட உள்ளது. மொத்தம் 1,41,300 கால்நடைகளுக்கு வாய் மற்றும் கால் நோய் தடுப்பூசி செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த முகாம் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டம் மூலம் நடைபெற உள்ளது. இந்நோய் தாக்கும் பட்சத்தில் கால்நடைகளுக்கு சரிவர உணவு உண்ண இயலாத நிலை, அதீத காய்ச்சல் மற்றும் வாயில் உமிழ்நீர் வடிதல் போன்ற பாதிப்புகள் ஏற்படும். இதன்

0: கால்நடைகளில் பால் உற்பத்தி பாதிக்கப்படும். மேலும் இந்நோய் மிக விரைவாக பரவும் தன்மை கொண்டது. இதனை தடுப்பதற்கு விருதுநகர் மாவட்டத்தில் 82 கால்நடை மருந்தகங்கள் மற்றும் 6 கால்நடை மருத்துவமனைகளில் பணிபுரிவோரை கொண்டு ஒரு கால்நடை உதவி மருத்துவர், கால்நடை ஆய்வாளர் மற்றும் கால்நடை பராமரிப்பு உதவியாளர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தடுப்பூசி குழுவினரால் FMT தடுப்பூசி இலவசமாக போடப்பட உள்ளது. மேலும் தடுப்பூசி பணி முடிவடைந்தவுடன் கால்நடை வளர்ப்போர் தங்களது ஆதார் எண் மற்றும் பதிவு செய்த அலைபேசி எண்ணிற்கு வரும் OTP தடுப்பூசி குழுவினருக்கு தெரிவித்து பாரத் பசுதான் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து கொள்ள வேண்டுகிறோம். இதன் மூலம் அரசின் கால்நடை பராமரிப்பு துறை நலத்திட்டங்களை பெறலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த தேனி மாவட்ட பெண்களுக்கு ஒரு அறிவிப்பு. தேனி தொழிலாளர் நலவாரிய அலுவலகம் அருகில் இயங்கி வரும் கனரா வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தில் 31 நாட்கள் நடைபெறும் இலவச மிஷின் எம்ப்ராய்டரி பயிற்சி நடைபெற உள்ளது. இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள கல்வி தகுதி 8 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 18 வயது முதல் 50 வயது வரை தேனி மாவட்ட பெண்கள் மட்டும் இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளலாம். இந்த பயிற்சி July 13, அதாவது இம்மாதம் 13 துவங்க இருக்கிறது. காலை 9:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை இப்பயிற்சி நடைபெறும். இப்பயிற்சியில் கலந்து கொள்ள தேவையான ஆவணங்கள் ஆதார் நகல், வாக்காளர் அடையாள அட்டை நகல், குடும்ப அட்டை நகல் ஆகியவை அவசியம். இப்பயிற்சியில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி எண்கள் 04546-25-15-78 மற்றும் அலைபேசி எண் 9442-75-8363. அலைபேசி எண் மீண்டும் ஒருமுறை 9442-75-8363. இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் தாவர ஊட்டச்சத்துக்கள் மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து உசிலப்பட்டி கிருஷ்ணா வேளாண் கல்லூரி பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் பிரியதர்ஷினி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
1: தாவரத்துல அந்த சர்க்கரையோட கடத்தலுக்கு இந்த போரான் சத்து மிகவும் பயன்படுறதுனால அது குறைபாட்டினால நம்மளுக்கு வந்து அதனுடைய பாதிப்பு எங்க இருக்கும் அப்படின்னா இந்த காய் கனிகள்ல அதிகமா தெரிகிறது. ஆப்பிள்ல கூட அந்த உள் திசுக்கள் தக்கையாக மாறுறது, பீட்ரூட்ல கூட பழுப்பு இறுதி அழுகல் நோயை இந்த போரான் நுண்ணூட்ட சத்து குறைபாட்டு ஏற்படுது. தென்னையில வந்து குறும்பு உதிர்தல் அதுவும் இந்த போரானோட குறைபாடு தான். திராட்சையிலேயே ஒரு பழம் வந்து ரொம்ப பெரிதாகவும் இன்னொரு பழம் ரொம்ப சின்னதாகவும் இருக்கும். நுண்ணூட்ட சத்தான போரான் குறைபாடு தான் காரணம். இவற்றை நம்ம எப்படி வந்து நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னா போரிக் ஆசிட், அதாவது போரான் அதுல இருக்கும் போரிக் ஆசிட் போராக்ஸ் வந்து இலைவழி தெளிப்பு மூலமாகவோ 0.2% வந்து நம்ம வந்து தெளிக்கும் பொழுது இக்குறைபாட்டை வந்து நிவர்த்தி பண்ணலாம். அடுத்த சத்து பார்த்தோம்னா துத்தநாகம். துத்தநாகம் ஜிங்க்னு சொல்லுவாங்க. இதுவும் தாவரத்துல பல்வேறு நொதிகளுக்கு இது ஒரு ஊக்கியாக செயல்படுது. இந்த துத்தநாகம் வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா சிறிய இலைகள் வந்து துத்தநாகத்தினுடைய ஒரு அறிகுறி. அந்த ஆக்சின் அப்படிங்கிற அந்த தாவர வளர்ச்சி ஹார்மோனுக்கு ஒரு இன்றியமையாதுன்னு பார்த்தோம்னா இந்த துத்தநாகம் தான். தண்டு சின்னதாயிரும், இலை வந்து சிறிதாயிரும், நெல் பயிர்ல கூட கைரா டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, மக்காச்சோளத்துல கூட வெள்ளை மொட்டு டிசார்டர்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே துத்தநாகத்தினால வரக்கூடிய ஒரு அறிகுறி தான். இதை நம்ம எப்படி வந்து நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜிங்க் சல்ஃபேட் அதை வந்து 0.5% வந்து இலைவழி தெளிப்பு முறையாக தெளிப்பதன் மூலமாக இக்குறைபாட்டை வந்து நிவர்த்தி பண்ணலாம். இல்லைன்னா மண் வழியாக மண்ணில் வந்து நம்ம வந்துட்டு ஜிங்க் சல்ஃபேட் ஒரு ஹெக்டருக்கு ஒரு 25 kg நம்ம வந்து மண்ணில் அப்ளை பண்ணுறப்போ நம்ம வந்து இந்த ஜிங்க் குறைபாட்டை வந்து நம்ம இது பண்ணலாம். அடுத்து மாலிப்டினம். மாலிப்டினம்ங்கிறது ஒரு நுண்ணூட்டச்சத்து தான். இந்த மாலிப்டினத்தோட பயன்பாடுன்னு பார்த்தோம்னா தாவரத்தில் ஒரு நைட்ரஜன் நிலைப்படுத்துவதற்கு, ஒரு பயிர்களில் அந்த வேர் முடிச்சுகளில் இருக்கக்கூடிய ரைசோபியம் பாக்டீரியாவில் அந்த நைட்ரஜன் நிலைப்படுத்துறதுக்கு ஊட்டச்சத்து மிகவும் இன்றியமையானது. இப்படி இந்த மாலிப்டினம் குறைபாட்டினால வரக்கூடிய அறிகுறிகள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இலையானது ரொம்ப நீண்டு மெலிந்து போய் காணப்படும். காலிஃபிளவர்ல கூட சொல்லுவாங்க விப்டைல் ஆஃப் காலிஃபிளவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த மாலிப்டினம் குறைபாட்டினால வர்றது தான். என்ன நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 0.5-1 kg வந்து ஒரு ஹெக்டருக்கு இந்த அம்மோனியம் மாலிப்டினேட்டை வந்து நம்ம மண்ணில் இடுவதன் மூலமாக இந்த குறைபாட்டை வந்து நம்ம நிவர்த்தி பண்ணலாம். அடுத்த சத்து பார்த்தோம்னா தாமிரம். தாமிரம் வந்து எந்த மாதிரி தாவரத்தில் என்ன மாதிரி பயன்படுதுன்னு பார்த்தோம்னா ஒளிச்சேர்க்கையிலேருந்து சுவாசம் வரைக்கும் நடக்கூடிய எல்லா நிகழ்வுகளுக்குமே அந்த எலக்ட்ரான் கடத்து சங்கிலியில் வந்து தாமிரம் வந்து ஒரு முக்கிய கூறாக இருக்கிறது. இதனுடைய அறிகுறிகள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இலைகளில் வந்து ஒரு மாதிரி நீல பச்சை நிற இலைகள், ரொம்ப டார்க் ஒரு ப்ளூயிஷ் கிரீனாக நீல பச்சை நிற இலைகள் காணப்பட்டுச்சுன்னா அது தாமிர சத்து ஊட்டச்சத்து குறைபாடுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இலைகள் வாடுறது இதெல்லாம் அதனுடைய அறிகுறிகளாக இருக்கும்.

0: அதே மாதிரி ஒரு மரத்துல ஒரு மாதிரி ஒரு பசை போன்ற ஒரு திரவமானது வர்றது, அதை கம்மோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு பசை போன்ற திரவம் வர்றது. இது எல்லாமே வந்து இந்த தாமிரம் காப்பர் சத்துனால வரக்கூடிய ஒரு குறைபாடு தான் ஆகும். இதை நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னா, 0.1% காப்பர் சல்ஃபேட்டை வந்து நம்ம இலைவழி தெளிப்பு மூலமா நம்ம தெளிக்கிறது மூலமா இந்த குறைபாட்டை நம்ம நிவர்த்தி பண்ணலாம். மேங்கனீஸு அடுத்த சத்து. மேங்கனீஸோட குறைபாடு என்னவென்று பார்த்தோம் அப்படின்னா, நரம்பிட பச்சை சோகை தான் இது. நரம்பிட பச்சை சோகை ஒன்று இளம் இலைகளிலோ முதிர் இலைகளிலோ வந்து ஒரு அறிகுறியாக தென்படும். இது எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த மேங்கனீஸு சல்ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க, அதை வந்து ஒரு 15 to 30 kg வந்து நம்ம மண்ணில் கொடுக்கறது மூலமாக வந்து நம்ம இந்த மேங்கனீஸோட குறைபாடை வந்து நிவர்த்தி பண்ணலாம். பர்டிகுலராக இந்த மேங்கனீஸுனால எந்த பயிரில் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, பட்டாணி பயிரில் விதையை நம்ம உடச்சி பார்க்குறோம் நடுவில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மாதிரி திசுக்கள் எல்லாம் இறந்து உடைச்சாலே காப்பி கலர்ல அந்த மாதிரி இருக்கும். அடுத்து வந்து இந்த குளோரின், நிக்கல் இந்த மாதிரியான நுண்ணுற்று சத்து குறைஞ்சாலுமே இலை மஞ்சள் ஆகுதல், இறந்த புலிகள் என்று அழைக்கப்படுகிற நெக்ரோசிஸ், இந்த மாதிரியான குறைபாடுகள் இதெல்லாமே இருக்கும். மேற்கூறியவாறு இப்படி தாவர நுண்ணூட்ட சத்துக்கள் என்னன்னு பார்த்தோம். இப்போ அதனுடைய அறிகுறிகள் என்னவென்று நம்ம தாவரத்தில் கண்டறிந்து அதற்கேற்றவாறு நம்ம நிவர்த்தி செஞ்சா நம்ம வந்து கரெக்டான நம்மளுக்கு மகசூல் வந்து அதிகரிச்சிருவோம்.
1: இதுவரை தாவர ஊட்டச்சத்துகள் மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண் கல்லூரி பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் பிரியதர்ஷினி அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் இன்றைய இன்று ஒரு செய்தி நிறைவு பெறுகிறது.

மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸுடன் இருதரப்பு பேச்சு நடத்த உள்ளார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்திய வீராங்கனைகள் 9 பேர் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸுடன் மெல்பர்னில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். அப்போது இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம், பாதுகாப்பு, முக்கிய தொழில்நுட்பங்கள், கல்வி, இருநாட்டு மக்களுக்கு இடையேயான உறவுகள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆஸ்திரேலியாவில் 3 நாள் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் அங்கு நடைபெறும் இந்திய ஆஸ்திரேலிய வருடாந்திர உச்சிமாநாட்டில் பங்கேற்க உள்ளார். இருநாட்டு முன்னணி வர்த்தக தலைவர்களுடனும் அவர் உரையாடவுள்ளார். அத்துடன் தலைமைச் செயல் அதிகாரிகள் கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்று உரையாற்றவுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு நரேந்திர மோடி, ஆஸ்திரேலிய பிரதமருடனான சந்திப்பை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறியுள்ளார். அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடன் தாம் உரையாட வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மெல்பர்னில் தமக்கு சிறப்பான வரவேற்பு அளித்த இந்திய வம்சாவளியினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதுகுறித்து வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசு சமர்ப்பித்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் உற்பத்தியாளர்களுக்கு சிறந்த விலை கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சந்தையின் ஏற்ற இறக்கங்களால் ஏற்படும் நெருக்கடியிலிருந்தும் விவசாயிகளை பாதுகாக்கும் என்று அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதையடுத்து தமிழகத்தில் 87,000 மெட்ரிக் டன்னுக்கும் மேற்பட்ட கொப்பரை கொள்முதல் செய்யப்படும். இதன்படி குறைந்தபட்ச ஆதரவு விலை அடிப்படையில் 1,000 கோடி ரூபாய்க்கும் மேல் கொப்பரை கொள்முதல் செய்யப்பட உள்ளது. அத்துடன் 96,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான

0: தோட்டாவரி மாம்பழங்களை கொள்முதல் செய்வதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்ச ஆதரவு விலையின் கீழ் இவ்வகை மாம்பழங்கள் கொள்முதல் செய்யப்படும் என்றும் குவிண்டாலுக்கு 1000 ரூபாய்க்கு மேல் சந்தை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நடவடிக்கை விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு சிறந்த வருவாயை உறுதி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய வேளாண் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படுவதால் அதற்கு இணையாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சில தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக தரம் உயர்த்தப்படுவதால் 700 அரசு ஒதுக்கீட்டு இளநிலை மருத்துவ படிப்புக்கான இடங்கள் பறிபோவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அவற்றுக்கான மாணவர் சேர்க்கை அதிகாரம் மத்திய அரசுக்கு மாற்றப்பட்டுவிடும் என்றும் கூறியுள்ளார். இதன் மூலம் அப்பல்கலைக்கழகங்களில் அரசு ஒதுக்கீட்டில் சேருவதற்கு அதிக கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் 16 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தலா 50 இடங்களை கூடுதலாக அதிகரிக்க வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மகளிரை பொருளாதார தன்னிறைவு பெற்றவர்களாக மாற்றும் வகையில் ஊரக சுய வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் மத்திய அரசு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றது. சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டியில் இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் மகளிருக்கு பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மத்திய அரசின் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சகம் ஊரக பகுதியில் உள்ள மகளிரை சுய வேலைவாய்ப்பு மிக்கவர்களாக மாற்றும் முயற்சியில் தீவிரம் காட்டி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டியில் உள்ள இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் மகளிருக்கு சித்திர தையல் மற்றும் துணி ஓவிய பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை 12,000 பேருக்கு மேலாக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி அளித்து வருவதாக கூறுகிறார் அதன் இயக்குனர் திருமகள்.
2: நம்ம தொழில் சொல்லிக் கொடுப்போம், அந்த தொழிலை அவங்க படிச்சுக்கிட்டு நல்ல உள்ளார்ந்து அதை உள் வாங்கிட்டு தொழில் செஞ்சு 4 பேருக்கு வேலை கொடுக்கலாம். அந்த மாதிரி இன்ஸ்டியூட் இது. இது வரைக்கும் 2009 இருந்து இந்த இன்ஸ்டியூட் நடந்துட்டு இருக்குதுங்க சார். இது வரைக்கும் நாங்க ஒரு 12,000 பேருக்கு இந்த மாதிரி ட்ரெய்னிங் கொடுத்தோம். இன்னைக்கு வரைக்கும் நல்ல சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்கோம்.
1: சணல் பைகள் தயாரிப்பு பயிற்சி பெற்றதன் வாயிலாக சொந்தமாக தொழில் தொடங்கி வருமானம் ஈட்டுவதாக கூறுகிறார் பயனாளி நஸ்ரத்.
3: என்னோட தொழில் வளர்ச்சின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன். மாத வருமானம் பாத்தீங்கன்னா 40 ஒரு 60,000 வரையும் மாத வருமானம் சம்பாதிக்கிறேன். அண்ட் டேர்ன் ஓவர்னு பாத்தீங்கன்னா 3 லட்சத்துக்கு மேல பண்ணிட்டு இருக்கேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இராணுவ நடவடிக்கைக்கு பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றங்கள், அண்மையில் நடைபெற்ற தாக்குதல்கள் கவலை அளிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. இந்திய மியான்மர் இடையே இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் நடவடிக்கைகளை தொடங்குமாறு புகையிலை நிறுவனங்களுக்கு ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அறிவுறுத்தியுள்ளார். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித் திட்டங்கள், குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் மரக்கோணம் அருகே பரமேஸ்வரமங்கலத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் அமைச்சர் திரு காந்திராஜ் 304 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே ரயிலில் கடத்தி வரப்பட்ட 5 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பல்வேறு குற்றவாளிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 694 கிலோ போதைப் பொருட்கள் தீயிட்டு அழிக்கப்பட்டது.

0: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் 84 பேருக்கு 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி வழங்கினார். தேனி அருகே பழனிசெட்டி பகுதியில் தடை செய்யப்பட்ட 220 கிலோ புகையிலை பொருட்கள் காவல்துறையினர் பறிமுதல் செய்து 3 பேரை கைது செய்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்கல்யாணம் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதிச் சுற்றில் 51 கிலோ எடைப்பிரிவில் தனு, 54 கிலோ எடைப்பிரிவில் நிஷா, 57 கிலோ எடைப்பிரிவில் பிராட்சி, 60 கிலோ எடைப்பிரிவில் நிகிதா சந்த், 65 கிலோ எடைப்பிரிவில் காஜல், 70 கிலோ எடைப்பிரிவில் ஷிவானி, 75 கிலோ எடைப்பிரிவில் முஸ்கான், 80 கிலோ எடைப்பிரிவில் நைனா, பிரியங்கா ஆகியோர் வெற்றி பெற்றனர். இதன் மூலம் இந்தியாவுக்கு 9 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. ஆஸ்திரிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டலில் நடைபெறவுள்ள இப்போட்டி 2:10 தொடங்குகிறது. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனேஸுடன் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாவரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்திய வீராங்கனைகள் 9 பேர் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்து.
3: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
2: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸ் கேட்டு ரசிக்கலாம். இன்னைக்கு பூந்தழு நிகழ்ச்சியில ஒரு குட்டி பேச போறாங்க, என்ன பேசுறாங்கன்னு கேட்கலாம். உங்க பேரு சொல்லுங்க.
5: வணக்கம், என் பேரு ஜோஷ்னி. நான் இப்ப உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாங்களாம். அவங்களுக்கு ஒரு காலு ஒரு கண் இருந்துச்சாம். அவங்க ஒரு நாள் அரண்மனைய சும்மா நடந்து போயிட்டு இருக்கும் போது அவங்க வந்து முன்னோர்களோட படத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்களாம். பார்த்துட்டு இருக்கும் போது அவங்களோட ஓவியமும் வரையணும்னு ஆசைப்பட்டாங்களாம். ஆசைப்படும் போது ஊர்ல இருக்க எல்லா ஓவியர்களையுமே கூப்பிட்டாங்களாம். கூப்பிட்டு என்னை வரைய முடியுமான்னு கேட்டதுக்கு, இல்லை அரசரே, எங்களால முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். ஒரே ஒரு ஓவியர் மட்டும் என்னால அவங்கள வரைய முடியும் அரசே அப்படின்னு சொல்லி, எனக்கு 2 மட்டும் கொடுங்க, நான் வந்து வரைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களாம். போய் 2 ஆயிடுச்சாம். 2 ஆனோடனே ஓவியர் வந்து அந்த ஓவியத்தை கொண்டு வந்து அரசர்கிட்ட கொடுத்தாங்களாம். அதுல குதிரை மேல உட்காந்து ஒரு கால் வந்து மறைஞ்சிருந்த மாதிரி, ஒரு கண்ணை மடக்கி அம்பு விட்டுட்டு இருக்க மாதிரி இருந்துச்சான். அதை பார்த்து அரசருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சான். பிடிச்ச உடனே அவங்களுக்கு கொஞ்சம் பொற்காசுங்கள்லாம் கொடுத்தாங்க. இப்ப வந்து மோரல் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில எது இருக்கோ அதை வச்சு ஹாப்பியா வாழணும்.

0: அடுத்து என்ன சொல்ல போறீங்க?
1: அடுத்து நான் பாரதியார் பாட்டு பாட போறேன். எங்கள் தந்தைய நாடு என்றும் பேச்சு நீளே, ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நீளே, காவேரி தென்மண்ணை பாலாறு, தமிழ் கண்டது ஒரு வைகை பொர்ணை நதி, என்ன மேவிய ஆறு பலவோல, திருமேனி சிழைத்த தமிழ்நாடு, வள்ளுவர் தன்னை உலகினுக்கே தண்டு, வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் என்றொரு மணி யாரும் படித்த தமிழ்நாடு. நன்றி.
0: ரொம்ப சிறப்பா பேசுனீங்க ஜோஷினி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனி உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. நேரம் 7:01. நம் எண்ணம் போல் நமது வாழ்க்கை அமைவதற்கு நம் மீது நம்பிக்கை வேண்டும். அது மட்டுமில்லைங்க, நமது எண்ணமும் செயலும் நன்மை அளிப்பதாக இருக்க வேண்டும் என்ற வரிகளோடு இன்றைக்கு உங்களுக்காக பல பயனுள்ள தகவல்களையும் சில பாடல்களையும் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்புகள் வழங்க காத்திருப்பதில் லாவண்யா. நீங்க கேட்டுட்டு ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்.

ஹரிச்சரன் வதுரா ஸ்ரீனிவாசன் குரல்கள், யோபாரதி வரிகளில், டி இமான் இசையில். கேட்டோம் பாடலை தொடரி திரைப்படத்திலிருந்து. இப்போது கேட்கலாம் வேலைவாய்ப்பு செய்திகள். பொதுத்துறை வங்கிகளில் புரொபேஷனரி ஆபீசர் பணிக்கான தேர்வு அறிவிப்பை IBBS தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. பரோடா வங்கி 1900, கனரா வங்கி 1500, மகாராஷ்டிரா வங்கி 1100, ஐஓபி 550, பிஎன்பி 504, பேங்க் ஆஃப் இந்தியா 500, சென்ட்ரல் பேங்க் 500, பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்க் 161 என மொத்தம் 6715 காலியிடங்கள் உள்ளதாக வெளியிட்டுள்ளது. இதற்கான கல்வி தகுதி பட்டப்படிப்பு வயது 1/7/2026 20 முதல் 30 வரை இருக்கலாம். தேர்வு முறை பிரிலிமினரி, மெயின் தேர்வு மற்றும் நேர்முகத் தேர்வு மூலம் தகுதி வாய்ந்தவர்கள்

0: தேர்வு செய்யப்படுவார்கள். தேர்வு மையங்களாக சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி உட்பட 14 இடங்கள் உள்ளன. விருப்பமுள்ளவர்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் ₹850, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹175. விண்ணப்பிக்க கடைசி நாள் 21/7/2026. மேலும் விவரங்களுக்கு ibbs.in என்ற இணையதள முகவரியை அணுகலாம். இணையதள முகவரி மீண்டும் ibbs.in.
1: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்க விருப்பது சைபாலின் இன்று ஒரு

0: www.ibbs.in.
1: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்புகளில் மீண்டும் ஒரு காதல் கதை. திரைப்படத்திற்காக நான் முத்துக்குமார் எழுதிய பாடலை பாடியிருந்தாங்க அஜீஷ், ஹரிணி, ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் கேட்டோம் பாடலை. நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்கள் பங்கு பெறலாம். நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரையின் முன் இணைப்போடு 25 30 170 என்ற எண்ணில், முதன்முறையாக பேச வரக்கூடிய நேயர்களும் 25 30 171 என்ற எண்ணில் ஏற்கனவே பட்சியமான நேயர்களும் அழைக்கலாம். தொடர்ந்து கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இரு நாட்டு வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்தை களைய அமெரிக்காவும் ஈரானும் தொடர்ந்து பேச்சுக்களில் ஈடுபட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் 98வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 வயதான அஸ்வத் பெற்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். ஆஸ்திரேலியாவில் 3 நாள் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அங்கு நடைபெறும் இந்திய ஆஸ்திரேலிய வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸுடன் மெல்பர்னில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். அப்போது இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம், பாதுகாப்பு, முக்கிய தொழில்நுட்பங்கள், கல்வி, இரு நாட்டு மக்களுக்கு இடையேயான உறவுகள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்பயணத்தின் போது இரு நாட்டு முன்னணி வர்த்தக தலைவர்களுடனும் பிரதமர் உரையாடவுள்ளார். அத்துடன் தலைமைச் செயல் அதிகாரிகள் கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்று உரையாற்றவுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு நரேந்திர மோடி, ஆஸ்திரேலிய பிரதமருடனான சந்திப்பை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறியுள்ளார். அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடன் தாம் உரையாட வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மெல்பர்னில் தமக்கு சிறப்பான வரவேற்பு அளித்த இந்திய வம்சாவளியினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வேளாண் தலைமைத்துவ மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், குறைந்தபட்ச ஆதரவு விலை, விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் பொருளாதார உதவி, பயிர் காப்பீட்டுத் திட்டம், உரங்களுக்கான மானியம் போன்ற முன்முயற்சிகள் மூலம் விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கவும் தற்சார்புடையவர்களாக மாற்றவும் அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். இளைஞர்கள் தங்களுடைய புதுமை கண்டுபிடிப்பு, திறன்கள் மற்றும் தொழில் முனைவு மூலம் வேளாண் முறையை கட்டமைக்க பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று திரு ராஜ்நாத் சிங் அறிவுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றங்கள், அண்மையில் நடைபெற்ற தாக்குதல்கள் கவலை அளிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுபோன்ற நிகழ்வுகள் அப்பகுதியில் அமைதி, பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை சீர்குலைக்கும் என்று கூறியுள்ளது. இதையடுத்து அனைத்து தரப்பினரும் பதற்றத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளது. மக்களின் பாதுகாப்பையும் தடையற்ற எரிசக்தி விநியோகம் மற்றும் வர்த்தக போக்குவரத்தை உறுதி செய்யுமாறும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மோதலை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுகள் மூலம் தீர்வு காண வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்துவதாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் பெண் அமைச்சர்கள் பங்கேற்றுள்ள 2 நாள் கூட்டம் நேற்று

0: நேற்று கொச்சியில் தொடங்கியது. மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளது. முன்னதாக மகளிருக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் முக்கிய பிரச்சினைகள் குறித்து அமைச்சர்கள் விவாதித்தனர். கூட்டத்தின் நிறைவு நாளான இன்று பிரிக்ஸ் அமைச்சர்களின் கூட்டு தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தரப்பிரதேசத்தில் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு கட்டணமில்லா சுகாதார திட்டத்தை அம்மாநில அரசு தொடங்கியுள்ளது. வாரணாசியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதன் மூலம் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான மருத்துவ காப்பீடு கிடைக்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆசிரியர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு சமூக பாதுகாப்புக்காக பாரத் ஸ்டேட் வங்கியுடன் உத்தரப்பிரதேச அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். துருக்கி தலைநகர் அங்காராவில் நடைபெற்ற செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஐரோப்பாவிற்கு பல ஆண்டுகளாக அமெரிக்கா பாதுகாப்பு உத்தரவாதங்களை அளித்திருந்த நிலையிலும் நேட்டோ நாடுகளின் செயல் தம்மை ஏமாற்றமடைய செய்ததாக தெரிவித்தார். ஜெர்மனி, பிரான்ஸ், இங்கிலாந்து, இத்தாலி உள்ளிட்ட பல்வேறு ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களுடன் தாம் பேசிய நிலையில் நேட்டோவின் சில நாடுகள் மட்டுமே அமெரிக்காவுக்கு ஆதரவளித்ததாக திரு டிரம்ப் குறிப்பிட்டார். கேரளாவில் மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலோரப் பகுதிகளில் மீன்பிடிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் நாளை முதல் மழைப்பொழிவு குறையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அந்த மையம் கூறியுள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தில் டேராடூன், ஹரித்வார், உத்தம் சிங் நகர், நைனிடால், சம்பாவத் ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 36 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டேராடூன் மற்றும் பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு தொடர்ந்து கனமழை பெய்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மழை காரணமாக அங்கு அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மிசோரமில் கடந்த 2 நாட்கள் பெய்த மழையின் காரணமாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. வீடுகள் சேதமடைந்தது, தகவல் தொடர்பும் துண்டிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் பெய்த மழையினால் சூரத், தாப்பி, நவ்சாரி மாவட்டங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அங்கு நிலவும் சூழ்நிலைகள் குறித்து குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேலை தொடர்பு கொண்டு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டறிந்தார். மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அப்போது அவர் தெரிவித்தார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதுகுறித்து வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசு சமர்ப்பித்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து தமிழகத்தில் 87,000 மெட்ரிக் டன்னுக்கும் மேற்பட்ட கொப்பரை கொள்முதல் செய்யப்படும். அத்துடன் 96,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்வதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 98வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை தமிழகத்தின் கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 வயதான அஸ்வத் பெற்றுள்ளார். புனே சர்வதேச கிராண்ட் மாஸ்டர் ரவுண்ட் ராபின் போட்டியின் இறுதிச் சுற்றில் அமெரிக்காவின் கண்ணன் வைத்தியநாதனை தோற்கடித்து கிராண்ட் மாஸ்டர் தகுதிக்கான புள்ளிகளை அஸ்வத் பெற்றார். ஆஸ்திரிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டலில் நடைபெறவுள்ள இப்போட்டி 12:00 தொடங்குகிறது. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின்

0: காலிறுதிச் சுற்றில் 51 கிலோ இடைப்பிரிவில் தனு, 54 கிலோ இடைப்பிரிவில் நிஷா, 57 கிலோ இடைப்பிரிவில் பிராச்சி, 60 கிலோ இடைப்பிரிவில் நிக்கிதாச்சன், 65 கிலோ இடைப்பிரிவில் காஜல், 70 கிலோ இடைப்பிரிவில் ஷிவானி, 75 கிலோ இடைப்பிரிவில் முஸ்கான், 80 கிலோ இடைப்பிரிவில் நைனா பிரியங்கா ஆகியோர் வெற்றி பெற்றனர். இதன் மூலம் இந்தியாவுக்கு 9 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரியாவின் சாண்ட்ரோ காப்பை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மத்வின் கமத், அதர்வா சர்மா இணை காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இருநாட்டு வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்தை களைய அமெரிக்காவும் ஈரானும் தொடர்ந்து பேச்சுகளில் ஈடுபட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் 98வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 வயதான அஸ்வத் பெற்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை. இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
3: அன்பர்களே, இன்று குருவாரம், உறையூர் ஸ்ரீ பஞ்சவர்ணேஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்வோம். திருச்சி ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உறையூர் கடைவீதி பேருந்து நிறுத்தத்தின் அருகில் இந்த கோவில் உள்ளது. இந்த தலத்திற்கு மூக்கீஸ்வரம் என்னும் பெயர் உண்டு. திருஞான சம்பந்தர் தேவாரம் பெற்ற திருத்தலம். 8வது நூற்றாண்டில் 2 வரகுணபாண்டியன் கட்டிய கோவில் இது. திருச்சி தாயுமான சுவாமி கோவில் கல்வெட்டு மூலம் வரகுணபாண்டியன் இந்த கோவிலுக்கு தங்க காசு அளித்ததை அறியலாம். உறையூரில் சோழ மன்னன் ஒருவன் யானை மீது அமர்ந்து உலா வரும்போது அதற்கு மதம் பிடித்தது. அப்போது எங்கிருந்தோ வந்த ஒரு கோழி யானையின் மத்தகத்தின் மீது நின்று யானை தன் மூக்கினால் கொத்தி தாக்கி அதன் மதத்தை அடக்கியது. பின் அது ஒரு வில்வ மரம் கீழ் சென்று மறைந்தது. அங்கே சென்று பார்த்த மன்னன் ஒரு சிவலிங்கம் இருப்பதைக் கண்டு மறு மகிழ்ச்சி கொண்டு ஆலயம் எழுப்பி வழிபாடு செய்தான். திரு மூக்கீஸ்வரம் உருவானது. இதனை கோழியூர் என்றும் கூறுவர். மதம் பிடித்த யானை போல் உயிர்கள் செயல்படும் போது அவற்றை அடக்கி அறத்தில் நிலைநிறுத்தும் பணியை ஈசன் மேற்கொள்வார் என்னும் உண்மையை இந்த தலத்தில் ஈசன் நமக்கு உணர்த்துகிறார். உதங்க மாமுனிவருக்கு காலையில் ரத்னலிங்கமாகவும் நண்பகலிலே ஸ்படிகலிங்கமாகவும் மாலையில் சுவர்ணலிங்கமாகவும் இரவில் பைரலிங்கமாகவும் அர்த்தஜாமத்தில் சித்திரலிங்கமாகவும் காட்சி கொடுத்தமையினால் ஈசன் இங்கு பஞ்சவர்ணேஸ்வரர் எனப்படுகிறார். போரில் ஒரு சிவனடியார் இறந்தது கண்டு அவரது தலையை தங்கத்தட்டில் ஏந்தி நெருப்பில் வீழ்ந்து முக்தி பெற்றார் புகழ்ச்சோழ நாயனர். அது இந்த தலம்தான். கிழக்கு நோக்கிய ஆலயம் நுழைந்தவுடன் நந்தி மண்டபம், அடுத்து மகாமண்டபம், அர்த்த மண்டபம் கடந்து கருவறை உள்ளது. கருவறையில் ஸ்ரீ பஞ்சவர்ணேஸ்வரர் அகண்ட ஆவுடையாரில் சுயம்புலிங்க வடிவில் நமக்கு காட்சி தருகிறார். இவருக்கு திரு மூக்கீஸ்வர அடிகள், பங்குனி ஈஸ்வரன், வில்வநாதர் போன்ற திருநாமங்களும் உண்டு. தெற்கு நோக்கிய சன்னதியில் அம்பாள் காந்திமதி கையில் அங்குஷம் தாமரை மலர் வைத்து கொண்டு காட்சி தருகிறாள். நாகலோகத்தில் நாகக்கண்ணியரால் பூஜிக்கப்பட்டு சோழ மன்னனால் கொண்டு வரப்பட்டு இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டவர் இந்த அம்பாள். தீர்த்தம் சிவதீர்த்தம், தலமரம் வில்வம், வெளிப்பிரகார தூண்களில் ஏராளமான சிற்பங்கள் உள்ளன. கருவறையை சுற்றியுள்ள கல்வெட்டுகளில் இறைவன் பெயர் திருவுடை தலைப்பெரு

0: திருஉறையூர் உடையார் திருஉடைத்தலை மகாதேவர் ராஜகம்பீர வளநாட்டு உறையூர் வேந்தன் மூக்கீச்சரமுடையார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தினமும் நான்கு கால வழிபாடுகள் நடைபெறுகின்றன. வைகாசி விசாகத்தில் 10 நாள் பெருந்திருவிழா, பிரதோஷம், தேய்பிறை அஷ்டமி, நடராஜர் அபிஷேக நாட்கள், ஆடிப்பூரம், நவராத்திரி, அன்னாபிஷேகம், மார்கழி, தை, பொங்கல், மகா சிவராத்திரி போன்றவை இங்கு விழா நாட்கள். பைரவரும் சனி பகவானும் ஒரே சன்னதியில் அருள் பாலிப்பதால் கிரகதோஷ பரிகாரத்தலமாக இந்த ஆலயம் உள்ளது. எந்த பிரச்சனைகளையும் தீர்த்து வெற்றியை தரும் உறையூர் ஸ்ரீ பஞ்சவர்ணேஸ்வரரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை. நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.
2: விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.
3: நேரம் 7:30. தொடர்வது சைபாலின் இன்று ஒரு

0: நேரம் காலை 7:35 10 நொடிகள். நிகழ்ச்சியில் வாகா திரைப்படத்திற்காக மோகன் ராஜன் எழுதிய பாடலை பாடியிருக்காங்க. விக்ரம் பிரபு, ஜிதன் ராஜ், ஸ்வேதா சுரேஷ், டிமான் இசையில் கேட்கலாம் பாடலை.
1: மனசுல நேத்து வரைக்கும் எதுவுமே இல்லை, ஆனா வந்ததுக்கு அப்புறம் இப்ப இடமே இல்லை. வெறுமையாக இருந்தேன்னா முழுமையான மாதிரி ஒரு நிறைவு, சுத்தியிலும் பணியாக இருந்தாலும் மனசு வேர்க்குது. என்னடா இது புதுசாக இருக்குன்னு சிரிக்க தோணுது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனால் ஏதோ ஆச்சுன்னு மட்டும் தெரியுது. அவளை மறுபடியும் பார்த்தா இங்கே இருந்துடுவேன் இல்லைனா.

நாளேடுகளில் வெளிவந்துள்ள செய்திகள் கேட்கலாம். மதுரை வடக்கு கோட்டத்திற்குட்பட்ட மாட்டுத்தாவணி மற்றும் அண்ணா பேருந்து நிலையம் ஆகிய துணை மின் நிலையங்களில் இன்று மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெறவுள்ளதால் கீழ்கூறப்படும் பகுதிகளில் மின் விநியோக நிறுத்தம் ஏற்பட உள்ளது. மாட்டுத்தாவணி துணை மின் நிலைய பகுதிகள் மாட்டுத்தாவணி லேக் ஏரியா, கே கே நகர், தொழிற்பேட்டை ஏரியா, அண்ணா நகர் 80 அடி ரோடி, ஐஜி காலனி, வைகை காலனி கிழக்கு, சுகுணா ஸ்டோர் சந்திப்பு, யானைக்குழாய், வைகை அபார்ட்மெண்ட்ஸ், ஹவுசிங் போர்ட் பகுதி, ராமவர்மா நகர், பிஆர்சி புதூர், மேலமடை, அன்பு நகர், சதாசிவ நகர், அழகர் கோயில் மெயின் ரோடு, கற்பக நகர், லூர்து நகர், காந்திபுரம், சர்வேயர் காலனி, சூர்யா நகர், மின் நகர், கொடிக்குளம், அலமின் நகர், வக்போர்ட் கல்லூரி, பிடி காலனி, மாநகிரி, சுப்பையா காலனி, நெல் வணிக வளாகம், மீனாட்சி மிஷன் மருத்துவமனை, விநாயகர் நகர், பூ மார்க்கெட், கே கே நகர், ஆர்ச் மற்றும் இவற்றின் சுற்றுப்பகுதிகள். அண்ணா பஸ் நிலைய துணை மின் நிலைய பகுதிகள் அண்ணா பேருந்து நிலையம், கலெக்டர் அலுவலகம், காந்தி மியூசியம், கரும்பாலை பகுதி, டாக்டர் தங்கராஜ் சாலை, மாநகராட்சி, அண்ணா மாளிகை, மடிஷியா, எஸ்பிஐ குடியிருப்பு பகுதி, காந்தி நகர், மதிச்சியம், செனாய் நகர், கமலா நகர், மருத்துவக் கல்லூரி, பனகல் ரோடு, அமெரிக்கன் கல்லூரி, அரசு மருத்துவமனை, வைகை வடகரை, ஆழ்வார்புரம், கல்பாளம் ரோடு, கோரிப்பாளையம், ஜம்புரோ, ஜம்புரோபுரம், மாரியம்மன் கோயில் தெரு, சின்னக்கண்மாய் தெரு, எச்ஏ கான் ரோடு, E2E2 ரோடு, செல்லூர் பகுதிகள், பாலம் ஸ்டேஷன் ரோடு, கஞ்சாபுரம், தல்லாகுளம், பிஎஸ்என்எல், யூனியன் கிளப், தமுக்கம் பகுதி. சேவாலயம் ரோடு, ஆர்ஆர் மண்டபம், இஸ்மாயில்புரம், முனிச்சாலை ரோடு, ஆட்டுமந்தை பொட்டல், வெற்றிலைப்பேட்டை, கங்கம்பள்ளிவாசல், யானைக்கல்லின் ஒரு பகுதி, 50 அடி ரோடு, போஸ் வீதி, குளமங்கலம் ரோடு, தாமஸ் வீதி, நரிமேடு மெயின் ரோடு, சாலை முதலியார் ரோடு, பிரசாந்த் ரோடு, அன்னை நகர், குருவிக்காரன் சாலை, எல்ஐஜி காலனி, பள்ளிவாசல் தெரு, மௌலானா சாஹிப் தெரு, முத்துராமலிங்க தேவர் தெரு, கேடிகே தங்கமணி தெரு, அரவிந்த் கண் மருத்துவமனை.

சர்வீஸ்வரர் கோயில், அண்ணாநகர் வடக்கு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் இங்கே எல்லாமே மின் விநியோக நிறுத்தம் ஏற்பட உள்ளதுங்க. சீக்கிரமா பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் பார்த்து மோட்டர் போடணும்னா போட்டு, வாஷிங் மிஷின் போடணும்னா போட்டு எல்லா வேலையும் முடிச்சுக்கங்க.

மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி. பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக இரண்டாம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை புகழில் ரெமோ திரைப்படத்திலிருந்து அர்ஜுன் கனுங்கு, ஸ்ரீநிதி வெங்கடேஷ் குரல்கள், விக்னேஷ் சிவன் வரிகளில், அனிருத் இசையில் கேட்டோம் பாடலை. சரி.

நேரம் 7:47 20 நொடிகள். மதுரை அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் மாணவ மாணவிகள் சேர்க்கை வரும் 31 தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தொழிற்பயிற்சி நிலைய துணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார். மதுரையில் July 17 முதல் இணையதளம் வாயிலாகவும் August 1 முதல் வீடுகளில் நேரடியாகவும் என இரு நிலைகளில் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் நடைபெறவுள்ளது. இவையாவும் நாளேடுகளில் வெளிவந்துள்ள செய்திகள்.

அச்சம் என்பது மடமேடா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழித்து சென்றது. சித் ஸ்ரீராம், தினேஷ் கனகரத்னம், அபர்ணா நாராயணன் குரல்களில் யாருமன் இசையில். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை புகழ் தரும் நிறைவான பாடல் தங்கமகன் திரைப்படத்திலிருந்து அனிருத் இசையில், ஸ்வேதா முகன் குரலில், தனுஷ் வரிகளில் வருகிறது. ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில்.

0: உள்ள தகவல்களையும் சில பாடல்களையும் தந்து நிறைவு பெறுகிறது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். தாவது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். மெல்போர்னில் நடைபெற்ற இந்திய ஆஸ்திரேலிய தலைமைச் செயல் அதிகாரிகள் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸும் உரையாற்றினர். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித் திட்டங்கள், குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் மரக்கோணம் அருகே பரமேஸ்வரமங்கலத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் அமைச்சர் திரு காந்திராஜ் 304 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படுவதால் அதற்கு இணையாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் நாளை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பல்வேறு குற்றவாளிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 694 கிலோ போதைப் பொருட்கள் தீயிட்டு அழிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் 84 பேருக்கு 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி வழங்கினார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்கல்யாணம் நடைபெற்றது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் 8:03 ஆயிட்டிருக்கு. விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களுக்காக தாங்க இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி.

விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்கள் உங்களின் விருப்ப பாடல்களை கேட்க அழைக்கலாம். 0452 என்ற மதுரையின் முன் இணைப்போடு 25 30 170 என்ற எண்ணிலும், 25 30 171 என்ற எண்ணிலும். இன்றைய தாரக மந்திரம் சொல்லிடலாமா? நம்மால முடியாதுன்னா வேற யார் அலங்க முடியும்? இதே ஸ்பிரிட்டோட இன்னைக்கான வேலையை தொடங்குங்க, வெற்றியோட திரும்பலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் நம்மோட பேச காத்திருக்காங்க முதல் நேரா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். காலை வணக்கம் சொல்வது யார், எங்கிருந்து பேசுறீங்கயா? கோகுல் பிரசாத், சிவகாசில இருந்து பேசுறீங்க. சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம்? கொடுத்துடலாம் கனிமா. பாட்டு வருது ரெட்ரோ திரைப்படத்தில் இருந்து. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. காட்டுமல்லி அம்மா, கனகமல்லி.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக 2 ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி, மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.

0: 3.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கிறேன்.
1: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
2: மதுரை தனவாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக 2ஆம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி, மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.

0: நேரம் 8:51. பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கீங்க? ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்பப் பாடல்கள் தான் வளம் வந்துட்டு இருக்கு. அந்த வரிசையில நம்மோட பேச காத்திருக்க நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். வாழ்த்துக்களோடு பழனி வட்டம் கொழுமங்கோட்டம் ராமகிருஷ்ணன்.
0: சொல்லுங்கய்யா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: மதராசி படத்திலிருந்து தங்கப்பூவே என்ற அருமையான பாடல் அனைத்து நேயர்களுக்காகவும்.
0: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இதோ வருகிறது பாடல்.
2: தங்க

0: கால்பட்டையில இருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
1: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவு கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்குவாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
0: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார் 217 மேலமாசி வீதி, மதுரை.
3: நேரம் 8:15:13. பாட்டு வேணுமா நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் தான் வளம் வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில நீங்களும் பங்கு கொள்ள அழைக்கலாம். 0452 என்ற மதுரையின் முன் இணைப்போடு 25:30-170 என்ற எண்ணிலும், 25:30-171 என்ற எண்ணிலும். பாடல் கேட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம் சொல்வது யார், எங்க இருந்து பேசுறீங்கய்யா?
4: பழனிச்சாமி, சிவகாசியில இருந்து பேசுறேன்.
3: சொல்லுங்கய்யா, என்ன பாடல் கொடுக்கலாம்?
4: எனக்கு இந்த பைரவா படத்துல இருந்து வரலாம் வரலாங்கிற பைரவாங்கிற பாட்டு.
3: இதோ பாடல் வருகிறது, அனைவரும் கேட்டு ரசிக்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.

0: பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல. 8:20 நிமிடங்கள் நம்மோடு பேச காத்திருக்கக்கூடிய நேயர் யாரு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வருக வணக்கம்.
1: காலை வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்வது யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வெள்ளக்கோட்டையில இருந்து ரமேஷ் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம் காலை நேரத்துல?
1: தலைவன் தலைவியல் படத்துல இருந்து லேலே லேலே அந்த பாட்டு.
0: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இதோ வருகிறது பாடல்.

0: பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கீங்க. ரொம்பவே அழகான பாடல்களை நேயர்கள் விருப்பமா ஒழிச்சிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் உங்களின் விருப்பப்பாடல்களும் ஒலிக்க அழைக்கலாம். 0452 என்ற மதுரையின் முன் இணைப்போடு 25 30 170 என்ற எண்ணிலும், 25 30 171 என்ற எண்ணிலும் திண்டுக்கல் மற்றும் விருதுநகர் மாவட்ட நேயர்கள் மட்டும். இப்போது இணைப்பில் பேச காத்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம்.
1: காலை வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம். சொல்வது யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: விருதுநகர் மாவட்டம் அம்மையார் வீட்டுல இருந்து ராஜ்நகர் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: இணைப்பில்
0: வந்தமைக்கு நன்றி. இதோ வருகிறது நீங்கள் கேட்ட பாடல், அனைவரும் கேட்டு ரசிக்க காற்றலைகளில்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: எட்டு மணி 30:54 நொடிகள்ல பாட்டு வேணுமா கேட்டுட்டு இருக்கீங்க. விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் ஒலித்திட்டு இருக்கு. அடுத்ததாக நம்மோடு பேச காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்கய்யா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? உங்க இணைப்பு சரியில்லைங்கய்யா, கொஞ்சம் கோபுரம் கிடைக்கக்கூடிய இடத்துக்கு வந்து பேசுங்க.
2: நன்றி.
1: இதோ வருகிறது கடவுள் பாடல், யமன் திரைப்படத்திலிருந்து.

0: பாட வேணுமா கேட்டுருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. நேர்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு அவங்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க விருதுநகர் அல்லது திண்டுக்கல் மாவட்ட நேயரா இருந்தா நீங்களும் அழைத்து உங்களுடைய விருப்ப பாடல் கேட்டு மயிலெல்லாம் அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற மதுரையின் முன் இணைப்போடு 5530170 மற்றும் ஒரு எண்ணாக 5530171. நிகழ்ச்சியில் பங்கு பெற காத்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்வது யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: திண்டுக்கல் மாவட்டம் பட்டியல்மட்டி சிறுராமில் இருந்து பாண்டியன் பேசுறீங்க.
0: சொல்லுங்க பாண்டியன், என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: கைவேர்லிருந்து காவாலா பாடல்.
0: பாடல் கேட்டலாமா?
1: கேட்டலாம்.
0: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இதோ வருகிறது பாடல்.

மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக இரண்டாம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: பாட்டு வெண்மோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய நிறைவான நேயர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம்மா.
1: காலை வணக்கம் சொல்வது யாருமா? எங்க இருந்து பேசுறீங்க?
2: விருதுநகர் மாவட்டம் மம்சாபுரம் மீனா பேசுறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
1: பண்பலையில் அனைவரும் நலம்மா. சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
2: கடைக்குட்டி சிங்கம் அப்படிங்கிற படத்துல இருந்து தண்டோரா கண்டால அந்த பாட்டு போட்டிருக்கேன்.
1: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இதோ வருகிறது நிகழ்ச்சி தரும் நிறைவான

ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது பாட்டு வேணுமா. நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் தொழில்நுட்ப உதவி சுப்பிரமணியம். நிகழ்ச்சியில் பங்குபெற முயற்சித்த விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுவது லாவண்யா. நன்றி நேர்களே.

0: நேரம் 8:50.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: இந்த உலகத்துல எவ்வளவோ உயிரினங்கள் இருக்கு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக சண்டை போடுது. இப்போ 2 மாடு சண்டை போட்டுக்குதுன்னு வச்சுங்க, என்ன பண்ணும்? 2 முட்டிக்கும். அதுக்கு சண்டை போடுறதுக்கு ஆயுதமாக உபயோகப்படுறது அதோட கொம்பு. 2 சேவல் சண்டை போட்டுக்குதுன்னு வச்சுங்க, அதுக்கு ஆயுதமாக உபயோகப்படுறது அதோட கால் நகம். காலால் தான் அது ஒன்றோட ஒன்று சண்டை போட்டுக்கும். ஆனால் 2 மனுஷன் சண்டை போட்டுக்கிறான்னு வச்சுங்க, இவன் இன்னதை தான் ஆயுதமாக உபயோகப்படுத்துவான்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. கல்லை எடுப்பான், கத்தி எடுப்பான், துப்பாக்கி எடுப்பான், என்ன வேணாலும் பண்ணுவான். வாயால் திட்டுவான், கையால் அடிப்பான், காலால் உதைப்பான், சகலகலாக வல்லவன். விலங்குகள்லாம் பொதுவாக வந்து வாயை வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்துது. ஆனால் இவனுக்கு சாப்பிட்றதுக்கும் அதுதான், சாப்பிட்டு விட்டு திட்டுறதுக்கும் அதுதான். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் கெட்டிக்கிறேன், அதாவது நாம் சண்டை போட்டுக்கிட்டாலும் பரவாயில்லை, கோழிகள் சண்டை போடாமல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றான். எதுக்காக? கோழிகள் சண்டை போடாமல் இருந்தால் நிறைய முட்டைகள் போடுமா? அதுக்காக தான் இந்த அக்கறை. கோழி பண்ணை வச்சுருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது பண்ணையில் இருக்கிற கோழிகளுக்குள்ளே அடிக்கடி சண்டை வந்துடும், அதனால் முட்டை உற்பத்தி குறைஞ்சிரும். சரி, இதுக்கு என்ன பண்ணுறது? பண்ணையில் போய் உக்காந்துக்கிட்டு தினமும் பஞ்சாயத்து பேசிகிட்டு இருக்க முடியுமா? அமெரிக்காவில் கோழி பண்ணை வச்சுருக்கிற ஒருத்தர் இதை பற்றி யோசனை பண்ணி பார்த்தாராம், ஒரு வழியையும் கண்டுபிடிச்சிருக்கார். கோழிக்கெல்லாம் மூக்கு கண்ணாடி மாட்டி விட்டுட்டோம்னா அது சண்டை போடுற குணம் குறைஞ்சிரும், முட்டை அதிகமாகிடும். அந்த கண்ணாடியில் உள்ள லென்ஸு சிவப்பு நிறத்தில் இருக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சாராம். இது ஏற்கனவே நடைமுறையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் எல்லா கோழிக்கும் சிவப்பு மூக்கு கண்ணாடி எப்படி மாட்டி விடுறது? அப்படியே மாட்டி விட்டாலும் அது நழுவாமல் இருக்கணுமே. இப்போ நாமெல்லாம் நடுவிரலால் மூக்கு கண்ணாடி நடுவில் தொட்டு அப்படி ஸ்டைலாக சரி பண்ணிக்கிறோம், அது மாதிரி கோழி எப்படி சரி பண்ணிக்கும்? இதுதான் பிரச்சனை. இதுக்கு அவர் என்ன வழி கண்டுபிடிச்சார்னா, கோழிக்கெல்லாம் வந்து மூக்கு கண்ணாடிக்கு பதிலாக விழியொட்டு வில்லைகள், கான்டாக்ட் லென்ஸ், அதை பொருத்தி விட்டா என்ன அப்படின்னு யோசனை பண்ணார். அதே மாதிரி பண்ணார், அதே மாதிரி செஞ்சு பார்த்தார், வெற்றி. அதுக்கப்புறம் கோழியெல்லாம் சண்டை போட்டுக்கலையாம், சமாதான பிரியர்கள் ஆகிட்டு தான். கோழிகளுக்கு இயல்பாகவே சண்டை போடுற குணம் உண்டு. ஆனால் அதோட கண்ணுக்கு பார்க்குற பொருள்லாம் ரோஜா நேரத்துலேயோ அல்லது இன்னும் சொல்லப்போனால் அழுத்தமான சிவப்பு நேரத்துலேயோ தெரிஞ்சதுன்னா சண்டை போடுற குணம் குறைஞ்சிருதான். அந்த சமயத்தில் அது அதிகமாகவும் முட்டையிட ஆரம்பிச்சுடுதான். அதே நேரத்தில் இறை எடுக்கிறத கூட குறைச்சிக்குதான். இது ஏன் இப்படி பண்ணுதுங்கிறது விஞ்ஞானிகளுக்கு இன்னமும் புரியலையா. எப்படியோ அமெரிக்க கோழிகள்லாம் கான்டாக்ட் லென்ஸ் பொருத்திக்க ஆரம்பித்தாச்சு. கோழி கழுத்தை பிடிச்சிக்கிட்டு ஒரு சில வினாடிகளில் அதை பொருத்தி விடுறாங்களாம். கோழியோட ஆயுள் பூரா அது அப்படியே இருக்குமா? பண்ணையில் வந்து முட்டை உற்பத்தி குறைஞ்சா இது மாதிரி விஞ்ஞானபூர்வமாக பரிகாரம் தேடுறது தான் நல்லது. நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர், அவர் ஒரு கோழி பண்ணை வச்சுருந்தார். அந்த பண்ணையில் பாதி கோழி திடீர்னு செத்து போச்சு. உடனே ஒரு கால்நடை மருத்துவர்கிட்ட போக வேண்டியது தானே, அங்கே போகலை. உள்ளூரில் மந்திரம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு சாமியார்கிட்ட போனார். அவர் காலில் விழுந்தார். சாமி, என் பண்ணையில் பாதி கோழி செத்து போட்டுதுன்னார். சாமியார் யோசனை பண்ணார். சரி, பண்ணையில் வாசப்படி கிழக்கு பக்கமாக வச்சுருக்கியா மேற்கு பக்கமாக வச்சுருக்கியான்னு கேட்டார். கிழக்கு பக்கமாக இருக்குன்னார் அவர்.

0: அதுதான் தப்பு, மேற்கு பக்கமாக அதை மாற்ற சரியாக போடும்னாராம். அதே போல் இவர் போய் மாற்றிவிட்டார், அப்பவும் பாதி செத்து போச்சு. மறுபடியும் வந்து சொன்னார், சாமி மறுபடியும் பாதி கோழி செத்து போட்டுதேன்னார். சரி கூரை எப்படி போட்டிருக்க, ஓடு போட்டிருக்கியா இல்லை கீத்து போட்டிருக்கேன்னார். ஓடு போட்டிருக்கேன்னாராம் அவர். அதுதான் தப்பு, அது கீத்து போட்டுரும், சரியாக போடும்னாராம். சரின்னு போய் அதையும் மாற்றி பார்த்தார். மறுபடியும் போயிட்டு கோழி செத்து போச்சு வந்தார். மறுபடியும் பாதி செத்து போச்சு சாமின்னு வந்தார். இவரும் யோசனையை மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருக்கிறார். இப்படி அவரும் மாற்றி மாற்றி பார்த்தார். ஆறாவது தடவையாக அவரை தேடிட்டு வந்தார். அந்த சமயத்தில் இவர் ரொம்ப தீவிரமாக யோசனை பண்ணி பார்த்துட்டு, அது சரிப்பா, நீயும் என்கிட்ட சளைக்காமல் வந்துக்கிட்டு இருக்கிற, நானும் யோசனை சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போவும் வந்து உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்கிட்ட யோசனை நிறையா இருக்குது, ஆனால் சோதிக்கிறதுக்கு உங்ககிட்ட கோழி இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னாராம் இவர்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில் அனைத்து
3: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: அதாவது 9 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். ஆஸ்திரேலிய தொழில்துறையினர் இந்தியாவில் முதலீடு செய்யுமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் ஹிங்கோலி மாவட்டத்தில் நள்ளிரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.6 பதிவானது. தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித்துறை திட்டங்கள், குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பரமேஸ்வரமங்கலத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் அமைச்சர் திரு காந்திராஜ் 304 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படுவதால் அதற்கிணையாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே இயக்கப்படும் 8 ரயில்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் வரும் 13-15 தேதிகளிலும் இந்த ரயில்கள் இயக்கப்படாது என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் நாளை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையம் அருகே தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை வைத்திருந்த 7 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் போதைக்காளான் பயன்படுத்திய கல்லூரி மாணவர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் 98வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 வயதான அஸ்வத் பெற்றுள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரியா அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே. நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு விடை கிடைக்காத நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் விடை நமக்கு வெளியே வரணும் அப்படின்னா அது காலத்தினுடைய சுழற்சியால் மட்டும்தாங்க நடக்கும். அப்படிப்பட்ட காலத்தை இசையோடு பயணிக்கிறது ரொம்ப ரொம்ப அலாதியான விஷயம். அப்படிப்பட்ட இசையோடு என்றென்றும் நம்மை இணைத்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. நேரம் நிகழ்ச்சிக்காக காத்துட்டு இருக்க எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்றது அம்பிகா. இன்னைக்கு ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேர்மலை நிகழ்ச்சியில நாம தெரிஞ்சுக்க வேண்டிய சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்

மதிச்சு காலெடுத்து வச்சாலே இடம முழுசா கூட மட்டும் எல்லாமே இருக்க பார்த்தாக்கா நீ

0: சும்மா கீழி
1: சூப்பர். ஐயோ, இது தேர்தல கீழா.
2: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக இரண்டாம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.

பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இப்போ நாம காத்திருக்க நேர்மலை நிகழ்ச்சியில பிரதமரின் மின்சார பேருந்து திட்டம் பத்தி தாங்க நாம தெரிஞ்சுக்க போறோம். இந்த திட்டம் நகர்ப்புற பொது போக்குவரத்தை மேம்படுத்தவும் காற்று மாசுபாட்டை குறைக்கவும் மத்திய அரசால தொடங்கப்பட்ட ஒரு மாபெரும் திட்டம்ங்க. பிரதமரின் இ பஸ் ஸ்கீம் ஆனது நாடு முழுவதும் 169 நகரங்கள்ல 10,000 மின்சார பேருந்துகள் இயக்கப்படுதுங்க. இந்த பிரதமரின் மின்சார பேருந்து திட்டத்திற்கு மொத்தமாக

0: ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ்.
1: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணா எல்லாம் வைப் ஆயிரும்.
2: டேய், இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
1: மாமா, டீ அஸ்ஸி.
2: என்னடா திட்டியா?
1: இல்லடா, அஸ்ஸினா ஆ கெத்து மாசு மக்கா மிஷி.
2: பேசி நட்டிக்கிறேன்.

0: Bamshi.
1: காத்திருக்க நேரமலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைக்கு வளம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி, சரியான இடைவெளி சமமான ஆரோக்கியம். அது என்ன? சரியான இடைவெளி சமமான ஆரோக்கியம் என்ற தலைப்பில் தான் வளம் வர காத்துட்டே இருக்கு. உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு சிறப்பு நேரலையில் இன்றைக்கு பங்கேற்கிறாங்க மதுரை மாவட்ட குடும்ப நலத்துறை துணை இயக்குனர் டாக்டர் எஸ் நடராஜன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் விக்னேஷ் அர்ஜுனன். நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுடைய சந்தேகங்களையும் மருத்துவரிடம் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 2530170 அறிமுக நேயர்களும் 2530171 அனைத்து நேயர்களும் வரலாம். 0452 என்ற மதுரையின் முன்னிப்பை தொட்டு காத்திருக்க நேரம் இல்லை நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததா என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போறோம், தெரிஞ்சுக்க காத்துட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி கேட்கலாம் ஒரு பாடல்.

0: குழம்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸில் ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியில் இப்போ நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம இந்திய நாடினுடைய தேசிய பழம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், மாம்பழம் அப்படின்ட்டு. சரி, அதுக்கடுத்து நம்ம மற்ற சில நாடுகளுடைய தேசிய பழத்தையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கட்டாயம் நாம தெரிஞ்சுக்கிறோம். ஐக்கிய அரபு அமெரிக்கமுடைய நாட்டினுடைய தேசிய பழம் பேரீச்சை பழங்க. இலங்கை நாட்டினுடைய தேசிய பழம் பலாப்பழம்.

வந்தாப்ல வந்தாப்ல.

0: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக இரண்டாம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி, மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
1: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் இன்றைக்கு 8:05 பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்குங்க. பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் உங்களுடைய வீட்டு சின்னஞ்சிறு குட்டி குழந்தைகளும் பேசலாம். அவங்களுடைய மனம் விரும்பிய பாடலை காற்றலையில் கேட்டு மகிழலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 25 30 170. அறிமுக குழந்தைகளும் 25 30 171 அனைத்து குழந்தைகளும் வரலாம். உங்கள் மனம் விரும்பிய பாடலை காற்றலையில் கேட்டு மகிழலாம். ட்ரைடே பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். அடுத்ததாக ஒரு பாடல்.

காத்திருக்க நேரம்லை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேரம் 9:35 ஆகிட்டுருக்குங்க. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. அடுத்ததான் நாம

எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயத்தை தான் நாம் இப்போ தெரிஞ்சுக்க வருவாங்கடா. என்னப்பா தெரிஞ்ச விஷயம்னா, அரச மரம் பற்றி ஒரு விஷயம் நாம் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த அரச மரமானது ஒரு மணி நேரத்திற்கு 2240 கிலோ கரியமிளக்காற்று, அதாவது கார்பன் டை ஆக்சைடை உட்கொண்டு நமக்கு தேவையான சுத்தமான ஆக்சிஜனை 1712 கிலோ சுத்தமான காற்றை நமக்கு தருதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அரச மரம் 24 மணி நேரமுமே சுத்தமான காற்றை மட்டும்தான் வெளியிடும்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அப்போ நாம் இனி அரச மரத்தை சேவ் பண்ணுமா? வாங்க பாட்டு கேட்கலாம்.

0: இரண்டாம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
1: நேர்களை, இன்றைக்கு வலம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி 11:02 வலம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி தலைப்பு சரியான இடைவெளி சமமான ஆரோக்கியம் என்ற தலைப்பில் தான் வலம் வர காத்துட்டே இருக்கு. சரியான இடைவெளி சமமான ஆரோக்கியம் என்ற தலைப்பில் தான் வலம் வர காத்துட்டு இருக்கு. உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு சிறப்பு நேரலையில் இன்றைக்கு பங்கேற்கிறாங்க. மதுரை மாவட்ட குடும்ப நலத்துறை துணை இயக்குனர் டாக்டர் எஸ் நடராஜன் அவர்கள் பங்கேற்கிறாங்க. உடன் உரையாட காத்திருக்கார் விக்னேஷ் அர்ஜுனன். நிகழ்ச்சியில் நேர்களை உங்களுடைய சந்தேகங்களை, தலைப்பை ஒட்டிய சந்தேகங்களை கேட்க வரலாம். 25:30 மற்றும் 25:30 171 0452 என்ற மதுரையின் முன்னிப்பை தொட்டு

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேயர்களே, இன்று இரவு 8:30 உழவர் உலகம் நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கிறது. உழவர் உலகம் நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கிறது. இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில தமிழகத்திற்கு ஏற்ற கொய்மலர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி தோட்டக்கலை பழ அறிவியல் துறை இணை பேராசிரியர் சதீஷ் அவர்கள் தரும் தகவல் கேட்க போறோம். அதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல்கள், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறுமுன் ஆகியன 4 செக்மெண்டாக இடம்பெற காத்திருக்கிறது இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ஜெய் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேரம் 9:50. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலி 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலி 100.9 MHz.

மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ். இன்னைக்கு நம்முடைய ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம்லை நிகழ்ச்சியில் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் கூடவே நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்களும் கூடவே பிஎம் ஸ்கீம் தெரிஞ்சிட்டோம், கூடவே நம்ம அதிரடியான திரை இசை பாடல்களும் கேட்டு என்ஜாய் பண்ணீங்க. கேட்கலாம் ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம்லை நாளை காலை 9:02 பண்பலையில் தொடரும் நிகழ்ச்சியாக நாம் கேட்கலாம் இன்றைக்கு விருப்ப கானங்களில் என் விருப்பமாக என்ன பேச காத்துட்டே இருக்காங்க.

0: வழி. மதுரை பண்பலை
1: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3
2: மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: வணக்கம், நான் உங்க ஹரிஷ் ராகவேந்திரா பேசுறேன். நீங்களும் கேளுங்கள் மதுரை ரெயின்போ எஃப்எம் 103.3.
1: சென்னை சென்றவள்
2: நேர்களை தொடர்ந்து கேட்கலாம் 10 மணிக்கான செய்தி சுருக்கம் இன்னும் சில நொடிகளில். அதுவரை இணைந்திருங்கள் காற்றலையோடு.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். ஆஸ்திரேலிய தொழில்துறையினர் இந்தியாவில் முதலீடு செய்யுமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் ஹிங்கோலி மாவட்டத்தில் நள்ளிரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.6 பதிவானது. தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித்துறை திட்டங்கள், குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படுவதால் அதற்கு இணையாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே இயக்கப்படும் 8 ரயில்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதேபோல் வரும் 13-15 தேதிகளிலும் இந்த ரயில்கள் இயக்கப்படாது என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் நாளை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. நீலகிரி மாவட்டம் உதகையில் போதைக்காளான் பயன்படுத்திய கல்லூரி மாணவர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 1,05,760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நாட்டின் 98வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 வயதான அஸ்வத் பெற்றுள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காற்றோடு கானம் மனதோடு நிங்கரம் இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் விருப்பமாய் கானங்கள் கேட்டு கேட்டு ரசிக்கும் நேரம் 10:03. என் விருப்ப கானத்தில் முதலாவது பாடலாக எங்கேயும் காதல் திரைப்படத்திலிருந்து இதோ காற்றலையில்

இன்னிசை மழையை பண்பலையில் கேட்டு மகிழ்ந்து நனைந்து கொண்டிருக்கிறோம். நேரம் 10:14. விருப்ப கானத்தில் தொடரும் பாடலாக தனி ஒருவன் திரைப்படத்திலிருந்து காற்றலையில்

நாம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் விருப்ப கணங்கள். விருப்ப கணங்களில் அடுத்ததாய் வரும் பாடல் அயன் திரைப்படத்திலிருந்து.

நிறைவு பெற்றது விருப்ப கணங்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி நேயர்களே. ஆகாஷ்வாணி இசை.

என்றென்றும் இசைவானில் இன்னிசை சாரலில் நம்மை நனைய செய்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இனி வரக்கூடிய 30 நிமிடமும் நாம் கேட்க போறோம் ஒரு பட பாடல்கள். இன்றைக்கு இடம்பெறக்கூடிய திரைப்படம் அரசு.

ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ். இன்றைக்கு 2003 சுரேஷ் இயக்கத்தில் மணிஷர்மா இசை அமைப்பில் வெளியான சரத்குமார், சிம்ரன், ரோஜா, வடிவேலு, டெலிகணேஷ் மற்றும் பலர் நடித்த அரசு திரைப்படத்துலேருந்து தான் பாடல் கேட்டுட்ருக்கீங்க.

இன்றைக்கு வளம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை 11:02 வளம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் தலைப்பு சரியான இடைவெளி சமமான ஆரோக்கியம். சரியான இடைவெளி சமமான ஆரோக்கியம். உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு சிறப்பு நேரலையில் பங்கேற்கிறார்கள் மதுரை மாவட்ட குடும்ப நலத்துறை துணை இயக்குநர் டாக்டர் எஸ் நடராஜன் அவர்கள். உரையாடுகிறார் விக்னேஷ் அர்ஜுன. நிகழ்ச்சியில் தலைப்பை ஒட்டிய உங்களுடைய சந்தேகங்களை கேட்க வரலாம் நேர்களை 25 30 170 மற்றும் 25 30 171 இரண்டு எண்களிலும் 0452 என்ற மதுரையின் முனைப்பை தொட்டு. கண்ணாடி மாளிகையின் நேரம் 11:02. ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி மதுரைவானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. இன்றைக்கு அரசு திரைப்படத்தில் தான் பாடல் கேட்டுட்ருக்கோம்.

0: ஹலோ, யாருப்பா பேசுறது?
1: வணக்கம், நாங்கள் ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருக்கோம்.
0: என்ன தாயி தச புசுன பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா. என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 100,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 100,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 100,000 ரூபாய் இப்பயே கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா? இல்ல நானே நேர்ல வரணுமா? சொல்லுதாயி.
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரம் வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடி ஆத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுங்கத்தா.
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிடு வைத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
1: பாட்டி? பாட்டி
0: ஆத்தடி ஆத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
1: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

நேர்களே, இன்னும் 12 நிமிடங்கள் மட்டுமே காத்துட்டே இருக்கு கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி தொடங்குவதற்காக. இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் தலைப்பு, சரியான இடைவெளி சமமான ஆரோக்கியம். சரியான இடைவெளி சமமான ஆரோக்கியம் என்ற தலைப்பில் தான் வலம் வர காத்துட்டே இருக்கு. உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு சிறப்பு நேரலையில் பங்கேற்கிறார் மதுரை மாவட்ட குடும்ப நலத்துறை துணை இயக்குநர் டாக்டர் எஸ் நடராஜன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் விக்னேஷ் அர்ஜுனன். ஒருபடப்பாடல்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் அரசு திரைப்படத்தில் தான் பாடல் கேட்டுட்ருக்கோம்.

நேர்களே, இன்றைக்கு ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் அரசு திரைப்படத்தில் என்ன பாடல் கேட்டு மகிழ்ந்திருந்தோம். மீண்டும் கேட்கலாம் ஒருபட பாடல் நிகழ்ச்சி நாளை காலை 10:30. பண்பலையில் தொடரும் நிகழ்ச்சியாக கேட்கலாம் கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு சரியான இடைவெளி சமமான ஆரோக்கியம் என்ற தலைப்பு தான் வளம் வர காத்துட்டே இருக்கு. உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு சிறப்பு நேரலையில் பங்கேற்கிறார் மதுரை மாவட்ட குடும்ப நலத்துறை துணை இயக்குநர் டாக்டர் எஸ் நடராஜன் அவர்கள். கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி துவங்குவதற்கு முன்னால் கேட்டுவிடலாம் செய்திச் சுருக்கம். செய்திச் சுருக்கம் வரும் வரை இணைந்திருங்கள் காற்றலையோடு.

இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு விக்டோரியாவில் தற்போது நடைபெற்று வருகிறது. நேர்மறையான சிந்தனைகளும் தொடர் முயற்சிகளும் வெற்றியை உறுதி செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7% இருக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் மதிப்பிட்டுள்ளது. நாட்டின் எதிர்காலத்தை கட்டமைப்பதில் மாணவர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். உரிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாமல் அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான பாட புத்தகங்களை உடனடியாக வழங்க தேவைக்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக கோரியுள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹம்பன்தோட்டாவில் நடைபெற்று வரும் இலங்கைக்கு எதிரான 3வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 11.4 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 56 ரன் எடுத்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி சீனாவின் ஆர்டோஸில் இன்று தொடங்கியது. இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் தியா ஃபிராடின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானுதாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

நேரம் சரியாக 11:03 ஆகுது. இனிய முற்பகல் வணக்கம் நேயர்களே, இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு ஒரு சிறப்பு நேரலையாக தான் விளம்பர காத்திருக்கு. சரியான இடைவெளி சமமான ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும் அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம உரையாட காத்திருக்கிறோம். வரக்கூடிய July 11 சனிக்கிழமையானது உலக மக்கள் தொகை தினம் 2026. இந்த தினத்தை முன்னிட்ட நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். பொதுவாக குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். செல்வத்துள் சிறந்த செல்வமாக கருதப்படுவது குழந்தை செல்வம் தான். நிச்சயம் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது மாதிரி தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தை நாளைக்கான இளைஞன். நாளைக்கான இளைஞன் இந்த நாட்டோட பொருளாதாரத்திற்கான முக்கியமான தூணாக இருக்கிறதுக்கு வளர்ந்து வர்றாரு. நமக்கு நாட்டில் கிடைத்த பல வளங்களில் மிக ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மனிதனை அடிப்படையாக வைக்கப்பட்ட இந்த மனித வளம்தான். உலகில் மொத்தமாக இருக்கக்கூடிய நிலப்பரப்புகளில் 29% மட்டும்தான், மீதம் எல்லாமே வந்து பனிப்பிரதேசங்கள், நீர் சார்ந்த ஒரு சூழல் தான் நமக்கு இயற்கை நமக்கு கொடுத்துருக்கு. இந்த மனித குலமானது ஏறக்குறைய 90% பேர் உலகின் நிலப்பரப்பில் வெறும் 10% இடங்களில் தான் வாழ்கிறாங்க. சமமற்ற அடர்த்தியான நெருக்கமான வாழ்விடங்களில் இவங்கள்லாம் அடங்கி வாழ்கிறாங்க. பெருகி வரக்கூடிய மக்கள் தொகையினால் தேவையான உணவு மற்ற தேவைப்படும் பொருட்களோட விகிதமும் அதிகரிச்சுட்டு வருது. அதுபோக இந்த தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு இயற்கை தந்த வளங்களை நாம் பரிசாக கொடுக்க முடியாமல் போய்விடுமோ அப்படிங்கிற அச்சமும் இன்றைய காலங்களில் நமக்கு நிலவி வருது. குடும்பத்தோட நலமான ஆரோக்கியம் அப்படிங்கிறது அந்த குடும்பத்தோட பொருளாதார நிலையை பொறுத்தது மட்டும் இல்லை, ஆனால் அதுதான் உண்மை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது, உண்மையிலேயே அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களோட எண்ணிக்கையை பொறுத்து தான் அது அமையுது. உலக அளவில் அந்தந்த

0: இளம் மற்றும் மக்கள் தொகைக்கு ஏற்ப இன்றைக்கும் சவாலாக இருக்கக்கூடிய பல விஷயங்களில் முக்கியமானதும் முதன்மையானதாகவும் இருக்கக்கூடியது மக்கள் தொகை கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று தான். மக்கள் தொகையினை நிலைப்படுத்தி அதோட முக்கியத்துவத்தை கருதி மனித வளத்திற்கான முன்னுரிமையை ஏற்படுத்தும் விதமாக தாய் மற்றும் குழந்தைகளோட நலனுக்காகவும் திட்டமிடாத கர்ப்பங்களை எப்படி தடுக்கலாம், இரு கர்ப்பங்களுக்கு இடையில் உள்ள ஆரோக்கியமான கால இடைவெளிகளை எப்படி நம்ம அவசியமாக்கப்படணும், இது குறித்து குடும்ப நலக்கல்வி, இது கொடுக்கக்கூடிய விழிப்புணர்வு, இது எல்லாமே நிச்சயம் இனி வரக்கூடிய காலங்களில் குடும்பம் சமுதாயம் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட இந்த நலத்திற்கு முக்கியமான ஒன்றாக இருக்கும். உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு குடும்ப நலம் சார்ந்த பல்வேறு விழிப்புணர்வு செயல்முறைகள் குறித்து சிறப்பு நேரலையில் நம்மோட இணைஞ்சிருக்கிறாங்க மதுரை மாவட்ட குடும்ப நலத்துறை துணை இயக்குனர் டாக்டர் எஸ் நடராஜன் அவர்கள். குட் மார்னிங் டாக்டர்.
1: வணக்கம் சார்.
0: குடும்ப நலத்தில் அதாவது தாய் மற்றும் குழந்தையோட நலன், திட்டமிடப்படாத கர்ப்பங்களை தடுக்கும் வழிமுறைகள், கர்ப்பங்களுக்கு இடையே ஆரோக்கியமான கால இடைவெளியை எப்படியெல்லாம் தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற உங்களோட கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் இன்னும் கூடுதலாக உங்களுக்கு ரொம்ப நாளாக மனசில் இருக்கக்கூடிய ஐயங்களுக்கும் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் அறிமுக நேயர்கள் 25 30 170 அப்படிங்கிற எண்கள்லையும் மற்ற அனைத்து நேயர்களும் 25 30 171 என்ற எண்களில், வெளியூர் நேயர்கள் மதுரையின் முன் இணைப்பான 0-4-5-2 என்ற எண்களோடு தொடர்பு கொண்டு மருத்துவரிடம் நேரலையில் இணையலாம். உங்களோட ஆரோக்கியத்திற்கான முன்னேற்றத்தில் ஒரு சிறு முயற்சியாளனாக நான் விக்னேஷ் அர்ஜுனன். இதோ நிகழ்ச்சி தொடருது. நலமாக இருக்கீங்களா டாக்டர்?
1: நலமாக இருக்கேன் சார்.
0: இன்றைக்கான தினம் அப்படிங்கிறது நம்ம வானொலி நிலையத்தில் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக நம்ம தொடங்கியிருக்கிறோம் டாக்டர். இந்த மக்கள் தொகை பெருக்கம் அப்படிங்கிறது நாட்டிற்கான பலமா பலவீனமா?
1: ஒரு மிக நீண்ட முன்னுரையை நீங்களே கொடுத்துட்டீங்க. என்னுடைய பேச்சு வந்து முக்கியமாக இந்த வந்து உலக மக்கள் தொகை தினம், அதோட குறிக்கோள் என்ன, எதற்காக இதை கொண்டாடுகிறோம் என்பதை பற்றி தான் நம்ம வந்து இப்போ பேச போகிறோம். கிட்டத்தட்ட நம்மளுடைய இந்த பூமி பந்தில் 840 கோடி இது வரைக்கும் இப்போ மக்கள் தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து 140 கோடி நம்ம இந்தியாவிலே இருக்குது, அதில் 8 கோடி பேர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே இந்த பூமி இந்த மக்கள் தொகையை தாங்குமா? இப்படியே பெருக்கிக்கிட்டே போனால் மற்ற வளங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி எவ்வளோ இயற்கை வளங்களோ மனித வளங்களோ மற்ற வளங்களோ மக்களை வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் அல்லது அதனால் இவங்கள் பெறக்கூடிய பலன்கள் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்றத கணக்கிட்டு தான் இந்த உலக மக்கள் தொகை தினம் அப்படின்றது WHO உலக சுகாதார நிறுவனம் என்பது கொண்டாடிட்டு வருது. July 11 அதுக்குன்னு தேதியாக தேர்ந்தெடுத்திருக்கோம். இப்போ 2026 அதோடய கருப்பொருள் வந்து தாய் மற்றும் குழந்தை நலனுக்காகவும் திட்டமிடப்படாத கர்ப்பங்கள், அதாவது அன்வான்ட் பிரெக்னன்சி அப்படிம்பாங்க, அதை தடுக்கணும். அதை தடுப்பதற்காகவும் கர்ப்பங்களுக்கு இடையேயான ஆரோக்கியமான இடைவெளி, அது என்ன ஆரோக்கியமான இடைவெளி அப்படின்றத நம்ம விரிவாக எடுத்து பார்ப்போம். ஸோ இதை எல்லாத்தையும் பேணணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த தினத்தை நம்ம முக்கியமாக கொண்டாடுறோம். இதில் நம்மளுடைய முழக்கம் என்ன இந்த வருஷம் அப்படின்னாக்க, குழந்தைகளுக்கு இடையே சரியான இடைவெளி இருக்கும்போது குடும்பங்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அப்படி மாறும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை நம்ம உண்டாக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இந்த மக்கள் தொகை தினம் மூலமாக நம்மளுடைய வேண்டுகோள். ஏன் இதை வந்து நம்ம வந்து இந்த மக்கள் தொகை தினத்தை இவ்வளோ சிறப்பாக நம்ம இப்போ கொண்டாடணும் அப்படின்ற அதுக்கான அவசியம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டு வந்தால் இப்போ கரண்ட்டாக என்ன ட்ரெண்ட் வந்துகிட்டு இருக்குன்னா, டீனேஜ் பிரெக்னன்சி, இளம் பருவத்திலேயே நம்ம வந்து ஒரு கல்யாணம் பண்ணுறது, திருமணம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஒரு கர்ப்பமாகிறது, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இப்போ வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது. கிராமப்புறங்களில் நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம மதுரை மாவட்டத்தில் இது வந்து கிட்டத்தட்ட 6% இந்த மாதிரி ஒரு பிரெக்னன்சிஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எய்ம். ஸோ நம்மளுடைய முதல் குறிக்கோள் வந்து திருமண வயது அப்படிங்கிறது 18 வயதுக்கு முன்னாடி கிடையாது. யாருக்கு? பெண்களுக்கு. ஆண்களுக்கு வந்து 21 முன்னாடி கிடையாது. ஸோ ஆண்களுக்கான திருமண வயது 21, பெண்களுக்கான திருமணம் வந்து 18. ஸோ இதுதான் நம்மளுடைய எய்ம். ஸோ இதை நோக்கி, ஆனால் நம்ம இப்போ நம்ம பார்க்குறது நிறைய கேசஸ் வந்து என்னென்னா 15-16 நாளாக அன்றைக்கி போகிற ஒரு ஹாஸ்பிட்டலில் 14 குழந்தை, அதாவது கர்ப்பமாகவே வந்திருக்கு. அப்போ திருமணம் 13 நடந்திருக்கணும். ஸோ இப்படி நம்ம பின்னோக்கி போய்கிட்டு இருக்கோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்குது. அதனால் இதையெல்லாம் தடுக்கணும், இதையெல்லாம் கொஞ்சம் மக்களுக்கு விழிப்புணர்ச்சி உண்டாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மக்கள் தொகை தினத்தோட நோக்கம்.
0: நேரம் சரியாக

0: முற்பகல் 11:10 ஆகுது. நம்மோட இணைய காத்திருக்கும் முதல் நேயர் அந்த சரியான இடைவெளி எங்களுக்கு இருக்குதா அப்படிங்கறத உறுதி பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். வருக, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. காசிமயன் குடித்துறை
0: ஐயா, சொல்லுங்க. காசிமயன் ஐயா, என்ன கேள்விகள் இருக்கு?
1: டாக்டர் வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. வணக்கம்.
1: ஒரு சின்ன விஷயம், 5 தலைமுறையா சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்றோம். தங்கச்சி பையனுக்கு கொடுக்கறது, தங்கச்சி பொண்ணுக்கு எடுக்கிறது, அந்த மாதிரி என் பொண்ணே கொடுத்துருக்கேன் தங்கச்சி பையனுக்கு.
2: சரிங்க.
1: 2வது பொண்ணுக்கு முதல் குழந்தை 4 வருஷம் கழிச்சு ஒரு பையன் பிறந்தான். அவங்க வெளியூர்ல இருப்பாங்க, கொச்சி, டெல்லி, பாம்பேன்னு போவாங்க, மாறி போவாங்க, பிள்ளைங்கள போவாங்க.
0: ஐயா மன்னிக்கணும், நேரடியா கேள்விக்கு வந்துடுறீங்களா? கால விரயம் ஆகுது இல்லையா?
1: 2வது குழந்தை 12 வருஷம் ஆச்சு, இன்னும் வரல, எதிர்பார்க்கறாங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்கா? 35 வயசுக்குள்ளதான் இருக்கும் பொண்ணுக்கு. அது ஒண்ணு. இந்த ரிலேஷன்ஷிப் சொந்தத்துல பண்றதுக்குனால அந்த மாதிரி இருக்கான்றது 2 கேள்விதான்.
2: ஓகே, நன்றி.
1: நன்றியா
2: ஐயா. நீங்க கேட்ட கேள்வி வந்து நாம இப்ப பேசக்கூடிய தலைப்புக்கு

0: தலைப்புக்கு சம்பந்தம் இல்லாதது. நாங்க குழந்தை வேணான்றத பத்தி தான் பேசிட்டு நீங்க குழந்தை வேணும்னு கேக்குறீங்க. முதல் கேள்வி,
1: ஒருவேளை டாக்டர் அவங்க சரியான இடைவெளியில தான் இருக்கும், அந்த சமமான ஆரோக்கியத்தை இனியும் எங்க குடும்பம் தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
0: அதான் ஒரு 12 வருட இடைவெளி சொன்னாரு ஐயா. நீங்கள் காரணமும் நீங்களே சொல்லிட்டீங்க. சொந்தத்துக்குள்ளே நீங்கள் நெருங்கிய சொந்தத்துக்குள்ளே இந்த மாதிரி திருமணங்கள் நடைபெறுகிற போது நிறைய பிறவி கோளாறுகளும் வரும், மதர் அம்மாவுக்கும் நிறைய பிரச்சனைகள் வரும். இதை தகுந்த அந்த இன்ஃபர்டிலிட்டி கிளினிக்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மருத்துவமனைகளை நீங்கள் போய் அணுகி அங்கே வந்து சரியாக நீங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதை சரி பண்ணிக்கணும். ஏன்னா இந்த நம்ம தலைப்புக்கு இது சம்மந்தம் இல்லாத கேள்வி, பரவாயில்ல.
1: நல்லதுங்க சார். தொடர்ந்து மக்கள் தொகையை கட்டுப்பாட்டில் எடுத்துட்டு வருவதற்கான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கிறோம். இப்போ இளையோர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய நாடு அப்படின்னு நம்ம பாரதம் சொல்கிறோம் டாக்டர். இந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் இந்த இளம் பருவத்தினருக்கே உண்டான இந்த பங்கு எந்த அளவுக்கு முக்கியமானது?
0: கண்டிப்பாக சார், இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா இப்போ இளைஞர்கள் தான் இதை எல்லாமே முன்னெடுத்து செல்லணும். நம்மளுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிம்பாங்க. அந்த ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்னா ஒரு குடும்பத்தில் எத்தனை குழந்தைகள் இருக்கலாம் அப்படிங்கிற அந்த விகிதம் பார்க்குறப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் 1.3 இருக்குது. இது 2.1 அப்படின்னு இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த ரொட்டேஷன் கரெக்டாக இருக்கும். அதாவது இறப்பு விகிதம் பிறப்பு விகிதம் சரிசமமாகி பேலன்ஸ்டு பாப்புலேஷன் இருக்கும். இது நமக்கு மிகவும் இப்போ குறைஞ்சி போச்சு. அது கடுமையாக நம்ம வந்து இந்த குடும்ப கட்டுப்பாடு விஷயங்களை கடைபிடிக்கிறதுனாலையோ அதனாலையும் இருக்கலாம் அப்படின்றது ஒரு ஐயப்பாடு இருக்குது. ஆனால் இதில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, நாம் இப்போ என்ன ப்ரொமோட் பண்ணுறோன்னா டெம்பரரி மெத்தட்ஸ், தற்காலிக முறைகள், கருத்தடை முறைகளை வந்து அதிகமாக யூஸ் பண்ணணும். ஏன்னா அதை யூஸ் பண்ணுறது அந்த மக்கள் தொகையோட எண்ணிக்கை வந்து குறையுது. இது இளம்பருவத்தினர் தான் யூஸ் பண்ணணும். இளம்பருவத்தினர்னு சொன்னிங்கன்னா 18 தான் நம்ம கல்யாணம்னு சொல்லிட்டோம். முதல் குழந்தை வந்து நாங்கள் 20 பிறந்தால் போதும் அப்படின்றோம். 20 உள்ள குழந்தை பிறப்பை வந்து கொஞ்சம் தள்ளி போடணும். 18 கல்யாணம் ஆனாலும் 20 வரைக்கும் குழந்தை வேண்டாம் அப்படிங்க. அப்போ ஒரு தற்காலிக முறை, கருத்தடை முறை, ஏதாவது ஒரு கருத்தடை முறையை நம்ம பாதுகாப்பாக பயன்படுத்தினோம்னா நம்ம 20 முதல் குழந்தை, 23 அதுக்கப்புறம் 3 கழித்து தான் 2 இடைவெளி வந்து ஒரு 3, குறைஞ்சபட்சம் 2, அதிகபட்சம் 3 சொல்கிறோம். அந்த 3 இடைவெளியில் அடுத்த குழந்தையை நம்ம பெற்றுக்கலாம். ஸோ இந்த 3 தள்ளி போகிறதுக்கு நம்மகிட்ட நிறைய கருத்தடை சாதனங்கள் இருக்குது. இப்போ புதுசாக லேட்டஸ்ட்டாக இப்போ நம்ம பிப்ரவரியில் சுட நம்ம ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு பேர் இம்ப்ளான்ட். இம்ப்ளான்ட்டுன்ற ஒரு சின்ன கருவி, ஒரு சின்ன கருவி இருக்கும். அந்த கருவி வந்து நம்ம டெல்டாய்டு மசில் ஆர்ம் கீழே, டெல்டாய்டு மசில் கீழே நம்ம பொருத்திடுவோம். ஸோ வலது கரத்தில் இந்த மாதிரி அல்லது இடது கரத்தில் நம்ம இதை பொருத்திக்கிட்டோன்னா 3 வந்து கரு உருவாகாமல் அது தள்ளி போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு வசதி இருக்குது. ஒரே ஒரு இன்ஜெக்ஷன், ஒரு சின்ன ஊசி மூலமாக அதை செலுத்துவோம். ஒரு சின்ன ராடு அது. அப்படி செலுத்திட்டோம்னாக்கா அது 3 ஒரு ஊசி வந்து 3 வேலை பார்க்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். நம்ம அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போக தேவையில்லை, யாரையும் போய்க்கங்க. ஸோ இதை நம்ம ராஜாஜி மருத்துவத்தில் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 500 பிப்ரவரி மாதத்துலேருந்து இது வரைக்கும் ஒரு 500 நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த சாதனத்தை நம்ம கண்டிப்பாக எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லணும். இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம்.
1: தொடர்ந்து வாய் வழியாக கருத்தடை மாத்திரைகள் எடுத்துக்கொள்வது அசௌகரியத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மேம்பட்ட நவீன தொழில்நுட்பத்தில் தோளுக்கு அடியில் வைக்கக்கூடிய இந்த டிவைஸ் ஆனது சிறு அளவில் நமக்கான அந்த கர்ப்பம் தரித்தலுக்கான இடைவெளியை நமக்கு நீட்டிச்சு கொடுக்குது. கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடரும். நேயர்களே,
2: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி +2 பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக 2 எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி, மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: மதுரை தனபாணியன் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக இரண்டாம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
1: மீண்டும் கண்ணாடி மளிகை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். சரியான இடைவெளி, சமமான ஆரோக்கியம் அப்படிங்கிற தலைப்பில் உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு குடும்ப நலம் சார்ந்த பல்வேறு விழிப்புணர்வு செயல்முறைகள் குறித்து சிறப்பு நேரலையில் நம்மளோட உங்களுக்காக இணைஞ்சிருக்கிறாங்க மதுரை மாவட்ட குடும்ப நலத்துறை துணை இயக்குனர் எஸ் நடராஜன் அவர்கள். டாக்டர், என்னோட அடுத்த கேள்வி, இளைஞர்கள் தான் முக்கியமான பங்கு வகிக்கிறார்கள் ஒரு நாட்டோட வளர்ச்சியாக இருந்தாலும் அது குடும்ப நலமாக இருந்தாலும், இது பற்றிய விழிப்புணர்வு இளையோர்களிடத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறது?
2: நிறைய நம்ம இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் மூலமாகவும் நிறைய ஐஇசி மெட்டீரியல் போஸ்டர்ஸு, பில்போர்ட்ஸு, விளம்பரங்கள் மூலமாகவும் நிறைய சேர்த்துருக்கோம். அதெல்லாம் அரசு மருத்துவமனையில், ஆரம்ப சுகாதார நிலையங்களில், ஈவன் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்குது. அது மாதிரி நிறைய ரேடியோ ப்ரோக்ராம்ஸு, டிவிலையும் இந்த மாதிரி விளம்பரங்கள். ஸோ இது இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய இன்னும் அந்த ரீல்ஸ் தான் இன்னும் போட ஆரம்பிக்கலை நாங்கள். அதையும் போட்டுட்டோம்னாக்கா இது வந்து கண்டிப்பாக எல்லா இளைஞர்களையும் போய் சேர்ந்துடும். ஆனால் இளைஞர்கள் முன் வராங்க, நிறைய வந்து முன் வராங்க. அதில் முக்கியமாக வந்து நான் எங்களுடைய வேண்டுகோள் வந்து அந்த பெர்மனண்ட் மெத்தட் அப்படின்னு, இப்போ நம்ம தற்காலிக முறை பேசணும், தற்காலிக முறையில் ஒன்று பேசணும். அதில் இன்னும் நிறைய ரெண்டு மூணு முறைகள், மிக சிறந்த முறைகள் இருக்குது. அந்தாரா ஊசி வந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை பெண்களுக்கு போடக்கூடியது. அதே மாதிரி சாயான்ற டேப்லெட்டு, நான் ஹார்மோனல் டேப்லெட்டு, அதுவும் போடலாம். ஸோ இதெல்லாம் வந்து பெண்களுக்கு. ஆனால் ஆண்கள் வந்து முன் வரணும். நீங்கள் இளைஞர்னு மொத்தமாக பேசுகிறீங்க, இது எல்லா ப்ரோக்ராமும் பெண்களை நோக்கியே இருக்குது. நீங்கள் குறிப்பாக நமக்கு வந்து ஆண்கள் வந்து முன் வரணும். எதுக்கு? வேசெக்டமி. ஸோ ஆண்கள் கருத்தடை அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு முன் வந்தால் தான் இந்த ப்ரோக்ராம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த குடும்பத்துடைய நலன் வந்து பெண்களை மட்டும் சார்ந்ததல்ல, ஆண்களுக்கும் அதில் பொறுப்பு இருக்குது அப்படின்றத புரிய வைக்கணும். அது வந்து நம்மளுடைய மிக வருத்தத்துக்குரிய விஷயம். மதுரை மாவட்டத்தில் ஆண்கள் முன் வர்றதே இல்லை. போன வருஷமே வந்து ஒரு வருஷம் பூராமல் எனக்கு 30 பேர் தான் வந்து வேசெக்டமி பண்ணிட்டாங்க. அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். இன்னும் நிறைய ஆண்கள் இளைஞர்கள் வந்து 2 குழந்தை பிறந்த பிறகு அவங்களாம் முன் வந்து வாலண்டரியாக வந்து வேசெக்டமி பண்ணிக்கிறதுக்கு எல்லா அரசு மருத்துவமனையும் அதுக்கான வசதி இருக்குது. எங்கள்கிட்ட ட்ரெயின்டு டாக்டர்ஸ் இருக்காங்க. இப்போ நம்ம பண்ணக்கூடியது நான் ஸ்கேல்பல் வேசெக்டமி. இதில் வந்து உங்களுக்கு ரத்தம் இல்லை, கீரை மாட்டாங்க, வலி இல்லை. ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன அனசீசியா ஊசி மட்டும் போட்டுட்டு அன்றைக்கே வீட்டுக்கும் போயிடலாம். அடுத்த வேலையெல்லாம் அடுத்த நாள்லேருந்து அவங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். 3 மாதம் கழித்து ஒரு செமன் டெஸ்ட் மட்டும் பண்ணி இது உண்மையிலே கருத்தடை ஆயிருக்கா அப்படிங்கிறத, இந்த அறுவை சிகிச்சை பலனளிச்சிருக்கான்றத நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டால் போதும். ரொம்ப ரொம்ப ரொம்ப சிம்பிள் சர்ஜரி. இது ஆப்ரேஷன் கூட சொல்ல முடியாது, ஒரு டே கேரு. ஒரு 10 நிமிஷத்தில் எல்லா வேலையுமே முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி அறுவை சிகிச்சையை ஆண்கள் ஏன் பண்ணிக்க முன் வர்றதில்லை அப்படின்ற கேள்வியை தான் நீங்கள் இப்போ நம்ம விழிப்புணர்ச்சி மூலமாக கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
1: கண்டிப்பாக டாக்டர், இதை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் ஆண்களை மையப்படுத்தியே கேள்விகள் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நானும் அதை கேட்குறதுக்கு தயாராக இருக்கிறேன். சரியான இடைவெளிக்கு தற்காலிகமான கருத்தடை சாதனங்கள் நிச்சயம் உதவுது. சமமான ஆரோக்கியத்திற்கு நிரந்தர கருத்தடை சாதனங்கள் நமக்கு நிச்சயமாக உதவுது. அந்த அறுவை சிகிச்சை முறைகளும் இரு பாலினத்திற்கும் சமமாகவே வழங்கப்படுது அப்படிங்கிறதான் உண்மையான ஒரு விஷயம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய காத்திருக்கும். வணக்கம். வணக்கம், தொடர்பில் இருக்கீங்க. என்ன ஒரு மௌனம். சரி டாக்டர், இந்த நிகழ்ச்சியில் இளைய வயதினர் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பெரும்பாலும் பெண்களுக்கு இது சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வு இருக்குது, ஆண்களுக்கு குறைவாக இருக்குது. அதை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறதையும் சொன்னீங்க டாக்டர், ரொம்ப நல்லது. ஆனால் இளைய வயதினர் செய்யக்கூடிய திருமணத்திற்கான காரணங்கள் என்ன? ஒரு திருமணத்திற்கு பிந்தி அந்த கர்ப்பம் தான் அங்கீகரிக்கப்பட்டது அப்படிங்கிறது அரசு ரீதியாகவும் பொது வாழ்விலையும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று தான். இந்த திருமணம் இளம் வயதில் ஏற்படுவதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது? கல்வி அறிவின்மை அப்படிங்கிற முதன்மை காரணத்தை தவிர்த்து.
2: அதாவது கல்வி அறிவின்மை அப்படிங்கிற காரணமே இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு. எல்லா இடத்தையும் கல்வி பரவலாகிடுச்சு. அதில் அறிவின்மை அப்படின்றதெல்லாம் எதுவுமே இப்போ இல்லை. எல்லோரும் தெரிஞ்சே தான் செய்கிறாங்க. இப்போ படித்தவங்க தான், தெரிஞ்சவங்க தான் ஃபோர்ஸ் பண்ணி செய்கிறாங்க. இதுக்கு காரணம் சோசியல் காசஸ். ஸோ சமூக ரீதியான காரணங்கள், அது பெற்றோர்களுக்கு தன்னுடைய குழந்தைகள் மேலே நம்பிக்கையின்மை, அல்லது பெற்றோர்கள் மேலே குழந்தைகளுக்கு நம்பிக்கையின்மை, இந்த மாதிரி அதே மாதிரி

0: இளம் வயதில் ரொம்ப சீக்கிரமாக அந்த காதல் வயப்படுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இப்போ நடந்துகிட்ருக்கு. இதில் வந்து நாம் வந்து நம்மளுடைய குழந்தைகளை வந்து நம்ம பாதுகாக்கணும், கொஞ்சம் வாட்ச்ஃபுல்லாக இருக்கணும், அவங்கள வந்து ரொம்ப கவனிக்கணும் என்ன பண்ணுறாங்க. அது இப்போ நிறைய சோசியல் மீடியா அதோடய இன்ஃப்ளூயன்ஸ் தான் இப்போ அதிகமாக இருக்குது. அதில் தான் அட்ராக்ட் ஆகி நாங்கள் ரொம்ப பேர் இது வந்து இதை தெரியாமல் போய் விழுந்துடுறாங்க. அது ஒரு திருமணம் கற்பம் அப்படின்னா கூட பரவாயில்ல, திருமணம் ஆகாமல் கற்பம் ஆகிறதும் இப்போ நிறைய இந்த சமுதாயத்தில் அந்த மாதிரி ஒரு கேடுகள் நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு தான் அந்த போக்சோ ஆக்ட்னு சொல்லி அந்த மாதிரி ஆக்டும் இப்போ வந்திருந்தாலும் கூட இதுவும் வந்து இப்போ நிறைய நடந்துகிட்ருக்கு. அதையும் வந்து நம்ம வந்து விரிவாக பேசணும். இதில் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா, நீங்கள் திருமணம் ஆனாலும் சரி ஆகலைனாலும் சரி 18 வயசு அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த 18 வயசு தான் சட்ட ரீதியாக திருமண வயது.
1: ஆணுக்கா பெண்ணுக்கா டாக்டர்?
0: இது பெண்ணுக்கு. அந்த பெண்ணுக்கு. ஸோ எல்லாமே பாதிப்புகள் பெண்களுக்கு தானே இருக்குது இந்த சமுதாயத்தில். அதனால் இந்த 18 வயசுக்கு மேலே உங்களுக்கு வந்து திருமணம் ஆகியிருந்தால் இந்த குழந்தை பிறப்பை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 20 வயசு வரைக்கும் தள்ளி போடுறதுக்கு ஒரு தற்காலிக கருத்தடை முறைகள், ஒரு ஓசி பில்ஸ் அதாவது ஒரு கற்பத்தடை மாத்திரைகளோ அல்லது சாயா என்கிற 4 ஹார்மோன்கள் மாத்திரையோ அல்லது ஏதோ ஒரு அந்தாரா இன்ஜெக்ஷனோ அல்லது நீரோத்தோ கணவரை யூஸ் பண்ண சொன்னோம்னா இதை வந்து தள்ளி போடலாம். ஸோ திருமணத்துக்கு ஏற்ற வயது, அதுக்கு பிறகு சரியான வயதில் முதல் குழந்தை பெற்றுக்கொள்ள தாமதப்படுத்த வேண்டும். முதல் குழந்தை 20 வயசுக்கு முன்னாடி வேணாம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கணும். இது இல்லாமல் இப்போ முதல் குழந்தைக்கு 2வது குழந்தைக்கு நம்ம ஏற்கனவே வந்து இடைவெளி சொல்லிட்டோம். அது ஒரு பெண் கருவுற்ற காலத்தில் வீட்டில் மேற்கொள்ள வேண்டிய சாதகமான சூழ்நிலை உருவாக்குதல், தாய் சேய நலத்தை பாதுகாத்தல், பெண் கல்வியை மேன்மேலும் ஊக்குவித்தல். ஏற்கனவே பெண்கள் கல்வியில் நிறைய உயர்ந்துக்கிட்டு தான் வராங்க. நீங்கள் இப்போ ஒரு 10வது ரிசல்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஆண்களோட பெண்கள் தான் விகிதாச்சாரம் அதிகமாக இருக்குது பாஸ் பர்சன்டேஜ். ஆனால் கல்யாணம் பண்ணுறது பாருங்கள் திருப்பி அப்படியே ரிவர்ஸில் போயிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுடைய விழிப்புணர்வு பெற்றோர்களுக்கும் போய் சேரணும். அவங்க தான் வந்து இதை கம்பல் பண்ணி பண்ணுறாங்க ஒரு சில இடங்களில். ஸோ இதையும் வந்து நம்ம பார்க்க வேண்டியது. இந்த டீனேஜ் பிரெக்னன்சி, டீனேஜ் மேரேஜ் இதை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த விழிப்புணர்ச்சியோட நோக்கம்.
1: தொடர்ந்து இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நம்மளோட இணைய காத்திருக்கும் அந்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: நான் வந்து மதுரையிலிருந்து மணிமாறன், கடைசி நேர்ந்தால் யானமலை புதுப்பட்டி ரோட்ல இருந்து பேசிட்டேன் சார்.
1: தொடர்ந்து உங்களோட கேள்விகளை கேட்கலாம் மணிமாறன்.
2: கேக்கலாம் சார். எனக்கு ஒரு 3-4 கேள்வி இருக்கு, கேட்கலாமா சார்?
1: ஒன்னே ஒண்ணு மட்டும் போதும், ஃபில்டர் பண்ணிருங்க. ஒன்னு மட்டும்,
2: ரெண்டு கேள்வி சார்.
1: அப்படியே 1+1 போனஸா கேக்குறீங்க? சரி, தாராளமா கேளுங்க.
2: சரிப்போ. இந்த ஆண் பெண் இருபாலா இருக்கும் வந்து குடும்ப கட்டுப்பாடு வந்து கண்டிப்பா வேணும். ஆண்கள் வரமாட்டேன்னு சொல்றாங்க, பெண்கள் வந்து அதுக்கு முக்கியத்துவம். அது வந்து அங்க ஹாஸ்பிட்டலே அந்த மாதிரி தானே சார் டாக்டர் சொல்றாங்க?
1: வரமாட்டேன்னு சொல்றோம்னு சொல்லணும், சரிங்களா?
2: ஆமா, வரமாட்டே இல்ல. இப்போ பிரெக்னன்ட் ஆகுறாங்க, டெலிவரி ஆகுது, டெலிவரி ஆன பின்னாடி அவங்களே குடும்ப கட்டுப்பாடு பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அங்கேயே என்ன அந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ஆண் பண்றாங்களா
1: தொடர்ந்து இணைந்திருங்கள். அதுக்கு நீங்க இன்னும் 30 நிமிடத்திற்கு உள்ளாகவும் காத்திருக்க வேண்டியது இருக்கும் முழுமையான தகவல்களை நீங்க பெறுறதுக்கு.
0: முதல் கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். மருத்துவமனைகளில் வந்து பெண்களை வந்து வற்புறுத்தி பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் தவறான ஒரு கண்ணோட்டம். அது இல்லை, ஆண்கள் வந்து அந்த பிரசவ வார்டுக்குள்ளே உள்ள வரதில்லை. நீங்க வெளியில இருந்து கேட்டோட நின்று அனுப்பிட்டு போயிடுறீங்க. ஆண்கள் உள்ள எத்தனை ஆண்கள் வரீங்க, வரமாட்டேங்கிறீங்க. மற்ற எல்லாமே உள்ள பெண்கள் தான். ஸோ நாங்கள் கவுன்சிலர்ஸ் உள்ளே வச்சுருக்கோம், அவங்க வந்து 2 பேர்த்துக்கும் தான் கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. இது வந்து பிரசவ சமயத்தில் மட்டும் இல்லாமல் முன்கூட்டியே நம்ம ஆன்டிநேட்டல் கேர் அப்படின்றோம் இல்லையா, முன்கூட்டியே நாங்கள் வந்து அந்த பரிசோதனைக்காக வருவாங்க. கருப்ப பரிசோதனைக்காக வர்றப்பயே நாங்கள் வந்து ஆண் பெண் 2 பேர்த்தையுமே வச்சு தான் கவுன்சிலிங் கொடுக்குறோம். ஸோ ஆற்றுப்படுத்தினர்கள் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட உட்காந்து பேசினீங்கன்னா நீங்கள் உடனே, அதாவது ஒரு முறை நாங்கள் பேசுனா 2 பேரும் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து உக்காந்தா 2வது முறை எந்த ஆணும் வரதில்லை. அதுக்கப்புறம் பெண்கள் மட்டும்தான் வராங்க, அவங்க மாமியார் வராங்க இல்லை அவங்க அம்மா வராங்க.
1: ஒருவேளை அந்த ஆலோசனைகள் ரொம்ப கடினமானதாக இருக்கும் கேட்குறவங்களுக்கு.
0: அப்போ பெண்கள் மட்டும் ஏன் வராங்க? ரெண்டு பேர்த்துக்கும் தானே அந்த கடினம் இருக்கு.
1: பெண்களுக்கு அந்த டாலரன்ஸ் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆண்களும் அந்த டாலரன்ஸை இனி வரக்கூடிய

0: நாட்களில் அதிகப்படுத்துவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தொடர்ந்து பேச
1: கண்டிப்பாக அதுதான் வேணும் நமக்கு. அடுத்த கேள்வி வந்து, நீங்கள் பிறப்பு இறப்பு விகிதம்லாம் சொன்னீங்க. பெண்களுடைய பிறப்பு விகிதம் வந்து அட்பர்த் வந்து மதுரை மாவட்டத்தில் 1000 ஆண் குழந்தைகளுக்கு 920 940 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ அங்கேயும் வந்து நமக்கு ஒரு பெண்கள் வந்து குறைவாக தான் இருக்காங்க எண்ணிக்கையில். ஆனால் உங்களுக்கு வாக்காளர் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க, ஆண்கள் வந்து குறைவாக இருக்காங்க. இதுக்கான காரணம் என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் பின்னாடி ஏஜ் ஒரு 60-70 பாப்புலேஷன்லாம் பார்த்தோம்னா பெண்கள் தான் கூடிக்கிட்டே வருவாங்க, ஆண்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வராங்க. ஸோ இதுதான் இப்போது தற்போதைய நிலைமை. பட் நமக்கு இது வந்து அந்த பெண் சிசு கொலை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. பெண் சிசு கொலையை தடுத்தல் அப்படிங்கிறதும் இந்த உலக மக்கள் தொகை தினத்தோடு. ஸோ இருபாலாரும் சமம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இது. இருபாலாரும் சமமாக இருக்கணும், இருபாலாரும் சமமாக வந்து கருத்தடை அறுவை சிகிச்சையிலே மேற்கொள்ளணும். இதுதான் நம்மளுடைய வேண்டுகோள் இந்த உலக மக்கள் தொகை தினத்தின் மூலமாக. அதைத்தான் நம்ம கருப்பொருளாகவும் முழக்கமாகவும் இப்போ சொல்லியிருக்கோம்.
0: ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகனை கருத்தடை சிகிச்சைக்கு பரிந்துரைக்க தயங்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் என்ன அறிவுரை கொடுக்குறீங்க டாக்டர்?
1: சார் இதுதான் சார் உண்மை. கருத்தடை வந்து ஆண்கள் பெண் பண்ணிக்க முன் வந்தால் கூட பெண்கள் வந்து அலோவ் பண்ணுறதில்ல. இது இந்த ஒரு ஹிஸ்டரி இருக்குது, அது சொல்கிற ஒரு வரலாறு இருக்குது. 1975 வரைக்கும் கருத்தடை அறுவை சிகிச்சைனாலே ஆண்கள் கருத்தடை அறுவை சிகிச்சை தான், வேசக்டமி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம ஊரில் வேசக்டமி தான் முதல்ல கண்டுபிடிச்சி அதுதான் நிறைய பண்ணிகிட்டு இருந்தோம். டியூபெக்டமிங்கிறது பெண்களுக்கு பண்ணுற கருத்தடை அறுவை சிகிச்சை அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. ஸோ நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, எமர்ஜென்சி பீரியட்லாம் ஒரு மாதிரி கம்பல் பண்ணியெல்லாம் கொண்டு போய் ஆண்களுக்கு தான் பண்ணாங்க பெண்களோட. ஸோ அப்படி இருந்த அறுவை சிகிச்சையை இப்போ திருப்பி வந்து பெண்கள் வந்து அவங்க வந்து ஆண்களுடைய ஆண்மைத்தன்மை போயிடும், அவங்களால உழைக்க முடியாது, வேலை செய்ய முடியாது. ஸோ இதையெல்லாம் அவங்க கருத்தில் ஏதோ ஒரு அவநம்பிக்கையை வச்சுட்டு மித் அதை வச்சுட்டு அவங்க வந்து ஆண்களை வந்து கருத்தடை செய்ய முன் வரலை, அவங்க அனுமதிக்கலை. ஸோ பெண்கள் அனுமதித்தா தானே ஆண்கள் செய்வாங்க. ஸோ அங்கேயும் நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டோம். இவங்க நாங்களாக பண்ணிக்கிறோம்னு சொல்லி இவங்களாக முன் வந்து பண்ணிவிட்டு இப்போ ஆண்களுக்கு பண்ணல ஆண்களுக்கு பண்ணல நம்ம இப்போ வருத்தப்பட்டுட்டோம்.
0: சரி டாக்டர், எவ்வளவோ விழிப்புணர்வு இரண்டு பாலினங்களுக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். இந்த பாலின வேறுபாடுகளே இல்லாமல் கருத்தடை பற்றிய விழிப்புணர்வு எந்த காலகட்டத்தில் எந்த வயசில் கண்டிப்பாக நம்ம ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும்?
1: இதை வந்து ஸ்கூல் எஜுகேஷன்லேயே நம்ம கொண்டாந்துறது நல்லது. பள்ளி பருவத்திலேயே அவங்களுக்கு வந்து செக்ஸ் எஜுகேஷன், அதுக்கப்புறம் குடும்ப நல விழிப்புணர்வு இதெல்லாம் கொண்டு. ஏன்னா இப்போ நான் சொல்லிட்டு இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் பேர்னிங் இஷ்யூ வந்து டீனேஜ் ப்ரெக்னன்சி, அதுவும் அன்வெட் ப்ரெக்னன்சி இது நிறையா வந்துட்டு இருக்குன்றோம். ஸோ அதனால் கல்லூரி பருவத்திலேயே அதுக்கு முன்னாடி பள்ளி பருவத்திலேயே நம்ம இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். அதுக்கான கருத்தடை சாதனங்கள் அதாவது செல்ஃப் கேர் கிட் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒன்று இப்போ இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அதை சுய பராமரிப்பு பெட்டகம், இது வந்து எல்லா அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் இருக்குது. எல்லா ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் அண்ட் சப் சென்டர் துணை சுகாதார நிலையத்தில் கூட இருக்குது. ஸோ இதில் 3 சாதனம் வச்சுருக்கோம், ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஒன்று வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட் கிட்டு, இது கரு உருவாயிருக்கான்னு பரிசோதனை பண்ணிக்கலாம் சுயமாக அவங்களே. அதே மாதிரி நிரோத் இருக்கும் ஆண்களுக்கானது, பெண்களுக்கு ஈஸி பில் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது வந்து எமர்ஜென்சி கான்ட்ராசெப்டிவ் பில். அதை நீங்கள் அன்ப்ரொடெக்டட் இன்டர்கோர்ஸ்க்கு அப்புறம் 3 நாளைக்குள்ளே அதை 72 மணி நேரத்துக்குள்ளே இதை உட்கொண்டால் கரு உருவாகாது. ஸோ இது இந்த பற்றின விழிப்புணர்ச்சி நாங்கள் கல்லூரிகளில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி தவிர்க்க முடியாத ஏதாவது கர்ப்பங்கள் வரக்கூடாது அப்படின்னா அன்வான்ட் ப்ரெக்னன்சி அதுக்கு பேர். அது வரக்கூடாதுனாக்கா இந்த 3ல் ஏதாவது ஒன்று, இந்த 2ல் ஏதாவது ஒன்று ஆணோ பெண்ணோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அப்படி வந்துச்சுன்னா ப்ரெக்னன்சி டெஸ்ட் கிட் பிடிக்கு அதை யூஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவ்னா உடனே எம்டிபி பண்ணுறதுக்கு லீகலாக வந்து கரு கலைப்பு பண்ணுறதுக்கும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து அனைத்து அரசு மருத்துவர்களிலும் இது வந்து வசதிகள் இருக்குது.
0: இளம் வயது திருமணம், அப்படியே அந்த திருமணத்திற்கு பின்னு வரக்கூடிய திட்டமிடப்படாத அந்த கர்ப்பத்தினால் அந்த பெண் அடையக்கூடிய உடல் மற்றும் மனநல பாதிப்புகள் என்னென்ன டாக்டர்?
1: கண்டிப்பாக சார். சார் இது வந்து நிறைய பாதிப்புகள் அந்த பெண்களுக்கு தான் வருது. முதல்ல வந்து அந்த கர்ப்பப்பையே முதிர்ச்சி அடைஞ்சிருக்காது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஒரு கர்ப்பம் உண்டானா அதுவே ஒரு குழந்தை, அது கையில் இன்னொரு குழந்தை அப்படின்ற நிலைமைக்கு உள்ளாகிறது. ஸோ அதுக்கு வந்து சரியான முறையில் ஒரு பால் கொடுத்து வளர்ச்சி, ஏன்னா இதோட அறிவும் முதிர்ச்சி பெறல, இதோட உடலும் வளர்ச்சி பெறல, முதிர்ச்சி அடையலை. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் ஒரு குழந்தை அதை கையில் கொடுத்துட்டோம்னா ஒரு பொம்மை மாதிரி தான் அதை டீல் பண்ணும். குழந்தையும் பாதிக்கப்படும், குழந்தையுடைய மூளை வளர்ச்சி பாதிக்கப்படும், அதோடய உடல் வளர்ச்சி பாதிக்கப்படும். சமுதாயத்துக்கு நமக்கு ஒரு உபயோகமான ஒரு மனிதரை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். அதனால தான் இதை வந்து கொஞ்சம் எல்லாமே முதிர்ச்சி ஆன பிறகு, எல்லாமே வளர்ச்சி ஆன பிறகு, மெச்சூர் ஆன பிறகு

0: இருபது வயசுக்கு பிறகு நீங்கள் வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கிறது நல்லது அப்படிங்கிறது நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம்.
1: ஆரோக்கியமான பாரதத்திற்கு ஆரோக்கியமான குழந்தைகள் நிச்சயம் தேவைதான். இதற்கு திருமண வயதை தள்ளி போடுதல், திருமணத்திற்கு பின்னும் திட்டமிடப்படாத அந்த கர்ப்பத்தை தவிர்த்து திட்டமிட்ட கர்ப்பத்திற்கு ஏற்பாடு செய்தல் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் எங்களுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேங்க டாக்டர். ஒரு திரைப்பாடலுக்கு பின்னாடி நம்ம மீண்டும் இணையலாம்.

மீண்டும் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் அணைஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு ஆனால் கண்ணாடி மாளிகை வரக்கூடிய ஜூலை 11 தேதிக்கான மக்கள் தொகை தினத்திற்கான ஒரு முன்னோடி நிகழ்ச்சியாக விழிப்புணர்வு

0: ஊத்தரும் நிகழ்ச்சியாக வளம் வந்துகிட்டு இருக்கு. சரியான இடைவெளி சமமான ஆரோக்கியம் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே இன்னைக்கான நேரலையில் நம்மளோட இணைந்து உங்களோட கேள்விகளுக்கு நிலையத்திலிருந்து பதிலளித்து கொண்டிருக்கிறார்கள் மதுரை மாவட்ட குடும்ப நலத்துறை துணை இயக்குனர் டாக்டர் எஸ் நடராஜன் அவர்கள். டாக்டர், பல விழிப்புணர்வு தகவல் நம்ம கொடுக்குறோம். பாலின வேறுபாடே இதற்கு கிடையாது, குடும்ப நலம் அப்படிங்கிறது இரண்டு பாலினத்தை சார்ந்து தான் இருக்குது அப்படிங்கிறத சொன்னீங்க. இந்த இளம் வயதில் வெளிப்படக்கூடிய இந்த மாதவிடாய் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக 28 நாட்களுக்கு ஒரு தடவை பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த இயற்கையான இயற்கை நீர்களோட அது வந்து வெளிப்பாடு தான். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் மென்சுரல் ஹைஜீன் என்று சொல்லக்கூடிய மாதவிடாய் சுத்தம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுது, இதற்கான மருத்துவ அடிப்படையிலான ஆலோசனைகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர்.
1: இந்த மாதவிடாய் அப்படிங்கிறது இயற்கையாக நிகழக்கூடிய ஒன்று. இது நமக்கு வந்து இப்போ அநேகமாக அந்த மாதவிடாய் ஆரம்பிக்கக்கூடிய நிலைமை ஒரு 10 வயதுலேருந்து ஒரு 13 வயசு வரைக்கும் இருக்கலாம். இப்போ ஏஜ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. 10 வயசுலேயே நம்ம வந்து மாதவிடாய் முதல் முறை வர்றது மெனார்கி அப்படின்போங்க, அது வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பருவத்தில் அவங்க பெரும்பாலும் பள்ளிகளில் தான் இருப்பாங்க, அல்லது குழந்தையும் வீட்டில் இருக்கலாம். ஸோ இங்கே இந்த ரெண்டு இடத்துலையுமே இங்கே வந்து இந்த ஹைஜீனை பற்றி நம்ம பேசி ஆகணும். ஸோ பள்ளியில் ஆசிரியர்களுக்கு இதில் ஒரு முக்கிய பங்கு இருக்குது. அவங்க வந்து ஓப்பனாக அந்த ஏஜில் ப்ரீமென்சுவல் டயத்திலே இவங்க வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். அப்போ எப்படி சுத்தமாக நம்ம வந்து ஒரு பேட் வைக்கிறது, அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், சானிட்டரி பேட்ஸ், சானிட்டரி நாப்கின்ஸ் யூஸ் பண்ணுற விஷயங்களை, அது வந்து இப்போ அரசாங்கத்தில் இலவசமாக நம்ம வந்து சானிட்டரி நாப்கின்ஸ் கொடுக்குற திட்டமும் இருக்குது. ஸோ இது கிராமப்புறங்களில் பள்ளிகளில் பெண் குழந்தைகளுக்கு இது கண்டிப்பாக நம்ம கொண்டு போய் கொடுக்குறோம். அங்கே இருக்கிற வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் மூலமாக இது வந்து போய் சேருது. இது இல்லாமல் வீடுகள்லேயும் வந்து பெற்றோர்கள், அது குறிப்பாக தாய்மார்கள் வந்து அவங்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக இதை எப்படி நம்ம இந்த சுகாதாரமான முறையில் இதை வந்து எப்படி சானிட்டரி நாப்கின்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித்தரணும். அதை பற்றின விழிப்புணர்ச்சி அவங்களுக்கு இருக்கணும். ஸோ அதை பற்றி அவங்க கூச்சப்படாமல் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய வேண்டுகோள்.
0: அந்த பெண் நலம் அப்படிங்கிறது இதற்கான இந்த சுத்தப்படுத்தக்கூடிய இந்த செயல்முறைகள்லேருந்து தான் நமக்கு வந்து தொடங்குது அப்படிங்கிறத மருத்துவர் சொன்னாங்க. ஆரோக்கியமான மாதவிடாய் சுழற்சியில் இயற்கையான கருத்தடை காலம் இது டாக்டர். இந்த காலம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா குழந்தை பிறப்பிற்கான அந்த இடைவெளியை இயற்கையாகவே நம்ம தடுக்கலாம்ல டாக்டர், அதை பற்றி சொல்லுங்கள்.
1: அதாவது மாதவிடாய் ஆன 8 நாள்லேருந்து ஒரு 13 நாள் வரைக்கும் அது ஒரு கற்பம் தரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய காலம். அதாவது அது ஓவம் அப்படிங்கிறது கருமுட்டை வந்து வெடித்து உள்ளே வரக்கூடிய நேரம். ஸோ இந்த நேரத்தில் நம்மளுடைய செயல்பாடுகள் அல்லது நம்ம கற்பம் வேணும் அப்படின்றவங்க இந்த நேரத்தில் அவங்க கூடியிருந்தால் தான் அவங்க வந்து கற்பம் தரிக்கும். ஸோ மற்ற காலங்களில் கற்பம் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால்தான் நாங்கள் நிரோத்து யூஸ் பண்ணுறப்போ இந்த 6 நாள் கனெக்ட் பண்ணி தான் நாங்கள் கொடுக்குறோம். ஒரு மாதத்துக்கு இந்த 6 நாளைக்கு மட்டும் ஆண்கள் வந்து நிரோத்து யூஸ் பண்ணால் கர்ப்பத்தடை கண்டிப்பாக வந்துடும். ஸோ ஒரு வருஷத்துக்கு 72 பீஸ் தான் நம்ம அட்வைஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் நிரோத்துக்கான அந்த ஒரு சயின்டிஃபிக் பேசிஸு. ஸோ இதை இப்படி யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து கண்டிப்பாக வந்து தேவையற்ற கர்ப்பங்களை தவிர்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய அறிவுரை.
0: இந்த கருத்தடை செய்யாமல் தள்ளி போடுவதற்கான பொதுவான காரணங்கள் என்னென்ன டாக்டருக்கு?
1: பெரும்பாலும் வந்து 2 பெண் குழந்தைகள் இருந்தால் 3வதாக ஒரு ஆண் குழந்தை பிறக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்க அதை ஒரு எதிர்பார்ப்பில் தள்ளி போடலாம். ஆனால் 3வதும் பெண் குழந்தை தான் பிறக்குது நிறைய பேர்த்துக்கு. ஸோ அந்த மாதிரி தள்ளி போடலாம். இன்னொன்று வந்து அவங்களுக்கு ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனைகள், ஒரு இரத்த சோகை அல்லது வேறு எதுவும் சர்க்கரை அல்லது ப்ரெஷர் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதனால் அவங்க தள்ளி போடலாம். ஸோ இது எல்லாமே ட்ரீட்டபிள் தான். ஒரு ஓரளவுக்கு கண்ட்ரோல் வந்த பிறகு நம்ம ஒரு 6 மாதம் கழித்து ஒரு நிரந்தர கருத்தடை அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம். ஆனால் அது வரைக்கும் வந்து ஒரு தற்காலிக கருத்தடை முறைகளை நம்ம கண்டிப்பாக பண்ணணும். அதில் பெஸ்ட்டு மெத்தட் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு காப்பர் டீ போடலாம். காப்பர் டீங்கிறது IUCD, அது வந்து போடலாம். அதில் வந்து 5 வருடத்துக்கும் 10 வருடத்துக்கும் அவங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். எப்போ நமக்கு வந்து நிரந்தர கருத்தடை அறுவை சிகிச்சை செய்கிறோமோ அது வரைக்கும் வந்து இதை நம்ம போடலாம். இதில் முக்கியமாக ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சின்னு இருக்குது. இப்போ அம்மாவுக்கு ஏதாவது ஒரு உடல் ரீதியான பிரச்சனை, ஒரு இருதய தலை பிரச்சனையோ அல்லது இரத்த சோகையோ அல்லது வேறு எதுவும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருந்தால் ஆண்கள் முன் வந்து பண்ணிக்கிட்டால் இது வந்து

0: இன்னமும் நல்லது. ஆண்கள் வேசக்டமி பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுவும் வந்து கருத்தடி, அது குடும்பத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கும், குடும்ப சமமான ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி
1: நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார பின்னடைவில் இருக்கக்கூடிய குடும்பங்களில் நம்ம செய்யக்கூடிய இந்த கருத்தடை முறைகள், கருத்தடை அறுவை சிகிச்சைகள் அந்த குடும்பத்தோட முன்னேற்றத்துக்கு எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் டாக்டர்?
0: கண்டிப்பாக சார். அதாவது இப்போ இது வந்து ரொம்ப ஃபேமஸாக ஒரு கதை இருக்குது, இந்த தோசை கதை தான். ஒரு வீட்டில் நமக்கு இப்போது மூணு தோசை சுடுறதுக்கு தான் மாவு இருக்குது அப்படின்னா, நம்ம வீட்டில் ஒரு மூணு தோசை சுடணுன்னா ரெண்டு பேர் இருந்தால் தான் நல்லது. ஸோ ஒரு குழந்தை ஒரு அம்மா அப்படின்னு இருந்துட்டால் அம்மாவுக்கு ரெண்டு குழந்தைக்கு ஒன்றுன்னு ஆயிடலாம். ஸோ ஒரு அஞ்சு தோசை சுடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தால் மூணாவது இன்னொரு குழந்தை இருக்கலாம். அது ஒரு அம்மா அப்பா ஒரு குழந்தை, ஆளுக்கு இவங்க பெரியவங்களுக்கு ரெண்டு குழந்தைக்கு ஒன்றுன்னு. ஸோ இப்போ இந்த எண்ணிக்கை கூட கூட நம்மகிட்ட இருக்கிற மாவு கம்மி தான், அஞ்சு தோசையோ ஆறு தோசையோ தான் சுட முடியும். ஆனால் குழந்தையே நாலு குழந்தை இருந்தால் ஆளுக்கு நாலு குழந்தை நாலு பேர்த்துக்கு நாலு தோசையை வச்சிட்டோம்னா, ஒரு தோசையை ரெண்டு தோசை அப்பா சாப்பிட்டுட்டாருன்னா அம்மா வந்து பட்டினி கிடைக்க வேண்டிய நிலைமை வந்துடும். ஸோ இங்கேயும் வந்து பாதிக்கப்படுறது பெண்கள் தான். ஸோ அவங்க வந்து அந்த வேலைக்கு அவங்க சாப்பிட மாட்டாங்க, அவங்களுடைய ஆரோக்கியம் கெடும். ஸோ அவங்களுடைய ஆரோக்கியம் கெட குழந்தைகள் பாதுகாப்பு கேள்விக்குறி ஆகிடும். குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான ஒரு உணவோ அல்லது கல்வியோ எதுவுமே கொடுக்க முடியாது. ஏன்னா இப்போ வைத்தியம் பூரா இவங்களுக்கு பண்ண வேண்டியிருக்கும், இவங்களையே கவனிக்க வேண்டியிருக்கும். இப்போ நாளடைவில் இவங்கள வந்து ரொம்ப சிக்காகி அவங்க படுத்துடுவாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது. அதாவது குழந்தை எண்ணிக்கை குறைவாக இருக்கக்கூடிய குடும்பங்கள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும், வளர்ச்சியும் இருக்கும்.
1: நம்மோட இணைய காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
2: ஐயா வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சொல்லுங்க சந்திரசேகர் சார், உங்களோட கேள்விகள் என்ன?
2: ரெண்டு கேள்விகள் வச்சிருக்கிறேன். இப்ப இந்த காப்பர் டீ பத்தி ஐயா சொல்லிட்டு இருந்தாரு, இது வந்து 5 வருடங்களுக்கு 10 வருடங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குங்கிறாங்க. அந்த 5 இயர்ஸ் அப்புறமா 10 இயர்ஸ்க்கு கழிச்சு மறுபடியும் மாத்துறது அப்படிங்கறது தான் பெஸ்டா இருக்கும். இந்த காப்பர் டீ சிகிச்சை முறைக்கு போகிறதுனால பெண்களுக்கு அசௌகரியங்கள் அப்படிங்கறது இருக்கிறதுனால இந்த காப்பர் டீ விட மற்ற மெத்தட்ஸ் அப்படிங்கிறது பெஸ்டா இருக்குங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இது உண்மைதானா? இது என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி வந்து இந்த வாசெக்டமி, இத ப்ரொசீஜர் ஆண்களுக்கு பண்ணுவாங்க, பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட கால கட்ட வரைக்கும் இந்த டேப்லெட்ஸ் அப்படிங்கறது எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த டேப்லெட்ஸ் எடுக்கலன்னா எஃபெக்டிவா இருக்காதா? அந்த எவ்வளவு மாதங்கள் வரைக்கும் இந்த டேப்லெட்ஸ் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கும்? இத பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
1: தொடர்ந்து இணைந்திருந்தால் உங்களுக்கான பதில் இதோ வருது.
0: முதல் காப்பர் டீ பத்தி கேட்டிருக்கீங்க. காப்பர் டீ நீங்க வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க, ஏதோ கிழிச்சு எடுப்பாங்க அப்படின்லாம் சொன்னீங்க, அதெல்லாம் தவறு. அது வந்து கற்ப வாய் வழியாக உள்ள கற்ப பைக்குள்ளே வைக்கக்கூடிய ஒரு சாதனம், அதே வழியில் அது எடுத்துருவாங்க. இன்றைக்கி இருக்கிற பெரும்பாலான தாய்மார்கள் இந்த காப்பர் டீ அதிகமாக அரசு மருத்துவங்களில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுடைய தாய்மார்களுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம காப்பர் டீ வச்சு தான் நம்ம அனுப்புகிறோம். பெரும்பாலான அவங்க வில்லிங்னஸ் கொடுத்தாங்கன்னா, வாலண்டரியாக அவங்க முன் வந்தாங்கன்னா அவங்களுக்கு காப்பர் டீ வச்சு தான் அனுப்புகிறோம். இது வந்து ஒரு பெரிய அறுவை சிகிச்சை மாதிரி நீங்கள் சொன்னீங்க அது கிடையாது. இது சாதாரண மெத்தடு, ரொம்ப எளிய மெத்தடு. ஓபிலே இதை பார்க்கலாம், பண்ணிக்கலாம். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்கன்னா ஓபி ப்ரொசீஜர், சும்மா ஒரு 5 நிமிஷத்தில் அதை வச்சுருவாங்க. நீங்கள் எடுக்கணுனாலும் எப்போ வேணுனாலும் அதை எடுத்துக்கலாம். அது 5 வருஷம் 10 வருஷங்கிறது ரெண்டு வகையான காப்பர் டீ இருக்குது அரசாங்கத்தில். நம்ம கொடுக்குறது 375 அப்படின்றதும் 380A அப்படின்னு ரெண்டு இருக்குது. 375ங்கிறது 5 வருஷம் பாதுகாப்பு கொடுக்கும், 380Aங்கிறது 10 வருட பாதுகாப்பு கொடுக்கும். ஸோ இதுதான் வித்தியாசமே வழி. அது ரொம்ப மிக எளிய எளிய மெத்தட், எல்லோரும் ரொம்ப வைடாக ஃபாலோ பண்ணுற மெத்தடு, ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற தற்காலிக மெத்தட். அதுதான், இதில் எந்த பயமும் இல்லை, இதை பற்றி தவறான கருத்துகளும் வேண்டியதில்லை. ஸோ ரெண்டாவது கேள்வி, நீங்கள் வேசக்டமி சொன்னீங்க, நீங்கள் சொல்கிறது உண்மை தான். வேசக்டமி பண்ணால் அடுத்த 3 மாதத்துக்கு செமன் டெஸ்ட் பண்ணி, 3ஆம் மாதம் செமன் டெஸ்ட் நெகட்டிவ்னா தான் அவர் வந்து நிரந்தர கருத்தடை செய்யப்பட்டவர் அப்படின்னு கருதப்படுவார். ஸ்டெரிலைசேஷன் சர்டிஃபிகேட்டுங்கிறது அப்போ தான் நம்ம கொடுப்போம். ஸோ இடையில் இந்த 3 மாதத்துக்கு வந்து அவர் நிரோத் யூஸ் பண்ணால் போதும், மாத்திரைகள்லாம் எதுவும் எடுக்க தேவையில்லை. ஸோ நிரோத் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த டயத்துலேயும் வந்து நீங்கள் அதுவும் வந்து தவறான புரிதல், அந்த மாத்திரை அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை, நிரோத் யூஸ் பண்ணாலே போதும். மாத்திரை எடுக்கணும்னா பெண்களுக்கு தான் எடுக்கணும், ஆண்களுக்கு எந்த மாத்திரையும் கிடையாது. நீங்கள் அதுக்கு பதிலாக ஆண்களே வந்து நிரோத்தையும் யூஸ் பண்ணிட்டா இன்னும் நல்லது. அந்த நம்ம உறுதி பண்ணணும் இந்த 3 மாதம் வரைக்கும். எதுக்கு இந்த 3 மாதம் டைம் சொன்னோம்னா, நீங்கள் இன்றைக்கி நம்ம கருத்தடை அறுவை சிகிச்சை பண்ண

0: கூட வேசக்டமி, அந்த விந்து வந்து இந்த அந்த 3 மாதம் 90 நாளைக்கு வந்து விந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஏற்கனவே உற்பத்தியான விந்து அங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அந்த விந்து வந்து வெளிப்பட்டும், அதனால் திருப்பி கர்ப்பம் தரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வேசக்டமி பண்ணிட்டோமே அதனால் கர்ப்பம் வராது அப்படின்னு திருப்பி நம்ம போய் குடும்பத்தில் இருந்துட முடியாது. அதனால தான் நம்ம திருப்பி என்ன சொல்கிறோன்னா, இது பாதுகாப்பாக இருக்கணும்னா நிரோத்து மட்டும் யூஸ் பண்ணால் போதும், அந்த விந்து வந்து வெளிப்படுதலை தடுத்தலாம்.
1: அப்போ பெண்ணுக்கு செய்யக்கூடிய நிரந்தர அறுவை சிகிச்சை முறைகளை விட ஆண்களுக்கு மிக எளிமையானது அப்படின்னு சொல்கிறீங்க, அப்படிதானே டாக்டர்?
0: ஆமாம் சார், உண்மை.
1: இந்த கருத்தடை செய்வதனால அந்த தம்பதியருக்கு இடையே அந்த தாம்பத்தியத்தில் பாதிப்பு ஏற்படுவதாக பலரும் நினைக்கிறார்களே, இது உண்மையா டாக்டர்?
0: அது ஒரு தவறான கருத்து சார், இது ஒரு மூட நம்பிக்கை, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. உண்மையிலே பெண்களை நேசிக்கக்கூடிய, பெண்களை அன்பு பெண்கள் மீது அன்பு செலுத்தக்கூடிய ஆண்கள் வந்து அவங்க கருத்தடை அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டால் தான் அது உண்மையாக, அது வந்து உண்மையான அன்பு அங்கே இருக்குதுன்னு அர்த்தம். அங்கே தாம்பத்தியம் இன்னும் அதிகம்தான் ஆகும், அந்த அன்பு அதிகம்தான் ஆகுமே ஒழிய குறையாது. அதில் இது வந்து தவறான மூட நம்பிக்கை.
1: கருத்தடை அறுவை சிகிச்சைக்கு செய்ய விரும்பக்கூடிய தனது குடும்ப உறுப்பினருக்கு அந்த குடும்ப இருக்கக்கூடிய அந்த நபர்கள் வந்து முழுமையான ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு இருந்தால் இதற்கான முன்னேற்றம் நல்லாயிருக்கும்னு நீங்கள்
0: நினைக்கிறீங்க? 100% இருக்கணும், 100% இல்லை அதுக்கு மேலே இருக்கணும், 110% இருக்கணும். அது பெண்கள் குறிப்பாக அந்த டியூபெக்டமி ஆப்ரேஷன் வந்து பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஓப்பன் மெத்தடில், அதில் லேப்ராஸ்கோபி மெத்தட் இருக்குது, ஓப்பன் மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மெத்தடில், ஓப்பன் மெத்தடில் பண்ணிவிட்டு அவங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், கொஞ்சம் ஒரு வாரமாவது அவங்க ஒரு அஞ்சு நாளைக்கு ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும். அந்த டயத்தில் குடும்ப மற்ற பெண்கள் தான் ஒரு மாமியார் அம்மா அல்லது கூட பிறந்தவங்க இவங்க சப்போர்ட் பண்ணணும் அவங்களுக்கு, அப்போ தான் அவங்க வந்து ரிக்கவர் ஆகி வர முடியும். ஒரு மன கஷ்டம் இல்லாமல் உடம்பில் வேறு எந்த குறையும் இல்லாமல் அவங்க ரிக்கவர் ஆகி வரணும்னா இவங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை.
1: கருத்தடைக்கு பின்னாடி ஏற்படக்கூடிய மனச்சோர்வு அப்படிங்கிறது உண்மையானதானே டாக்டர்? அப்படி இந்த மனச்சோர்வு ஏற்படும் அப்படின்னா இது எந்த பாலினத்தை அதிகமாக பாதிக்கப்படுது
0: சார்? அப்படி ஒரு மனச்சோர்வு ஏற்படவே படாது, கவலையப்படாதீங்க, யாருக்கும் எந்த மனச்சோர்வும் வராது. உண்மையிலே வந்து மகிழ்ச்சி தான் வரும். ஸோ இனிமேல் வந்து நமக்கு இருக்கிற குழந்தை போதும், இருக்கிற குழந்தையை நல்லா படிக்க வச்சு ஆரோக்கியமாக வளர்க்கலாம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி தானே வரும். இல்லையே இது கருத்தடி பண்ணாமல் இருந்தால் தான் ஒரு மனச்சோர்வு, எப்பயுமே ஒரு பயம் இருந்துடும், அடுத்த குழந்தை உருவாகிடுமோ, அதை வந்தால் என்ன பண்ணுறது, பிறந்தால் என்ன பண்ணுறது, இந்த குழந்தைக்கே நம்ம பார்க்க முடியல, இந்த குழந்தையை நம்ம இன்னும் பால் ஊட்டி சீராட்டி வளர்க்கணுமே, கல்வி கொடுக்கணுமே. ஸோ இந்த பயமெல்லாம் வந்து நீங்கள் பண்ணலைன்னு தான் வருமே இல்லையா, பண்ணுனா எப்படி வரும், அதெல்லாம் ஒன்றுமே வராது. மனச்சோர்வுன்றதெல்லாம் இது மூட நம்பிக்கை தான்.
1: ஆணுக்கும் பெண்ணுக்கும் இயற்கையான கருத்தடை எந்த வயதில் எந்த பருவத்தில் நிகழுது டாக்டர்?
0: இயற்கையான கருத்தடைங்கிறது எனக்கு என்ன, இப்போ வந்து பெண்களுக்கு நாங்கள் வந்து 49 வயசு வரைக்குமே நிரந்தர அறுவை சிகிச்சை செய்யலாம் அப்படின்றது சொல்கிறோம். 18 வயசுலேருந்து, அதாவது 22 வயசுலேருந்து 49 வயசு வரைக்கும் பண்ணலாம். ஸோ 22 வயசுக்கு முன்னாடி நாங்கள் கருத்தடை நிரந்தர சிகிச்சை செய்ய முடியாது. அதனால தான் அது வரைக்கும் நாங்கள் கரு உருவாதலையே தள்ளி போடணும், குழந்தை பெறுவது தள்ளி போடணும் 20 வயசுக்குன்னு சொல்கிறோம். ஆண்களுக்கு வந்து 60 வயது வரைக்கும் இருக்குது. ஸோ 22 வயசுலேருந்து நீங்கள் 60 வயசு வரைக்குமே ஆண்களுக்கு வந்து கருத்தரிக்கக்கூடிய காரணம். ஸோ இயற்கை வந்து ஈவன் 60க்கு பிறகும் ஒரு சிலதெல்லாம் இருக்குது, கேசஸ் இருக்குது, அதில் எப்போன்றது சொல்ல முடியாது.
1: கண்டிப்பாக டாக்டர், தொடர்ந்து பல தகவல்களை எங்களுக்காக தந்துக்கிட்டு இருக்கீங்க. இதற்கான பொறுப்பு, கருத்தடை செய்வதற்கான பொறுப்பு ஆண் பெண் பாலின வேறுபாடு இல்லாமல் இருவர்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி தொடரும் நேயர்களே.
2: மதுரை தனபாணியன் பாலிடெக்னிக் கல்லூரி +2 பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக 2ஆம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி, மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும், தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: நேரம் முற்பகல் 11:50 ஆகுது. தொடர்ந்து இன்றைக்கான கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில உலக

0: மக்கள் தொகை தினத்தை முன்னிட்ட சிறப்பு நேரலையில் தான் இணைஞ்சிருக்கிறீங்க. அதாவது சரியான இடைவெளி சமமான ஆரோக்கியம் அப்படிங்கிற தலைப்பில் நம்மோடு தொடர்ந்து பல கேள்விகளுக்கும் நேயர்களது ஐயங்களுக்கும் பதிலளித்து கொண்டிருக்கிறார்கள் மதுரை மாவட்ட குடும்ப நலத்துறை துணை இயக்குனர் டாக்டர் எஸ் நடராஜன் அவர்கள். டாக்டர், இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் அரசு சார்ந்த மருத்துவமனைகளில் எங்களோட ஒரு ரிசப்ஷனில் ஒரு பேஸ்கட் மாதிரி ஒன்று வச்சுருக்கிறாங்களே, அதுக்கு பேஸ்கட் ஆஃப் சாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஆக்சுவலாக அங்கே என்னென்ன இருக்குது, பொதுமக்களாகிய எங்களுக்கு இந்த கருத்தடை பற்றிய விழிப்புணர்வு எந்த அளவுக்கு அதிலிருந்து நாங்கள் எடுத்துக்கலாம்?
1: ஒரு நல்ல கேள்வி சார், நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க, அடிக்கடி ஜிஹெச்சுக்கு போவீங்க போல் இருக்கு. ஸோ இந்த எல்லா அரசு மருத்துவமனையிலும், அரசு ராஜாஜி மருத்துவமனை, ஆரம்ப சுகாதாரம், அது அர்பன் ரூரல் ரெண்டுலேயுமே கூட நம்ம வந்து இந்த பேஸ்கட் ஆஃப் சாய்ஸ்னு ஒரு பேஸ்கட் வச்சுருப்போம், அல்லது ஒரு ட்ரீ வச்சுருப்போம். அதில் வந்து தற்காலிக கருத்தடை சாதனங்கள் என்னெல்லாம் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸிபிட் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு பொருட்காட்சி பண்ணியிருப்போம். ஸோ அது என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, அந்தாரா ஊசி இருக்கும், சாயா மாத்திரை இருக்கும், கருத்தடை வளையம் அதாவது காப்பர்ட்டி இருக்கும், வாய்வழி மாத்திரை மாலா எண் மாத்திரை இருக்கும், ஆணுரை இருக்கும். அது இல்லாமல் இப்போ இசிபில், பிடிகே, இதெல்லாம் வந்து நான் வந்து செல்ஃப் கேர் கிட், சுய பராமரிப்பு பெட்டகத்தில் வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சாதனங்கள்லாம் இவ்வளோலாம் இருக்குது, உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கவுன்சிலிங் மெத்தட், அந்த கவுன்சிலிங்கில் நாங்கள் கொடுக்குறோம். இந்த வந்து எக்ஸிபிட் பண்ணி இந்த மாதிரி மெத்தட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக, அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்காக, இப்போ ஒரு பேஸ்கெட்டில் வச்சு பேஸ்கெட் ஆஃப் சாய்ஸ், ஸோ நீங்களே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், எந்த சாய்ஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக அப்படி ஒரு மெத்தடை நாங்கள் வச்சுருக்கோம்.
0: சில பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த மெத்தட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு குடும்ப நலத்துறை சார்ந்த அந்த மருத்துவர்கள் அதற்கான விழிப்புணர்வை நமக்கு கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி வரவேற்பறையோட மேஜையில் முழுமையான அந்த சிகிச்சை முறைகள் கண்காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. நம்ம உடலுக்கேற்ப, நம்ம குடும்பத்திற்கேற்ப, இன்னும் கூடுதலாக சொல்ல போனால் நம்ம பொருளாதார சுமைக்கேற்ப இதற்கான வசதிகளை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படிங்கிறத டாக்டர் அழகாக நமக்கு விளக்கி சொன்னாங்க. இந்த காலம் தாழ்த்திய இந்த கர்ப்பத்தை நாம் களைப்பதனால் வரக்கூடிய அபாயங்கள் என்னென்ன டாக்டர்?
1: ரொம்ப முக்கியமான கேள்வி சார் இது. கரு கலைப்பும் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக், எம்டிபி அப்படிங்கிறது. அதுக்கு தனியாக ஒரு சட்டமே இருக்குது, எம்டிபி ஆக்ட் 1971 சட்டம், 2021 திருப்பி அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. ஸோ இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ ஒரு அன்வான்ட் ப்ரெக்னன்சி வந்துடுது, தேவையில்லாத ஒரு கர்ப்பம், உடனே என்ன பண்ணுறாங்க, பதட்டம் அடைகிறாங்க. ஏதாவது ஒரு போலி மருத்துவர்கிட்ட, படிக்காத ஒருத்தர்கிட்ட எங்கேயாவது போய், இவங்க பண்ணுவாங்க அவங்க பண்ணுவாங்க எங்கேயாவது போய் அவங்களுடைய உயிரையே இழக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் நிறைய நடந்திருக்கு. நிறைய ரத்தப்போக்கு போய் அவங்க காப்பாற்ற முடியாமல் போனதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. இங்கே அது பதட்டமே பட தேவையில்லை. நாங்கள் தான் செல்ஃப் கேர் கிட்டுன்னு ஒன்று வச்சுருக்கோம், எல்லா ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சப் சென்டர் லெவலில் இருக்குது, துணை சுகாதார நிலையத்தில் இருக்குது. அதை எடுத்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். எப்போது? 50 நாள் ஆயிடுச்சு, தள்ளி போயிடுச்சு, 2வது பீரியட்ஸ் வரல, 50 நாளைக்கு மேலே போகுது அப்படின்னாலே அதை நீங்கள் எடுத்து டெஸ்ட் பண்ணால் பாசிட்டிவாக இருந்தால் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கக்கூடிய மருத்துவரை அணுகலாம். அங்கே ட்ரெயின்டு டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து எம்டிபி ட்ரைனிங் அண்ட் எம்எம்ஏ ட்ரைனிங் சொல்லணும். எம்எம்ஏங்கிறது மெடிக்கல் மெத்தட் ஆஃப் அபார்ஷன். ஸோ நவீன கருக்கலைப்பு மாத்திரைகள் மூலமாகவே கருக்கலைப்பு செய்யலாம் அப்படிங்கிறது, அந்த மாத்திரைகளும் அவங்களுக்கு அங்கே இலவசமாக இருக்குது. ஸோ அந்த மாத்திரைகள் கொடுக்கறதுக்கு டாக்டர்ஸும் இருக்காங்க, அவங்க சரியான முறையில் அட்வைஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான டெஸ்ட்டுகள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை கொடுப்பாங்க. ஸோ 9 வாரத்துக்குள்ளே உட்பட்ட கர்ப்பங்களை கலைப்பதற்கு நீங்கள் இந்த எம்எம்ஏ ட்ரக்ஸ் யூஸ் பண்ணால் போதும். தயவுசெய்து இதை போய் எங்கேயோ மெடிக்கல் ஷாப்லேயோ அல்லது தெரியாத நபர்கிட்டேயோ போய் வாங்கி சாப்பிட்றாதீங்க, உங்கள் உயிருக்கு ஆபத்தாக போயிடும். அதனால் திருப்பி திருப்பி நாங்கள் சொல்கிறோம், எங்களுடைய அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ட்ரெயின்டு டாக்டர்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி அரசு மருத்துவமனையில் கைனகாலஜிஸ்ட் இருக்காங்க, அவங்கக்கிட்ட வந்து இந்த மாத்திரையில் வாங்கி சாப்பிடுங்க, உங்கள் உயிருக்கு பாதுகாப்பு, கருக்கலைப்பும் நல்ல சிறந்த முறையில் உண்டாகும்.
0: திடீர்னு ஒரு பாலின வன்கொடுமை நடக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா, நடக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்மளோட திட்டங்கள், அரசோட எதிர்பார்ப்புகள், தனி மனிதனோட அந்த விழிப்புணர்வு, இதெல்லாமே நமக்கு இருக்கணும். இப்படி இருக்கக்கூடிய சமயங்கள்லையும் ஆங்காங்கே சில விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம், பாலின வன்கொடுமை. இந்த பாலின வன்கொடுமை ஏற்பட்டிருக்கிற சமயத்தில் அதனால் ஏற்படக்கூடிய கர்ப்பம் அந்த தரித்தலை எப்படி நாங்கள் தடுத்துக்கலாம், இதற்கான வழிமுறைகள் என்ன நடைமுறையில் இருக்குது
1: சார்? இந்த பாலியல் வன்கொடுமைங்கிறது ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று, 18 வயசுக்கு கீழே நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள், அது மிக கடுமையான சட்டம் இருக்குது நம்ம நாட்டில்.

0: போக்சோ ஆக்ட். ஸோ அதில் தான் நம்ம வந்து உடனே போலீஸ்க்கோ 1098 என்கிற அந்த சைல்டு வெல்ஃபேர் ஆஃபீஸருக்கு அல்லது போலீஸ்க்கு 100 இந்த ரெண்டுக்கும் நம்ம தகவல் கொடுத்துட்டு தான் அந்த கேஸை நம்ம தொடணும். அது இல்லாமல் தொட முடியும். சப்போஸ் இப்போ மேஜர் ஆகிட்டாங்க 18 வயசுக்கு மேலே, அதில் கன்சென்சுவல் செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் அப்படின்னா, ஸோ ரெண்டு பேரும் ஒத்திசைந்து பண்ணுறாங்க, பட் அந்த குழப்பம் வேணாம், கருப்பமாகிடுது, தர்ப்பம் வேணான்னா அதை அதை கலைக்கிறதுக்கு நம்மகிட்ட சிறந்த மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ 9 வாரத்துக்குள்ளே நான் மாத்திரை சொன்னேன், 12 வாரத்துக்குள்ளே அந்த எம்விஏ சிரிஞ்சு மெத்தட் ஒன்று இருக்குது, ஸோ அது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமும் ரெண்டாவது செகண்ட் ட்ரைமஸ்டர்னு சொல்லுவாங்க, 12 வாரத்துலேருந்து 24 வாரத்து வரைக்கும் கரு கலைக்கிறதுக்கு நாங்கள் அப்ரூவ்டு நர்சிங் ஹோம்ஸ் இருக்குது, அதேமாதிரி மெடிக்கல் இது ஜிஹெச்சும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடங்களில் போய் அதுக்கு சிறந்த முறையில் நம்ம பண்ணிக்கலாம்.
1: கருத்தடையை மையப்படுத்தி மத்திய மாநில அரசுகள்னால நடைமுறையில் இருக்கக்கூடிய திட்டங்கள் என்னென்ன டாக்டர், அதை பற்றி சொல்லுங்கள்.
0: கருத்தடை நீங்கள் வந்து ரெண்டு பெண் குழந்தைகள் பிறந்தால் சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு வந்து ஃபைனான்சியல் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதேமாதிரி இங்கே நம்ம வந்து நிரந்தர கருத்தடை அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து 600 ரூபா பணம் கொடுக்குறாங்க. அதேமாதிரி ஐயூசிடி காப்பர்ட்டி போட்டுக்கிட்டாலும் 300 ரூபா பணம் கொடுக்குறாங்க. அடுத்தது முக்கியமாக வந்து உங்களுக்கு ரெண்டு குழந்தை இருக்கிறது தான் ஆரோக்கியமான குடும்பம் அப்படிங்கிறது எல்லா விதத்துலேயும் நமக்கு வந்து நல்லது. ஸோ நம்ம நாட்டில் ரொம்ப கடுமையாக சட்டங்கள் இல்லை, ரொம்ப கடுமையாக நம்ம வந்து இதை செயல்படுத்தலை, எதை கருத்தடை அந்த ரெண்டு குழந்தை நாம்சை. ஸோ அதுக்கு மேலே இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சில நாடுகளில் ரெண்டு குழந்தைக்கு மேலே இருந்தால் ஒரு சில ரேஷன் கடை கிடையாது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்து அதெல்லாம் இப்போ இங்கே இல்லை, நம்ம ஊரில் இல்லை. இது வாலண்டரி அவங்களாம் ஒத்துசைந்து வந்து பண்ணிக்கிறது நல்லது.
1: ஆரோக்கியமான குழந்தை பிறப்பிற்கான திட்டமிடல் எந்த அளவுக்கு குடும்ப நலத்தில் முக்கியத்துவமானது டாக்டர்?
0: அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா குடும்ப நலம் அப்படிங்கிறது பெற்றோருடைய ஆரோக்கியம், அதில் மெயினாக தாய்மாருடைய ஆரோக்கியம், குழந்தைகளுடைய ஆரோக்கியம், ரெண்டும் எல்லாமே ஒன்று ஒன்று பின்னி பிணைஞ்சது, சைக்கிள் தான் இது. ஒருத்தர் நல்லா இருந்தால் தான் இன்னொருத்தர் நல்லா இருக்க முடியும். அதனால் குழந்தை வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லா படிக்கணும், அவங்களுக்கு உணவு நல்ல ஆரோக்கியமான உணவு இருக்கணும், நல்ல சூழ்நிலையில் வளரணும், நல்ல மனநிலை இருக்கணும் அப்படின்னா அந்த குடும்ப நலம் வந்து ரொம்ப முக்கியம். அந்த குடும்ப நலத்தை பெற்றோர்கள் உணர்ந்து அதை செயல்படுத்திக்கிட்டாங்கன்னா நல்லது.
1: கடந்த பல நிமிடங்களாக இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் சரியான இடைவெளி சமமான ஆரோக்கியம் அப்படிங்கிறதுல மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு பல்வேறு தகவல்களை எங்களுக்கு தந்தீங்க. கர்ப்பம் தரித்தல், கருத்தடை, நிரந்தர மற்றும் தற்காலிகத்தில் நடைமுறையில் இருக்கக்கூடிய வழிமுறைகள், அரசு மற்றும் திட்டங்கள் எந்த அளவுக்கு மக்களுக்கு உபயோகரமாக இருக்குது, காலம் தாழ்த்திய கற்பத்தால் என்ன மாதிரியான பாதிப்புகளை பெண்கள் வந்து சமுதாய அளவில் அடைகிறாங்க, அதற்கான முன்னேற்பாடுகளை எப்படி நம்ம செய்துக்கலாம் அப்படின்னு பல தகவல்களை நிறைவான வகையில் அரசு சார்ந்த திட்டங்களையும் எங்களுக்கு நீங்கள் எடுத்து சொன்னீங்க. ஒரு குடும்பம் அப்படிங்கிறது குழந்தை பிறப்பிற்கான முதல் வழித்தடமாக அமையலாம், ஆனால் அதுவே ஒரு பாரமாக அமையக்கூடாது அப்படிங்கிறத மையப்படுத்தி பல நிமிடங்கள் இந்த தகவல்களை உங்களுக்காக நாங்கள் கொடுத்தோம். ஒன்றுமே இல்லை, குடும்ப நலத்தை திட்டமிடுவதற்கு சுய பரீட்சை என்று சொல்லக்கூடிய நம்மளாகவே ஒரு திட்டமிடல் வேண்டும். இரண்டாவதாக தடுப்பு முறைகளை கையாளணும், அதற்கான விழிப்புணர்வுகளை நம்மோடு மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் அதை வந்து தாரவார்க்கப்படணும் அப்படின்னு கூட சொல்லலாம். இவ்வளவு நேரமும் எங்களோட அழைப்பை ஏற்று எங்களோட நேயர்களுக்காக பல தகவல்களை தந்த மதுரை மாவட்ட குடும்ப நலத்துறை துணை இயக்குனர் டாக்டர் எஸ் நடராஜன் அவர்களுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள் டாக்டர். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர்.
0: நன்றி சார். நிலையத்தாருக்கும் பண்பலை நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.
1: இதுவரை உங்கள் சார்பாக பல கேள்விகளை கேட்ட அந்த ஒரு சந்தோஷத்தில் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறக்கூடிய நான் விக்னேஷ் அர்ஜுனன். நன்றி நேயர்களே.

நேரம் 12:01 ஆயிட்டிருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நீங்க கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. தோழிகளின் பங்களிப்பில் வளம் வர காத்திருக்கிறது ஸ்நேகிதியே. உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம், அதனோடு உங்களுக்கு பிடித்த விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் எழுதுகிற கவிதையாக இருக்கலாம், இல்லை வாசித்த கவிதைகளாக இருக்கலாம், உங்களுக்கு மனதை தொட்ட வரிகளாக இருக்கலாம், உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் மேடையாக இது ஸ்நேகிதியே. உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய பகல் வணக்கம் நேயர்களே.

0: மதுரை தனபாணியன் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக இரண்டாம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
1: நேரம் 12:07, 30 ஆயிட்டு ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெட்ஸ்ல ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கீங்க. தோழிகள் பங்கு கொள்ள அழைக்கலாம். 0452 என்ற மதுரையின் முன் இணைப்போடு 25 30 170 என்ற எண்ணில் முதன்முறையாக பேச வரக்கூடிய தோழிகளும், 25 30 171 என்ற எண்ணில் ஏற்கனவே பரிச்சயமான தோழிகளும் அழைக்கலாம். இப்போது இணைப்பில் காத்திருக்கும் தோழியா கேட்டலாம். வருக, வணக்கம். வணக்கம் சொல்வது யார், எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
2: பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
2: அம்மன் கோயில் கிழக்கால ஏற்படுத்தல. காலை நேர பூங்குயில் கவிதை பாட.
1: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இதோ காலை நேர பூங்குயில் கேட்டுவிடலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
4: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
0: மதுரை தனபாணியன் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக இரண்டாம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.

0: தோழிகளின் பங்களிப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது ஸ்நேகிதியே. 12:14 நிமிடத்தில் நம்மோடு பேச காத்திருக்கும் தோழி யாருன்னு கேட்டலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: பூரணி பெத்தானிபுரத்துலேருந்து பேசுறேன்.
0: என்ன பாடல் கொடுக்கலாம் பூரணி?
1: அண்ணால் பேசுவா படத்துல இருந்து தொட்டாசி நீங்க குழந்தை பாட்டு.
0: சரிங்கம்மா, என்ன பேர் வந்தமைக்கு நன்றி. இதுவும் வருகிறது பாடல்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக இரண்டாம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி, மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
4: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: நேரம் 12:22 9 நொடிகள். ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz-ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து தொழில்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கும் நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள விருப்பமாக இருந்தால் அழைக்கலாம். 04452 என்ற மதுரையின் முன் இணைப்போடு 25:30-170 என்ற எண்ணில் முதன்முறையாக பேச வரக்கூடிய தொழில்கள் மட்டுமே அழைக்க வேண்டிய எண் 25:30-170. 25:30-171 என்ற எண்ணில் அனைத்து தொழில்களும் வரலாம். இப்போது இணைப்பில் காத்திருக்கும் தோழி வருக. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். சொல்லுது யார், எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
2: மேடம் நல்லா இருக்கீங்களா? மேடம்
1: பண்பலையில் அனைவரும் நலம். உங்களுடைய பேரை மீண்டும் ஒரு முறை சொல்லுங்கம்மா.
2: இது போனா ஒரு கேள்வி திரியில இருந்து ராஜா என்பர் மந்திரி என்பர் அந்த பாட்டு போடுங்க மேடம்.
1: கண்டிப்பா கொடுத்துடலாம். முருகேஸ்வரிமா இதோ வருகிறது பாடல். இணைப்பில் வந்த மிக்க நன்றி.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
4: மதுரை தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி +2 பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக 2nd year எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
5: நேரம் 12:29. 12 நொடிகள். ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கீங்க. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய ஸ்நேகிதி யார் தெரிஞ்சுக்குவோம். வணக்கம்.
6: வணக்கம் மேம், ஆர்டிகுலர் சுமதி.
5: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கொடுக்கலாம் நிகழ்ச்சியில?
6: ரம்மி மேம், எதுக்காக என்ன நீ பார்த்தேன் அப்படின்ற ஒரு பாடல்.
5: சொல்லுங்கம்மா, என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில?
6: ஒரு கவிதை சொல்லலாம் இருக்கேன் மேம்.
5: கேட்கலாம்.
6: தேங்க்யூ மேம். அதிகாலை விண் அழகு, அது தரும் வண்ணம் அழகு. இளங்காலை தென்றல் அழகு, அது தரும் இதம் அழகு. கோவில் மணி ஓசை அழகு, அது தரும் தெய்வீக இசை அழகு. மரங்களின் நிறம் அழகு, அவை தரும் நிழல் அழகு. பட்சிகள் பலவிதம் அழகு, அவை தரும் பரவசம் அழகு. மண் மீது மழை அழகு, அது தரும் மனம் அழகு. கரை தொடும் அலை அழகு, அது தரும் நுரை அழகு. அந்திமாலை ஆதவன் அழகு, அது தரும் அதிசயம் அழகு. இயற்கை, அது தரும் இறைவனின் பிரதிபலிப்பை.
5: நீங்கள் கவிதை சொன்ன விதமும் அழகோ அழகு. இணைப்பில் வந்தவங்க நடுமா, ரொம்ப அருமையாக கதை சொன்னீங்க, கவிதை சொன்னீங்க. இதோ வருகிறது நீங்கள் கேட்ட பாடல், ரம்மி திரைப்படத்திலிருந்து.

0: செய்தியை கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். அணுசக்தி ஒத்துழைப்பு தொடர்பாக ஆஸ்திரேலியாவுடன் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். போக்குவரத்து தொடர்பான பிரிக்ஸ் நாடுகளின் பணிக்குழு கூட்டம் இன்று நாக்பூரில் தொடங்கியது. மகாராஷ்டிராவில் இன்று அதிகாலை நில அதிர்வு உணரப்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.6 பதிவானது. பங்களாதேஷில் நேரிட்ட நிலச்சரிவில் 8 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானுதாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு இன்று மெல்போர்னில் நடைபெற்றது. அரசுமுறை பயணமாக ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அந்நாட்டு பிரதமர் திரு ஆந்தனி அல்பனீஸ் தலைமையிலான குழுவினர் இதில் பங்கேற்றனர். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பேச்சுகளுக்கு பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அணுசக்தி

எரிசக்தித்துறை ஒத்துழைப்பில் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். ஆஸ்திரேலியா இந்தியாவிற்கு யுரேனியத்தை வழங்க இது வகை செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். கடல்சார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். முன்னதாக இந்தியா ஆஸ்திரேலியா தலைமை செயலதிகாரிகள் பங்கேற்ற கூட்டத்தில் பிரதமர் உரையாற்றினார். இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் இந்த அமைப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். சிவில் விமான போக்குவரத்து துறை, நிதி சேவைகள், கனிம வளங்கள், தொழில்நுட்பம், உணவு பதப்படுத்துதல் மற்றும் திறன் மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் எண்ணற்ற வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். ஆஸ்திரேலிய தொழில்துறையினர் இதனை பயன்படுத்தி இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் நலனுக்காக ஏபிவிபி தொடர்ந்து பணியாற்றும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஏபிவிபியின் நிறுவன தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டின் நலனுக்கு முதலிடம் அளித்து ஏபிவிபி பணியாற்றி வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து செய்தி விடுத்துள்ளனர். கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் தெலங்கானாவில் நடைபெறும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா அறிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விளையாட்டுப் போட்டிகளில் 8000-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பார்கள் என்று கூறினார். இப்போட்டிகள் நவம்பர் மாதம் நடைபெறக்கூடும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். போக்குவரத்து தொடர்பான பிரிக்ஸ் நாடுகளின் பணிக்குழு கூட்டம் இன்று நாக்பூரில் தொடங்கியது. அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து இதில் விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். போக்குவரத்து அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெற உள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். அசாமில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் மாற்றுத்திறனாளி மற்றும் மூத்த குடிமக்களின் இல்லங்களுக்கே சென்று வழங்கப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசின் திட்டங்கள் அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நியாய விலைக் கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்குவதில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் இதன் மூலம் களையப்படும் என்றும் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறினார். பஞ்சாபில் விவசாயிகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில அமைச்சர் திரு மொஹிந்தர் பகத் கூறியுள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் நோக்கில் தோட்டக்கலை பயிர்களை பயிரிட ஊக்குவிக்கப்படுவதாக கூறினார். இதற்காக அரசு மானியம் வழங்குவதாகவும் அமைச்சர் கூறினார். இதனை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு மொஹிந்தர் பகத் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. மகாராஷ்டிராவில் தொடர் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக புனேயில் கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் இடிபாடுகளுக்கிடையே 11 பேர் சிக்கியுள்ளதாகவும் அவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். தில்லியில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் நிலைமை தற்போது கட்டுக்குள் உள்ளதாகவும் தில்லி அரசு கூறியுள்ளது. இதேபோல் குஜராத்திலும் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. மழை தொடர்பான சம்பவங்களில் 9 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. உத்தரகண்டிலும் கனமழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதன் காரணமாக அம்மாநிலத்தின் 3 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சாலைகள் சேதமடைந்துள்ளதால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்க்குமாறு உத்தரகண்ட் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இதற்கிடையே கேரளத்தின் வயநாட்டில் நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5 அதிகரித்துள்ளது.

0: மகாராஷ்டிராவில் இன்று அதிகாலை நில அதிர்வு உணரப்பட்டது. ஹிங்கோலி மாவட்டத்தில் அதிகாலை 1.5 மணியளவில் இது உணரப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இது ரிக்டர் அளவில் 4.6 பதிவானது. இதனைத் தொடர்ந்து 2 மணி தொடங்கி 3 மணி வரை 4 நில அதிர்வுகள் உணரப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. லட்டூர் மற்றும் பர்பானி மாவட்டங்களிலும் இது உணரப்பட்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக செயல்பட்ட நபர் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒருவரிடம் பாதுகாப்பு படையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போபியா கிராமத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது அவர் பிடிபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய பிரதேசத்தில் இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். உமாரியா மாவட்டத்திற்குட்பட்ட பரூலா கிராமம் அருகே சென்று கொண்டிருந்த கார் ஒன்று நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் புனித யாத்திரையின் ஒரு பகுதியாக 8150 பேர் இன்று பகவதி நகர் முகாமிலிருந்து புறப்பட்டுச் சென்றனர். இதுவரை 52,000 பேர் இந்த யாத்திரையை மேற்கொண்டிருப்பதாக ஜம்மு காஷ்மீர் அரசு கூறியுள்ளது. பங்களாதேஷில் நேரிட்ட நிலச்சரிவில் 7 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். காக்ஸ் பசார் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டதாகவும் இதில் அப்பகுதியில் செயல்பட்டு வந்த ரோஹிங்கியா அகதிகள் முகாமில் இருந்தவர்கள் உயிரிழந்ததாகவும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானுதாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-0 என்ற புள்ளிக்கணக்கில் இங்கிலாந்தின் ஆர்ச்சி ப்ரோம்லியை வென்றார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் தியா ஃபிராடின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 5-7, 7-5, 10-3 என்ற செட் கணக்கில் இத்தாலியின் இலாரி பிஸ்டோலா ரொமேனியாவின் ஜூலியா சஃபினா போப்பா இணையை வென்றது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி சீனாவின் ஆர்டோஸில் இன்று தொடங்கியது. இந்தியா சார்பில் குல்தீப் குமார், சிவம் லோஹக்கர் உட்பட 54 பேர் இப்போட்டியில் பங்கேற்றுள்ளனர். இந்தியா இலங்கை இடையேயான 3வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தற்போது ஹம்பன் தோட்டாவில் நடைபெற்று வருகிறது. இதில் டாஸ் வென்ற இலங்கை முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 35 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 191 ரன் எடுத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 11:30 தொடங்குகிறது. நேற்று இந்தியா அமெரிக்கா இடையே நடைபெற்ற ஆட்டம் கோல் இன்றி டிராவில் முடிவடைந்தது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று பிரிஸ்டோலில் நடைபெறவுள்ளது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இங்கிலாந்து 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. ஒரு போட்டி மழையினால் கைவிடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அணுசக்தி ஒத்துழைப்பு தொடர்பாக ஆஸ்திரேலியாவுடன் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். போக்குவரத்து தொடர்பான பிரிக்ஸ் நாடுகளின் பணிக்குழு கூட்டம் இன்று நாக்பூரில் தொடங்கியது. மகாராஷ்டிராவில் இன்று அதிகாலை நில அதிர்வு உணரப்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.6 பதிவானது. பங்களாதேஷில் நேரிட்ட நிலச்சரிவில் 8 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானுதாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: வாத்தி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். நிறைவு பெறுகிறது ஸ்நேகிதியே. நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் தொழில்நுட்ப உதவி ஜெயபால். நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்த தோழிகளுக்கும் கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுவது லாவண்யா. நன்றி நேர்களே. நேரம் 12:55.
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்டரி கே அர்த்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே எக் எக் நாகரிக் கோ யே கீத் சமர்ப்பித் ஹை ஹமாரே தேஷ் கி பாவனாவோ கே அனுரூப் ஹமாரி பாரத் கி சேனாவோ கே கௌரவ் கா கான் ஓர் ஸ்துதி ஹி யஹ கீத் ஹை ரக் ரக் மே ஜோஷ் பர் தேனே வாலா யஹ கீத் ஹமாரே ஹர் பாரதிய கோ சமர்ப்பித் கர்த்தா ஹூம் மை ஹூம் ஆப்கா கைலாஷ் கேர்.
2: அதம்ய சக்தி ஏவம் ஷௌர்ய கி பஹ்சான் ஹை பாரதிய சேனா ஜல் थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना हर संकट का समाधान है भारतीय सेना भारत का गौरव है स्वाभिमान है भारतीय सेना

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும்

0452-253-1366. வசந்த கானங்கள் ஒவ்வொரு நாளும் மிதமான மதிய வேளைக்கு இதமான பாடல்களை தருவது நம்முடைய வசந்த கானங்கள்.

போனான். உலகம் எங்கும் வரவில்லை செலவில்லை வழக்கும் இல்லை. அதனாய் உள் கட்டி மெல்ல பார்க்கும் எட்டி அது போடும் குட்டி அதன் பேர் டீ. தெரியல இட்டி இன்னுமா தெரியல வட்டி. உலகத்தில் சிறந்தது வட்டி, உருவம் இல்லாதது வட்டி. உலகத்தில் சிறந்தது வட்டி வட்டி வட்டி வட்டி.

0: வசந்த காலங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேரம் 1:13.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
0: மிதமான மதிய விலைக்கு இதமான பாடல்களோடு நம் மனங்களை காவிய கானங்களால் நிரப்பிக் கொண்டிருப்பது வசந்த கானங்கள். ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

நேயர்களை வசந்த கானங்கள் நிகழ்ச்சியோடு நம் மனங்களையும் செவிகளையும் காவிய கானங்களோடு புனைத்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

கண்டா.

0: சிட்டு குழந்தைகளும் பேசலாம், மனம் விரும்பிய பாடலை கேட்டு மகிழலாம். 25-30-170 அறிமுக குழந்தைகளும், 25-30-171 அனைத்து குழந்தைகளும் பேசலாம். 0452 என்ற மதுரையின் முன்னைப்பை தொட்டு. அடுத்ததாக வசந்த கானங்கள் தரப்போகும் பாடல் இடம் பெற்ற திரைப்படம் பட்டிக்கடா பட்டணமா.
1: அடி நாக்கு, என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் ராஜா.

நேர்களை இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இன்று இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கையை தொடர்ந்து நாம் கேட்கலாம். பட்டாம்பூச்சிகள் சின்னஞ்சிறு குழந்தைகளின் வண்ண ஜாலங்களாய் வளம் வரக்கூடிய நிகழ்ச்சியாக இருப்பது நம்முடைய பட்டாம்பூச்சிகள். உங்களுடைய வீட்டு

நேரம் ஒரு மணி 31 நிமிடத்தில் இணைந்திருக்கிறீர்கள். காலத்தால் அழியாத காவிய கானங்களின் தொகுப்பாய் வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய வசந்த கானங்கள் நிகழ்ச்சியோடு ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸ்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே அணுசக்தி ஒத்துழைப்பு நிர்வாக மேலாண்மை தொடர்பான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது. நடுத்தர தொழில்கள் மற்றும் தொழில் முதலீடுகள் தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைகள் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். கர்நாடகாவிலிருந்து காவிரி நீரை பெற தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கோவை மாவட்டம் வால்பாறையில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சோலையாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 4 அடி உயர்ந்து 87 அடியாக அதிகரித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் 3வது இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்றார். இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக இரு தலைவர்களும் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான உயர் பிரதிநிதிகள் நிலையிலான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டனர். பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக வெளியிட்ட அறிக்கையில் இருதரப்பு உறவில் ஆக்கப்பூர்வமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக கூறினர். பிராந்திய நிலைத்தன்மை, எரிசக்தி பாதுகாப்பு, புதுமையான தொழில்நுட்ப பிரிவுகளில் இணைந்து செயலாற்ற விரைந்த கட்டமைப்புகள் குறித்தும் எடுத்துரைத்தனர். இந்த பேச்சுவார்த்தைகளைத் தொடர்ந்து இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் நிலைத்தன்மைக்கான இராணுவம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு கூட்டறிக்கையிலும் இரு தலைவர்களும் கையெழுத்திட்டனர். இந்திய பசிபிக் பிராந்தியம் என்பது இரு கடல்கள் சங்கமிக்கும் இடம் மட்டுமின்றி ஒரே மாதிரியான சிந்தனைகளை கொண்ட ஜனநாயக நாடுகளான இந்தியா ஆஸ்திரேலியாவின் விருப்பங்களை எடுத்துரைப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். பரஸ்பரம் ஆழமான நம்பகத்தன்மையின் அடிப்படையில் இரு நாடுகளுக்கிடையே

0: இடையிலான நட்புறவு விரிவடைந்திருப்பதாகவும் அவர் கூறினார். பொருளாதாரம் மற்றும் வர்த்தக ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளுக்கு உத்வேகம் அளிக்க இந்த உச்சி மாநாடு வகை செய்ததாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். அணுசக்தி ஒத்துழைப்பு உடன்படிக்கையின் ஒரு பகுதியாக இறுதிக்கட்ட நிர்வாக மேலாண்மைக்கான ஒப்பந்தமும் கையெழுத்தானது. தேசிய வளத்திற்கு நீல பொருளாதாரம் ஒரு உந்து சக்தியாக திகழும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர் வேளாண் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் நீடித்த உயர் மீன்வள தொழில்நுட்பத்திற்கான தேசிய இயக்கத்தை துவக்கி வைத்து பேசிய அவர், நவீன தொழில்நுட்பங்களை முன்னெடுத்துச் செல்லும் வகையிலான மீன்வள மையங்களை உருவாக்க இளையோர் செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் கடல்சார் தொழில்நுட்ப வல்லுநர்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். தமிழகத்தில் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைகளின் ஒரு பகுதியாக நடுத்தர தொழில்கள் மற்றும் தொழில் முதலீடுகள் தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் இத்துறைகளின் முன்னேற்றங்கள், மேற்கொள்ள வேண்டிய திட்டங்கள், நிலைப்பாடுகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. இத்துறைக்கான பட்ஜெட் ஒதுக்கீடுகள் குறித்தும் இத்துறை சார்ந்த அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். கோவில் நில ஆக்கிரமிப்பில் யாராக இருந்தாலும் பாரபட்சமில்லாமல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கனிமவள கொள்ளை தொடர்பான ஆதாரங்கள் வழங்கப்பட்டால் ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். முன்னதாக ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட மணிகண்டம் ஒன்றிய மக்களின் கோரிக்கைகள் குறித்த குறைகேட்பு முகாமில் மனுக்களை அமைச்சர் பெற்றுக்கொண்டார். போதிய தண்ணீர் இல்லாததால் வழக்கமாக திறக்கப்படும் ஜூன் 12 தேதி அன்று மேட்டூர் அணையை திறக்க இயலவில்லை என்று வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். வேளாண் தனி நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டத்தில் பேசிய அவர், டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார்.
1: குறைந்து வரும் வேளாண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை கருத்தில் கொண்டு வேளாண்மை தொழிலை இயந்திரமாக்கிட உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யும் வேளாண் விளைபொருட்களுக்கு நியாயமான மற்றும் லாபகரமான விலை கிடைப்பதை உறுதி செய்வதோடு சந்தை விலையில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வு அவர்கள் பாதிக்கப்படாத வகையில் குளிர்பாலன கிழங்குகள், சேமிப்பு கிழங்குகள் மற்றும் இதர அறுவடைக்கு பிந்தைய உள்கட்டமைப்பு வசதிகளை தொடர்ந்து உருவாக்கும்.
0: தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் உலகத்தரத்திலான நவீன தொழில்நுட்பத்தை நடைமுறைப்படுத்த சென்னை இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகத்துடன் புதிய ஒப்பந்தம் மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தலைமையில் இன்று கையெழுத்தானது. இதன் மூலம் மின் உற்பத்தி, மின் பரிமாற்றம், பசுமை எரிசக்தி, மின் கட்டமைப்பை மேம்படுத்துதல், புதுமை தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துதல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கரூர் நஞ்சை புகழூர் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்படும் புதிய கதவணை பகுதிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று நேரில் ஆய்வு செய்தார். 406 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான இப்பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். கர்நாடகாவிலிருந்து காவிரி நீரை பெற தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். காவிரி நீரை தர முடியாது என்று அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ள கருத்திற்கு கண்டனம் தெரிவித்த அவர், ஜூலை மாதத்திற்கான 32 TMC தண்ணீரை பெற உரிய நடவடிக்கைகளை மாநில அரசு எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி இன்று கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு மாவட்ட நிர்வாகிகளுடன் கட்சி செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். கோவை மாவட்டம் வால்பாறையில் பெய்து வரும் தொடர்மழை காரணமாக சோலையாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 4 உயர்ந்து 87 அடியாக அதிகரித்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 2885 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. 1367 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. பரம்பிக்குளம், ஆழியாறு அணைகளின் நீர்மட்டமும் கணிசமாக உயர்ந்துள்ளது. மேல் நீராறு பகுதியில் 18 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சோலையாறில் 10 சென்டிமீட்டர், வால்பாறை மற்றும் கீழ் நீராறு பகுதியில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவானது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமான கேஆர்பி அணையை

0: ஆகாய தாமரை சூழ்ந்துள்ளதால் அதனை அகற்ற வலியுறுத்தி சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கிருஷ்ணகிரி அணையில் தற்போது நீர்மட்டத்திற்கு ஏற்ப அதிக அளவில் ஆகாய தாமரைகள் படர்ந்துள்ளது. கடந்த சில நாட்களாக ஆங்காங்கே படர்ந்திருந்த ஆகாய தாமரைகள் தற்போது அணையினை முழுமையாக ஆக்கிரமித்துள்ளது. அணையிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற தண்ணீர் அதிக அளவில் துர்நாற்றம் வீசுவதாக ஆகாய தாமரைகளை அகற்றி பயனுள்ள வகையில் அணையினை மாற்றித்தர வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: கோவை காந்திபுரம் பகுதியில் புதிய ஆதார் சேவை மையம் இன்று திறக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கான ஆதார் சேவைகளை எளிதாக வழங்கிடவும் பல்வேறு ஆதார் தொடர்பான சேவைகளை மேம்படுத்திடவும் இம்மையம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. வாரத்தின் அனைத்து நாட்களிலும் இந்த மையம் இயங்குவதோடு மாற்றுத்திறனாளிகள் முதியவர்களுக்கு ஏற்ற வசதிகளும் இதில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கடலூர் மாவட்டத்தில் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி இன்று மாலை தொடங்க உள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் புதுப்பிக்கப்பட்ட பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் குறுவை நெல் பயிருக்கு இம்மாத இறுதி வரை காப்பீடு செய்து கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இலவச வேட்டி சேலைகளுக்கான நூல் வழங்கப்படாததை கண்டித்து கஞ்சி தொட்டி தொடங்கி நெசவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நூல் வழங்கப்படாததால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக நெசவாளர்கள் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தில் நேற்றிரவு நேரிட்ட தீ விபத்தில் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலக்கரி எரிந்து சாம்பலாயின. 3 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தினர். அரியலூர் மாவட்டம் திருமானூர் அருகே உள்ள கீழப்பழுவூர் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் முழுமையான வேளாண் கடன் தள்ளுபடியை கோரி விவசாயிகள் போராட்டத்தில் இன்று ஈடுபட்டனர். நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆடிப்புற திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் ஆடிப்புற திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இத்திருவிழாவிற்காக இன்று அதிகாலை 4 மணிக்கு கோவில் நிலை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கொடிப்பட்டம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அம்பாள் சன்னதி முன்புள்ள கொடிமரத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு மஞ்சள், பால், தயிர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட அபிஷேக திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்று பின்னர் தீபாராதனை காட்டப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திறனாள பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் இன்று நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து தற்போது 2-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா போஸ்டனில் நாளை அதிகாலை நடைபெறும் முதல் காலிறுதி போட்டியில் பிரான்ஸ் மொராக்கோ அணிகள் மோதுகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே அணுசக்தி ஒத்துழைப்பு நிர்வாக மேலாண்மை தொடர்பான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது. நடுத்தர தொழில்கள் மற்றும் தொழில் முதலீடுகள் தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைகள் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். கர்நாடகாவிலிருந்து காவிரி நீரை பெற தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கோவை மாவட்டம் வால்பாறையில் பெய்து வரும் தொடர்மழை காரணமாக சோலையாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 4 அடி உயர்ந்து 87 அடியாக அதிகரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:55.

இனிய மதிய வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வலம் வர காத்திருக்கிறது துள்ளலிசை மெட்டுக்களுடன் துள்ளலிசை தாளங்கள். துள்ளலிசை நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருக்கிறேன் ஆர்ஜே டயனா. நிகழ்ச்சி தோறும் முதல் பாடலாக காதல் பரிசு திரைப்படத்திலிருந்து பாடல் ஏதோ காற்று அலைகளில் நேர்களுக்காக.

பிருந்தவன் பிருந்தவன் பூஞ்சம்பம் என்

எதிரியம் இளமையுக்கு இளையவன் கனவு பண்டிக்கு.

நேரம் 2:22:42 கேட்டு இருக்கீங்க துள்ளலிசை மெட்டுக்கழாய் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல. பாடல்கள் கேட்டுட்டே இருக்கீங்க. அடுத்ததான் நாம கேட்க போற பாட்டு தங்க மகன் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ காற்றலைகளில் நேர்களுக்காக.

முட்டை போடும் பெட்டை கோழியை சேவல் கூட போராட்டமா, தொண்டை சேவல் கொத்தும் வேளையில் பெட்டை கோழி தாங்காதம்மா.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: மதுரை தனபாணியன் பாலிடெக்னிக் கல்லூரி +2 பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக 2nd ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி, மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாணியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

என்ன பாட்டு கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளை ரோஜா திரைப்படத்துல இருந்து தான் பாடல் வருகிறது கற்றலைகளில்.

நேரம் 2:35:16 கேட்டுட்டு இருக்கீங்க துள்ளலிசை மெட்டுக்களை. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல. துள்ளலிசையில அடுத்ததா தாய் வீடு திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ காற்றலைகளில் நீர்களுக்காக.

மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக இரண்டாம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.

ரெட்ரோ ஹிட்ஸோட வளம் வந்துட்டு இருக்கு. துள்ளல் இசை மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல். துள்ளல் இசையில அடுத்த பாடல தாவணி கனவுகள் திரைப்படத்திலிருந்து பாடல் இது நீர்களுக்காக.

0: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக இரண்டாம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி, மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
1: என்ன தம்பி?

0: மாதிரியா இருக்கிறீங்க
1: அண்ணே? என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

கேட்டுட்ருக்கீங்க துள்ளலிசை மெட்டுக்களாய். துள்ளலிசை நிகழ்ச்சியில் வான்மேக கூட்டங்களும் இறங்கி வந்து ஆடுகின்றன துள்ளலிசை பாடல்களுக்கு. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அடுத்துதான் நாம கேட்டு ரசிக்க போற துள்ளலிசை தாளம் எந்த திரைப்படத்துல இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்குள் ஒருவன் திரைப்படத்திலிருந்து தான் பாடல். இதோ கற்றலைகளில் நேர்களுக்காக.

0: வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த துள்ளலிசை நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேர்கள் கேட்டு ரசித்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகள் கூறி சிறு புன்னகையுடன் விடைபெறுகிறேன். தயனா. தொடர்வது வானிலை அறிக்கை சென்னையஞ்சலாக.
2: தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோவை மாவட்டம் சின்னக்கல்லார் 18 சென்டிமீட்டர், சோலையார் 11 சென்டிமீட்டர், சின்கொனா வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர், கோவை மாவட்டம் உபாசி AWS 8 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் மேல்பவானி 7 சென்டிமீட்டர், தேவாலா வால்பாறை PTO 6 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் பார்வுட் 5 சென்டிமீட்டர், கோவை மாவட்டம் சிறுவாணி அடிவாரம், நீலகிரி மாவட்டம் பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் ஹாரிசன் நடுவட்டம் கிளென் மார்கன் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கோவை மாவட்டம் பொள்ளாச்சி தொண்டமுதூர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர் எமரால்ட் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், தேனி மாவட்டம் பெரியார் தேக்கடி நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் குனூர் AWS திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் மிக அதிக அளவு வெப்பநிலையாக 39.2 டிகிரி செல்சியஸ் சென்னை விமான நிலையத்தில் பதிவாகியுள்ளது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையாக சமவெளி பகுதியில் 22.4 டிகிரி செல்சியஸ் கோவை விமான நிலையத்தில் பதிவாகியுள்ளது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.8 டிகிரி செல்சியஸ். கடந்த 24 மணி நேரத்தில் வெப்பநிலையில் தமிழ்நாட்டில் சென்னை திருவள்ளூர் ராமநாதபுரம் மாவட்டங்களில் 3.1 டிகிரி முதல் 5 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது. கோவை மாவட்டத்தில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்திருந்தது. இன்று தொடங்கி 14ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்றும் நாளையும் நீலகிரி

கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்று தொடங்கி 15 தேதி வரை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் காவேரி டெல்டா பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்று தொடங்கி 15 தேதி வரை தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிக அளவு வெப்பநிலை 38°C ஒட்டியும் குறைந்த அளவு வெப்பநிலை 29°C ஒட்டியும் நிலவக்கூடும். கொடைக்கானலில் பதிவாகியுள்ள அதிக அளவு வெப்பநிலை 18°C, குறைந்த அளவு வெப்பநிலை 13°C. கன்னியாகுமரியில் அதிக அளவு வெப்பநிலை 33.2°C, குறைந்த அளவு வெப்பநிலை 25.3°C. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேரம் பிற்பகல் 3 மணி. இனி கேட்கலாம்

0: पीढ़ी दर पीढ़ी चलता रहा। उत्तर वैदिक काल धीरे धीरे समाप्त हो गया और ये सम्राट एक काल को दूसरे काल से जोड़ते चले गए।
1: अभी आपने सुना कार्यक्रम उत्तर वैदिक काल और इसी के साथ अब हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो अपने मित्र अजीत
2: और विमलेश को तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए।
1: नमस्कार।
3: उमंग, उमंग, उमंग, उमंग, उमंग।
4: கண்ணம்மா அக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
5: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
6: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
5: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
4: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
5: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
6: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
5: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
4: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
5: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
6: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
5: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
4: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
7: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
8: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
9: ஆகாஷ்வாணி இசைக்கு

மெல்லிசையால் மெல்ல மெல்ல நம் மனங்களை வருடி மெல்லிசை விருந்தளிக்க காத்திருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை. வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸின் மெல்ல வரும் பாட்டு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி +2 பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக 2nd ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
2: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின்

0: ஆட்டோமேட்டான் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக இரண்டாம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
0: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

இதமான மெல்லிசை கேட்டு இணைந்திருக்கும் நேரம் 3:39. மெல்ல மெல்ல மெல்லிசையால் நம் செவிகளுக்கும் மனங்களையும் தாளாட்டி கொண்டிருப்பது மெல்ல வரும் பாட்டு. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் மெல்ல வரும் பாட்டு.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: மெல்ல வரும் பாட்டோடு இணைந்திருக்கும் நேரம் 3:51. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் மெல்லிசையால் நம்மை இணைத்திருப்பது மெல்ல வரும் பாட்டு.

நேர்களே, இதுவரை மெல்லிசையால் நம் மனங்களை மயக்கியது மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகிறேன். அம்பிகா பண்பலையில் தொடரும் நிகழ்ச்சியாக கேட்கலாம் ஆட்டக்கழம். நன்றி நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 4 மணி. வசந்தன் கோ வழங்கக்கூடிய ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் நம்ம இணைஞ்சிருக்கிறோம்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி. சரி சரி சரி சரி சரி சரி சரி தட்ஸ் ரைட் வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ தட்ஸ் ரைட்.
1: நல்ல உணவெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாலை நேரத்தை நோக்கி போகக்கூடிய இந்த நேரத்தில் அதிரடியான ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தோட மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் மென்பலை ராமேஸ்வரம் பண்பலை 103.3
5: ஆகாஷ்வாணி ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை நேர்களே. அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வசந்த் அண்ட் கோவோட ஆட்டக்களம் தான் நம்ம அதிரடியாக விளையாட காத்துட்ருக்கோம். என்ன விளையாட போகிறோம் அதை சொல்லுங்க.
1: இன்னைக்கு நேயர்களை ஒரு விதமான களத்திற்கு இறக்க காத்திருக்கிறோம். அந்த விளையாட்டு பேர் என்னன்னா வார்த்தை விளையாட்டு தான். இந்த வார்த்தை விளையாட்டில் ஒரு வார்த்தை உங்களுக்கு கேள்வியாக கேட்கப்படும். அந்த வார்த்தைக்கு சரியான அர்த்தம் உள்ள பல வார்த்தைகளை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கலாம். குறைந்தது 3 வார்த்தைகள் மட்டும் போதும்.
5: அதாவது ஒரு வார்த்தையை நாங்கள் சொல்லுவோம், அதுக்கு நீங்கள் ஒரு 3 அர்த்தம், 3 வார்த்தை சொல்லணும். அதே அர்த்தம் வர மாதிரி ஒரு 3 வார்த்தை சொல்லணும். இதான் வந்து வார்த்தை விளையாட்டு. இன்றைக்கி நம்ம அதிரடியாக விளையாட போகிறோம் நேர்களே. நேர்களை அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 அறிமுக நேர்களும், 25 30 171 மற்ற அனைத்து நேர்களும் இணையலாம் ஆட்டக்களத்தில் 0452 என்ற மதுரையின் முன்னணிப்போடு. நிகழ்ச்சியில் விளையாட இங்கே காத்துட்ருக்கோம் டயனா மற்றும்
1: விக்னேஷ் அர்ஜுனன்.
5: ஆட்டக்கலம் விளையாட பேச காத்துட்டு இருக்க, வார்த்தை விளையாட்டு விளையாட காத்துட்டு இருக்க, நேரிட்ட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
6: வணக்கம். வணக்கம் மேடம்,
1: சொல்லுங்க.
6: நேரத்துக்கு சாருக்கு வணக்கம் சொல்றோம். வர காலத்துல இருந்து பஞ்சவரணம் பேசுறேன். மாலை வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
5: மாலை வணக்கம், வாங்க பஞ்சவரணம் சொல்லுங்க. வார்த்தை விளையாட்டு விளையாட ரெடியா வந்துட்டீங்களா?
6: வந்துட்டேன் மேடம். டயனா மேடம் வணக்கம், சார் விக்னேஷ் சார் வணக்கம்.
1: வணக்கம்.

0: வணக்கஞ்சொலியே வார்த்தை விளையாட்டு முடிஞ்சிட போகுது. அதனால நம்ம வார்த்தைக்கு போயிருவோமே நேரா விளையாட்டுக்கு.
1: போயிடலாம், எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
2: எல்லாமே தெரிஞ்சதுதான்,
0: ரொம்ப எளிமையா தான் இருக்கும், சொல்லிடலாம். சரிங்களா?
1: ஓகே மேடம்.
2: உங்களுக்கான வார்த்தை உதவி.
0: ரொம்ப எளிமையான வார்த்தையா இருக்கு.
1: உதவியா மேடம்?
0: ஆமா, அதே அர்த்தம் வரக்கூடிய மூணே மூணு வார்த்தை மட்டும் சொல்லிருங்க.
2: மூணு வார்த்தை மட்டும்தான்.
1: கருணை.
2: சரி.
0: உதவி.
1: உரிமை. உரிமை.
0: உரிமை எப்படி வரும்? உரிமை வராது. கொஞ்சம் சீக்கிரம் பேசி பண்ணுங்க.
1: கருணை. அதுக்கப்புறம் ஒன்னொன்னு.
2: கருணையும் வராது. வேற முயற்சி பண்ணுங்க பாக்கலாம்.
0: இணைப்பில் வந்துட்டீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் மணிமாறன் மேடம், மதுரையில இருந்து. கடைசி நாள் யானமலை புதுப்பட்டி ரோட்டில.
0: வணக்கம் சார், இன்னைக்கு விளையாட்டு வந்து வார்த்தை விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம் சார். விளையாண்டுலாமா? உங்களுக்கான வார்த்தை என்னன்னு கேட்டுடலாமா சார்?
3: கண்டிப்பா மேடம். அனைவருக்கும் வணக்கம். மாலை வணக்கம் மேடம்.
2: வணக்கம். உங்களுக்கான வார்த்தை கடன்.
3: கடன்.
0: ரொம்ப ஈஸியான வார்த்தை தானே, சொல்லுங்க சார்.
3: வட்டி.
0: கடன் சொன்னா
4: கடையில வச்சுக்கிறாப்பா இப்ப.
2: அதே கடன்.
3: பங்கு. பங்கு தொகை.
0: இன்னொரு
3: வார்த்தை வந்துட்டு
0: நீங்களும் வந்து விளையாடணும் ஆசைப்பட்டீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 25-30-170-இல் அறிமுக நேர்களும், 25-30-171-இல் மற்ற அனைத்து நேர்களும் இணையலாம். 04-52 என்ற மதுரையின் முன்னணிப்போடு ஒரு சிறிய விளம்பர இழைவிலை தொடர்ந்து மீண்டும் இணையலாம் ஆட்டக்களத்தில்.
5: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
6: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின.
5: எப்படி தெரியும்?
6: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
7: சரி சரி சரி சரி சரி சரி.
8: That's right.
7: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: That's right.
10: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
11: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
10: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
12: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
2: மீண்டும் ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கான ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் களம் இறங்குவதற்கு உங்களுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய இந்த விளையாட்டு தான் வார்த்தை விளையாட்டு. அதாவது ஒரு வார்த்தை உங்களுக்கு கேள்வியாக கேட்கப்பட்டு அந்த வார்த்தைக்கு இணையான மூன்று வார்த்தைகள் நீங்கள் சொல்லலாம். இதோ நம்மோடு இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர். வருக. வணக்கம். வணக்கம்.
0: இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம்.
2: தொடர்பில் தான் இருக்கீங்க, பேசுங்க.
13: ஹலோ.
2: வணக்கம், சொல்லுங்க. யார், எங்க இருந்து?
13: ஒரு
2: விளையாண்டுக்கிட்டு ஒரு வார்த்தை நான் கொடுத்துட்டா எல்லாருக்கும் பிடிச்ச வார்த்தை தான் அமைதி. சொல்லுங்க.
0: இல்ல இல்ல, நீங்க பாட்டு பாட வேணாம், வார்த்தை மட்டும் சொல்லணும். அமைதி அப்படின்ற வார்த்தைக்கு இணையான மூன்று தமிழ் வார்த்தைகள் நீங்க சொல்லணும்.
13: அன்பு.
0: அமைதி இல்லையா?
2: அமைதிக்கு எப்படி அன்பு வரும்? அன்பு இருந்தா அமைதி வரும்.
13: ஆமா, அந்த அறிவினுக்கு அறிவு வச்சுக்கலாமா?
2: அப்படி வராது இல்லையா.

0: அமைதி அப்படின்னா சைலண்டா இருக்கிறோம்ல, அதுக்கு இணையான தமிழ் வார்த்தைகள் என்னென்ன
1: இருக்கு? பொறுமை,
2: பொறுமை, பொறுமையும் வராது. அது வந்து காத்து இருக்கிறது இல்லையா, இது வந்து அமைதி, அமைதியா இருக்கணும் அப்படின்னு.
0: சரி, நல்ல முயற்சி பண்ணீங்க, அடுத்த முறை நீங்க தொடர்பு கொண்டுக்கலாம். சரி,
2: அது நல்லவேளை அவர் பாட்டு பாடலாம். அமைதிக்கு பெயர் தான் சாந்தி அப்படின்னு பாடிடுவாரோ நினைச்சேன். நல்லவேளை
0: அமைதியோட இன்னொரு வார்த்தை சாந்தின்னு கூட சொல்லிடுவாரோ, ஒரு பயமும் எனக்கு இருந்துச்சு.
2: கண்டிப்பா கண்டிப்பா அடுத்த நேரிட்ட பேசிடலாம். வணக்கம். ஆட்டக்களம் விளையாண்டுட்டு இருக்கோம், வசந்தன்கோ விளங்கும் ஆட்டக்களம் தான் விளையாண்டுட்டே இருக்கோம். பேச காத்துட்டு இருக்க நேர், வணக்கம்.
0: வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம். மதுரை கைத்தறி நகர் குமரன் காலனி ஸ்ரீதேவி குமரன். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நலமா இருக்கிறோம்.
3: சரிங்க, சொல்லுங்க சார். வார்த்தை
2: ரெடியா இருக்காரு,
0: நேரடியா பாயிண்ட்க்கு வாங்கன்னு சொல்றீங்க. உங்களுக்கான வார்த்தை
2: முயற்சி.
3: முயற்சி,
2: ஆமா.
3: வெற்றி.
2: முயற்சி எப்படி வெற்றி வரும்?
0: முயற்சி முயற்சி கொடுக்கறதுதானே வெற்றியா வரும்.
2: அதாவது நீங்க முயற்சிக்கு இணையான ஒரு தமிழ் வார்த்தை, மூன்று தமிழ் வார்த்தை சொல்லணும், அதுதானே விளையாட்டு. கொஞ்சம் யோசிக்கலாமே. ரொம்ப எளிமையான வார்த்தை.
4: ஹலோ,
2: சொல்லுங்க சொல்லுங்க.
3: விளையாட்டு
2: இல்ல, முயற்சி. சரி, முயற்சிக்கு நன்றி. அடுத்த நேயருக்கு வழி விட்டுலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். அதாவது நேயர்களை நீங்க என்ன நான் விளையாட்டுன்னு வந்து இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது முயற்சி அப்படின்னு சொல்லும் போது அதுக்கான இணையான அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்வம் சொல்லலாம், உழைப்பு சொல்லலாம். கரெக்டா விக்னேஷ், கரெக்டா தான சொல்றேன். அதே மாதிரி முனைப்பு அப்படி கூட நம்ம சொல்லலாம். கரெக்டா
0: தன்னார்வம், முயற்சி அப்படின்னு கூட.
2: இந்த மாதிரி இணையான தமிழ் வார்த்தைகளை சொல்லணும், இதுதான் உங்களுக்கு விதிமுறை அப்படின்னு நாங்க சொல்லிடுறோம். நாங்க சொல்ற தமிழ் வார்த்தைக்கு இணையான மூன்று தமிழ் வார்த்தைகள். அடுத்ததா பேச காத்துட்டு இருக்க நேர்கிட்ட பேசிடலாம். வணக்கம். 4:10.
0: வணக்கம்.
5: மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வர பண்பலைக்கும் அறிவிப்பாளர்கள் நீங்க டயனாமாவும் விக்னேஷ் சார் தானே? விக்னேஷ்
0: அர்ஜுனன்
5: தானே? உங்களோட வார்த்தை விளையாட்டு விளையாடணும் வந்திருக்கேன். சொல்லுங்க வார்த்தைய.
0: உங்களுக்கான வார்த்தை மருந்து.
5: மருந்து, என் பேரை சொல்லிக்கிட்டா?
2: அதான், உங்க பேரை சொல்லலையே.
5: குரு தங்கவேலு சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்திலிருந்து மருந்து அப்படின்னு கேட்டிருக்கீங்க.
2: சொல்லுங்க.
5: மருந்து அப்படின்னா ஒரு அஜீரண பொருள்.
0: விளக்கம் வேண்டாம், அது இந்த நிகழ்வானது கிடையாது. விளையாட்டுக்கு
6: ஆசை தடிச்சுக்கலாம்.
5: மருந்து அப்படின்னா மருந்து, அது ஒரு உணவு.
2: உணவு வராதே. இணையான என்ன வார்த்தை முயற்சி பண்ணலாம்.
0: வார்த்தை மட்டும்தான் வேணும், விளக்கமே வேண்டாம். இங்க
5: அப்படிங்கறதுக்கு மூணு வார்த்தைகள் கேட்டிருக்கீங்க.
2: சொல்லுங்க, சீக்கிரம் வேகமா முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்றீங்களா?
6: ஒரு குரு பாத்தாயா அலைராஜ்ய
2: முயற்சி. ரொம்ப நேரம் யோசிக்கிறீங்களோ.
5: இல்லங்கம்மா, மூணு வார்த்தை கேட்டிருக்கீங்க. மருந்து அப்படிங்கறதுக்கு சித்தான்னு சொல்லலாம்.
2: சரி, நன்றி. இணைப்பில் வந்து மிகி ரொம்ப அழகாவே முயற்சி பண்ணாரு அப்படின்னே சொல்லலாம். மூன்று தமிழ் வார்த்தைகள் தான், ரொம்ப எளிமையான வார்த்தைகளாக தான் இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறோம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். வசந்தன்கோ விளங்கும் ஆட்டக்களம். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz.
7: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
8: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
7: எப்படி தெரியும்?
8: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
9: சரி சரி சரி சரி சரி சரி,
10: தட்ஸ் ரைட்,
9: வசந்தன் கோ சரி சரி.
11: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
10: தட்ஸ் ரைட்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி
4: தட்ஸ் ரைட்
3: வசந்த் அண்ட் கோ சரி சரி வசந்த்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
4: தட்ஸ் ரைட்.
6: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்து.
7: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
6: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.

0: வணக்கம்.
1: வணக்கம்
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் வணக்கம் சொல்ற யாரு?
0: அழகான முயற்சி சொல்லுங்க.
2: சேர்த்துக்கலாம்.
0: அடுத்ததான் ஒரே வார்த்தை
2: கையேடு.
0: சொல்லலாம். ரொம்ப அருமை, ரொம்ப அருமை, சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. நன்றி நன்றி. அழகா கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல மூணு வார்த்தையுமே வந்துட்டு,
1: அதுவும் எளிமையான வார்த்தைகளாவும் அவங்க கொடுத்திருந்தாங்க.
0: கண்டிப்பா புத்தகத்துக்கு இணையான மூன்று தமிழ் வார்த்தைகள் கிட்ட. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். தொடர்பில் இருக்கீங்க, பேசுங்க. ஆட்டக்களம் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க.
3: உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள். அன்பு சகோதரிக்கும் அன்பு சகோதரருக்கும் இனிய மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க. அப்படியே
3: மதுரை ஜவகர்பத்திலிருந்து உங்கள் அன்பு சோழன் அனுப்பிவனிங்கப்பா.
0: வணக்கம். இந்த வார்த்தை விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம். உங்களுக்கான வார்த்தை என்னன்னு சொல்லி கேட்டுலாமா?
3: கொஞ்சம் எளிமையா கேளுங்க.
0: எளிமையாவே கேட்டுலாம். உங்களுக்கான வார்த்தை இதோ.
1: உங்களுக்கான வார்த்தை குதிரை.
3: குதிரை கடி. குதிரைக்கு கடிவாளம்.
0: குதிரைக்கு இணையான தமிழ் வார்த்தை தான் நீங்க சொல்லணும்.
1: இப்ப வார்த்தை வராது, போட்டுறாதீங்க கடிவாளம்.
3: ஆமா ஆமா. குதிரைக்கு அடுத்த தமிழ் அடுத்த நேயர் கூட வழி.
0: நன்றி நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்த நேயர் யார், எங்க இருந்து அப்படின்னு சொல்லி கேட்டலாம். 4:20 பேச காத்திருக்கும் நேயர். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். சொல்வது யார், எங்க இருந்துன்னு சொல்லுங்க.
1: மூன்று
0: தமிழ் வார்த்தை பறவைன்னு சொல்ற மூன்று தமிழ் வார்த்தை.
1: என்னாச்சு மௌனம்,
0: ரொம்ப யோசிக்கிறீங்களோ? சீக்கிரமா
4: சேர்த்துக்கங்க.
0: சேர்த்துக்கிறோம். இணைப்புல இருக்கீங்களா? ஆகாஷ்வாணியில நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம் ஆட்டக்களம். அடுத்ததா பேச காத்திருக்கும் நேயர்.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். சொல்வது யார், எங்க இருந்தேன்னு சொல்லுங்க.
5: அதாவது
0: எல்லாருமே வந்து இப்ப இருக்கிற இந்த அலைபேசியிலே வந்து நேரத்தை செலவிடுறதுனால கொஞ்சம் வார்த்தைகளை தேடணும் இல்லையா, அதுக்காக தான் கொஞ்சம் புத்திரடிச்சியா விளையாட முயற்சி செய்யுங்க. தானம் உங்களுக்கான வார்த்தை.
5: தானம் மலை.
0: தானம். தானம் இல்ல,
1: தானம்.
0: அப்படி இல்ல,
1: தானத்தோட வகைகளை கேட்கலையே. தானம்ங்கிற வார்த்தைக்கு சரியான தமிழ் வார்த்தைகள் குறைஞ்சது ஒரு மூணு கொடுங்க பாக்கலாம்.
0: சூப்பர்,
1: அருமையான வளர்ச்சி. அடுத்து அடுத்து அடுத்து.
0: உபசரிப்பு. உபசரிப்பு வராது இல்லையா, அது வந்து நம்ம விருந்து குடுக்கறதுலதான் வரும். தானம் அப்படின்னும் போது ஈகை, அழகா சொன்னீங்க. அதே மாதிரி இன்னொரு வார்த்தை.
4: அண்ணனா இருக்கும்போது அவன் தம்பியா இருந்தேன், அவன் தம்பியா இருக்கும்போது அண்ணனா இருந்தேன். நான்
0: அண்ணன் டக்குனு யோசனை வரல. பரவாயில்ல, அழகா முயற்சி செஞ்சீங்க. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்த நேருக்கு வழிவிட்டுலாம். அடுத்த நேயர் யார், எங்கிருந்துன்னு சொல்லி பேசிடலாம். வணக்கம். 4:23 பேச காத்திருக்கும் நேயர், பேர் சொல்லுங்க. வணக்கம். இணைப்பு வந்துட்டீங்க.
6: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். பேர் சொல்லுங்க.
6: நான் மதுரை பாலரங்குரத்துலேருந்து உக்ரவாண்டி பேசுறேன்.
0: உக்ரவாண்டி ஐயா வணக்கம். உங்களுக்கான வார்த்தையை கேட்டுலாமா?
6: கேளுங்க.
0: ஆசை.
6: விருப்பம்.
0: விருப்பம். சூப்பர். அடுத்து
1: சரியான வார்த்தை. அடுத்து அடுத்து
0: அதே
1: ஆவனாலதான் அதுவும் ஸ்டார்ட் ஆகும். சொல்லிருங்க.
0: க்ளூ கூட கொடுத்துட்டாங்க.

0: நேரம் மாலை 4:18 ஆகுது. இன்றைய ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் வார்த்தை விளையாட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். அதாவது ஒரு வார்த்தை கேள்வியாக கேட்கப்பட்டு அந்த வார்த்தைக்கு இணையான குறைந்தது 3 தமிழ் வார்த்தைகள் தான். கூடுதலாக எத்தனை வார்த்தைகள் சொன்னாலும் அது சிறப்பு தான்.
1: அதாவது எளிமையான வார்த்தைகளை தான் நம்ம கொடுக்கணும். அதான் முக்கியம் விக்னேஷ். அதாவது நேர்களும் வந்து விளையாட காத்துட்டு இருக்காங்க. அடுத்த நேரத்தை பேசலாம் பாருங்க.

0: ஒரே ஒரு வார்த்தை.
1: அப்படி கேளா, அப்படி கேள்,
0: அப்படியே கேட்டுறோம். அது வார்த்தை வராது இல்லையா? சரி, நல்ல முயற்சிங்க ஐயா, நல்ல முயற்சி. ஆசை
2: சொல்லவே இல்லையே,
0: அப்படி சொல்லவே இல்லதான். ஆனாலும் வந்து ரெண்டு வார்த்தை அழகா சொல்லிட்டாங்க உக்ரபாண்டி ஐயா. வந்து இதுவே வந்து நல்ல முயற்சி
2: தான்.
0: நேர்களே, வந்து தமிழ் வார்த்தைக்கு இணையான தமிழ் வார்த்தை மூணே மூணு வார்த்தை தான் சொல்ல போறீங்க. ரொம்ப எளிமையான வார்த்தைகளை தான் நாங்கள் கேட்டுட்டே இருக்கோம். அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 மற்றும் 25 30 171 0-4-5-2 என்ற மதுரை நினைப்போடு பேச காத்திருக்கும் நேயர். வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். சொல்றது யாரு?
0: வணக்கம். உங்களுக்கான வார்த்தை என்னன்னு
3: சொல்லி கேக்கலாமா? ஒண்ணுமே புரியல, வந்தாலும் கூட அவுட் ஆகி போறாங்க.
0: அழகா சூப்பரா கண்டுபிடிச்சவங்களும் இருக்காங்களே.
3: ஒரே ஒரு அம்மா தான் கண்டுபிடிச்சாங்க,
0: அதுக்கப்புறம் ஒரு ஐயா கண்டுபிடிச்சிட்டாங்க.
2: இல்ல இல்ல, இதுக்கு முன்னாடி இந்த விளையாட்டு நிறைய இந்த விளையாட்டு நம்ம விளையாண்டுருக்கோம். நேயர்கள் ஆர்வத்தோட பங்கேற்று இருக்காங்க. அழகரையா,
0: அதாவது ஒரு தமிழ் வார்த்தை அதுக்கு இணையான மூன்று தமிழ் வார்த்தை சொல்ல போறீங்க.
3: அவ்வளவுதான்.
2: எப்படி களத்துல குதிச்சாச்சு, வெற்றியை கைவசம் பண்ணிட்டு தானே போனோம்.
0: நீங்க வெற்றி வாகை சூடக்கூடிய ஆளாச்சே. அப்பா, இதற்கு இணையான மூன்று தமிழ் வார்த்தை. ரொம்ப
3: அப்பா, தங்கச்சி தெரியும்.
2: குடும்பமான வார்த்தை வருது.
0: நல்ல முயற்சி தாங்க. நன்றி ஐயா, இணைப்பில் வந்து.
1: இது ஒரு வேலைன்னு மெனக்கெட்டு பாத்துக்கிட்டாக்கும்.
0: அதாவது அவர் முயற்சி செய்யல, சொன்ன உடனே குடும்பத்தை சொல்லிட்டாரு அப்பான்னு சொன்ன உடனே. நிறைய வார்த்தைகள் இருக்கு. சரிங்களா நேர்களே, முயற்சி செய்யுங்க. அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம். தொடர்புல இருக்கீங்க, பேசுங்க.
3: இருவருக்கும் மாலை வணக்கம்.
2: சொல்றது யாரு?
3: நான் ரமணாதபுரம் சாத்தன்குடியில இருந்த முருகன்.
2: முருகன், இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாண்டுகிட்டு இருக்கோம்?
0: உங்களுக்கான
2: வார்த்தை மருத்துவர்.
3: மருத்துவர்,
2: மிகச்சரியான முயற்சி. அடுத்து
0: அப்படியே வந்துருங்க வேகமா.
1: ஐயாவுக்கு பக்கத்தை போறா.
0: தெரியாது தெரியாதுன்னு அழகா சொல்லிட்டீங்களே.
3: தெய்வம்
0: வைத்தியர், வைத்தியர் சொன்னீங்க, அது சரியான வார்த்தை. அதற்கு இணையாவே சொல்லலாமே இன்னொரு வார்த்தையும் கூட.
2: ஒருத்தர் தான் வந்தாரு, ரெண்டு பேர் வரமாட்டேங்கன்னு சொல்றீங்க. நல்ல அருமையான முயற்சி. மற்றும் ஒரு முறை நீங்க நிகழ்ச்சியில
0: அடுத்த நேயருக்கு வழிவிட்டுலாம். அதாவது தமிழ் வார்த்தைக்கு இணையான மூன்று தமிழ் வார்த்தைகள், அதுதான் ஆட்டக்களத்துல விளையாடிட்டே இருக்கும் வார்த்தை விளையாட்டு. அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம் சொல்வது யார், எங்கிருந்து அப்படின்னு உங்க பேரையும் சொல்லிட்டா இருக்குமே. வணக்கம் சொல்லுங்க. வார்த்தை விளையாட்டு உங்களுக்கான வார்த்தை என்னன்னு சொல்லி
4: கேட்டுலாமா?
2: அப்பாவை பிதான்னு சொல்லலாம்.
1: முன்னாடி கூடாது.
2: ஆனா உங்களுக்கான வார்த்தை இனிதான் நான் சொல்லவே
4: போறேன்.
0: நிலையத்துல அனைவரும் நலமா இருக்கும். உங்களோட அன்புக்கு நன்றி. எப்பயுமே உங்களுக்கான வார்த்தை என்னன்னு சொல்லி கேட்டுலாமா?
4: சொல்லுங்கம்மா.
0: உங்களுக்கான வார்த்தை வந்துட்டு மருந்து. இதுக்கு நான் யாருமே வந்து சொல்லவே இல்லை. மருந்து, அதுக்கான இணையான மூன்று தமிழ் வார்த்தைகள் சொல்லுங்க. முயற்சி செய்யுங்க. அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம். தொடர்புலதான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க.
5: 103.3 மதுரை பண்பலை மற்றும் 100.9 ராமேஸ்வரம் பண்பலை நேர் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். சொல்வது
2: யாரு?
5: சொல்லுவது குமரன் பேசுறேன்.
0: குமரன் ஐயா வணக்கம். உங்களுக்கான வார்த்தை என்னன்னு சொல்லி கேட்டுலாமா?
5: கொஞ்சம் எளிமையான சொல்லுங்க.
0: எளிமையான வார்த்தை தான் குதிரை. ஆமா, குதிரைக்கு இணையான மூன்று தமிழ் வார்த்தைகள்.
5: மாறி
0: மாறி மாறினா

0: மரினா மலை இல்ல,
1: மலை தானே.
2: பாரி பாரி
1: பாரி. சரி, பாரினாலும்
0: சரி, ஒரு துணை எழுத்து எடுத்துருவோம். சரி, பாரினே வச்சுக்கலாம். அடுத்த வார்த்தை, நீங்க குதிரை மேல ஏறி சவாரி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, இன்னும் ரெண்டு வார்த்தை மட்டும் சொல்லுங்க.
2: பாரி வரும்,
0: பரி, பரி தான் சொல்லணும். சரியா, அதுதான் சரியான வார்த்தை.
1: நினைக்கிறேன்.
0: சரி, அடுத்து
1: துறவி அப்படி கூட சொல்லலாம்.
0: ஓ, நிறைவான ஒரு வார்த்தை சொன்னோன்னு குதிரையில இருந்து நீங்க இறங்கிடலாம்.
1: சரி, நல்ல முயற்சி, நன்றி. இணைப்பில் வந்து மிக்க வழிவிட்டுலாம். நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்கிழமை நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி. சரி சரி சரி சரி சரி சரி, தட்ஸ் ரைட், வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ, தட்ஸ் ரைட். மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
6: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

0: நேரம் 4:36 ஆகுது. மதுரை பண்பலையோட ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கான ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் வார்த்தை விளையாட்டு விளையாட்டு நம்மோட இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர். வருக, வணக்கம்.
1: ஆட்டக்களம்,
0: வணக்கம்.
1: அமேதராஜய்யா, நீங்க வந்து கொஞ்சம் இறைச்சலா இருக்கு, நீங்க பேசுறது கொஞ்சம் தள்ளி நின்னு பேசுங்க. வார்த்தை விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம், சரிங்களா? கைதான் நாங்க கேட்டோம், நீங்க கரம்னு சொல்லிருக்கீங்க.
2: கரம்
0: கேள்விதான், கைய எப்படி நாங்க உங்களுக்கு கை கொடுக்கறது? அடுத்து முயற்சி பண்ணுங்க. நிறைய வார்த்தைகள் தமிழ்ல இருக்கு.
1: சரி, நல்ல முயற்சி. நல்ல முயற்சி. அடுத்த நேருக்கு நன்றி, நன்றிங்க. அதாவது வார்த்தை விளையாட்டு 4:37 விளையாண்டு இருக்கோம். வணக்கம்.
3: வணக்கம். நான்
0: புதுக்கோட
1: மாவட்டம்
3: கொண்டாப்பட்டில
1: இருந்து பழனியாய்
3: பேசுறேன்.
0: வாழ்த்துக்களுக்கு
3: தாண்டி
0: இல்ல போறீங்க அந்த வார்த்தைக்குள்ளே இருக்க.
1: முயற்சி, அடுத்த வார்த்தை.
3: சொட்டு
0: மருந்து எல்லாம் ஊத்துறப்ப ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல, அது என்ன மருந்துன்னு சொல்லுவோம்ல?
1: வழிவிட்டுலாம் பேச காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
0: வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம். தொடர்புல இருக்கீங்க, சொல்லுங்க. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
4: மயிலாடுதுறை.

0: எதிர்பார்க்கிறோம். எளிமையா சொல்றான், சாலை
1: சாலையை கடக்க வேண்டும்.
0: சாலைக்கு இல்ல இல்ல, இணையான தமிழ் வார்த்தை. ரோடுன்றது ஆங்கில வார்த்தை இல்லையா?
2: ஒரு வார்த்தை
3: என்ன சொல்ற,
2: ரோடு ஒரு வார்த்தை தான், அது ஆங்கில வார்த்தை தான். தமிழ் வார்த்தையில என்ன இருக்கு? இப்ப தார் ரோட போட்டு இந்த வார்த்தைய அப்படியே மூடிடுறோம். சரியா,
0: நல்ல முயற்சி. அடுத்த அடுத்த அடுத்த அடுத்த அடுத்த வார்த்தை
2: ஒத்தையடின்னு போவோமே, அது என்னது?
0: சூப்பர். அடுத்து
2: அடுத்து
0: நீங்க
2: ஒரு வழியா வந்து பாதைக்கும் வந்துட்டீங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க.
0: அழகான முயற்சியில விக்னேஷ் சூப்பரா முயற்சி செய்யறாங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் மூவருக்கும், மாலை வணக்கம். ஜெய் ஹிந்த் புரதம்னு பாலசுப்ரமணியன்
0: மேடம். உங்களுக்கான வார்த்தை என்னன்னு
4: கேட்டுலாமா? கேளுங்க. தயானா மேடம்,
0: வேலை
2: உழைப்புக்கு
0: நல்ல நல்ல தமிழ் வார்த்தைகள் எல்லாம் சொல்றீங்களே, எங்களுக்கு கேக்குறதுக்கு ஆவலா இருக்கு.
2: ஆமா, ஒரு எளிமையான வார்த்தையும் இதுல இருக்கு.
4: ஒரே ஒரு வார்த்தை தெரியும், இப்ப
0: வரமாட்டேங்குது. வரமாட்டேங்குது, அதான வேணும்.
2: நீங்க வேலைக்கெல்லாம் போவீங்களா? அப்ப என்ன சொல்லி போவீங்க?
4: என்ன சொல்லி,
2: யார்கிட்ட என்ன சொல்லிட்டு போவீங்க?
0: சரி, நல்ல முயற்சிங்க. அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். ரொம்ப சூப்பரா முயற்சி செய்யறாங்க நம்ம நேயர்கள்லாம், அப்படிதான் சொல்லணும். அடுத்த நேயர் வணக்கம்.
5: அங்கி மயங்கும் மகிழ்ச்சியான மாலை வேளையில் இருவருக்கும் மாலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில இணைவது மதுரை ஆண்டாளபுரம் சாமிநாதன்.
0: வணக்கம், உங்களுக்கான வார்த்தை என்னன்னு சொல்லி கேட்டுலாமா?
5: கேட்டுருங்க.
0: உங்களுக்கான வார்த்தை வந்து தீ.
5: தீயினால
2: நம்ம உணரக்கூடியது.
0: வெப்பம் தீ இல்லையா? நாங்க சொல்றது வெப்பம்
2: தீயில இருந்து வரக்கூடியது ஒண்ணுதான.
0: நன்றி நன்றி, நல்லா முயற்சி பண்ணீங்க. ரொம்ப அழுகலாம் வேணா, ரொம்ப அழகாவே எங்க நேயர்கள்லாம் முயற்சி செய்யறாங்க. அடுத்த நேயர் எங்க இருந்துன்னு சொல்லி கேட்டுலாம். 4:43 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆட்டக்களம் விளையாடிட்டு இருக்கோம். வார்த்தை விளையாட்டு விளையாட வந்திருக்கும் நேயர் வணக்கம்.
2: வணக்கம்
5: வணக்கம் மேடம்.
2: உங்க பேர் என்ன
0: சொல்லுங்க?
5: சிவகங்கை மாவட்டம் காசிமாயன்
0: பூவந்தில இருந்து பேசுறீங்க. உங்களுக்கான வார்த்தை என்னன்னு கேட்டுலாமா? பணம்.
5: பணம்
0: ரொம்ப எளிமையான வார்த்தை. மூணு வார்த்தை வேகமா சொல்லிருங்க.
6: I'm very happy.
0: I'm very happy. Happy, happy.
2: இது இருந்தா எல்லாருமே ஹாப்பி ஆயிருவோமே.
0: ரூபா வந்து
2: சரி, ஓகே.
0: ரூபாய் இன்னொரு வார்த்தை. இந்த ரெண்டு வார்த்தை சொல்லுங்க.
2: ஒன்னு தான் சொல்லிருக்கீங்க.
5: இங்கிலீஷ் வார்த்தையா?
0: ரூபாய் இன்னொரு ரெண்டு வார்த்தை.
5: மணி
0: மணி மணி மணி அது வந்து ஆங்கிலம். ஆங்கில வார்த்தை.
5: மணி என்று ஆங்கில வார்த்தைங்களா?
0: ஆமாங்க.

0: பணத்துக்கு இணையான தமிழ் வார்த்தை தாங்க நாங்க கேட்டோம்.
1: மறுபடியும் துபாய்க்கே போலாமா?
2: வேண்டாம்,
0: துபாய் குறுக்கு சேர்ந்து போக வேணாம். நீங்க இங்கே வார்த்தையை சொல்லுங்க.
3: இங்கே இருப்பா, இங்கே தமிழ்நாட்டிலே இருப்பா
0: கண்டிப்பா.
2: அடுத்த வார்த்தை
3: மணி கேஷ்ன்றது இங்கிலீஷ் வார்த்தை.
2: ஒரு பொருளை நம்ம வாங்குறப்ப என்ன கொடுத்து வாங்குவோம்?
1: ஆமா, உங்களுக்கு பெண்ணா?
3: பணம். பணம்
2: பணத்துக்கான கேள்வியே.
0: சரி, நல்ல முயற்சி. நல்ல முயற்சி, நன்றிங்க ஐயா. பணத்துக்கு இணையான தமிழ் வார்த்தைகள் தான் கேட்டோம். நிறைய வார்த்தைகள் இருக்கு, கொஞ்சம் தேடி பாருங்க நேயர்களே. அப்படிதான் சொல்றோம் வார்த்தை விளையாட. அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்,
0: பேர் சொல்லுங்க. அனைவரும் நலமா இருக்கோம். என்ன வார்த்தைன்னு கேட்டுடலாமா உங்களுக்கு?
4: என்னப்பா
0: என்ன வார்த்தை விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம்?
4: இன்னொரு
0: வார்த்தை நான் சொல்றேன். இலக்கு. இலக்கு சூப்பர், நல்ல வார்த்தை சொல்றீங்க. அடுத்த வார்த்தை,
2: அடுத்த அடுத்த
0: இன்ன ரெண்டே வார்த்தை. சொர்ணலதா சொல்ல போறாங்க இன்னைக்கு வெற்றி அடைய போறாங்க அப்படின்னு ஹாப்பியா இருக்கும். சிரிக்கும் போதே பாருங்க பலமா ஒரு சிரிப்பு.
2: எதை நோக்கி?
4: அந்த மருந்துக்கிட்டே சொல்லுவான்னு பார்த்தேன். நீங்க அதுதானே?
2: அது வேண்டாம், அதை நம்ம விருந்தாவே வச்சுக்கலாம். இதுக்கு மட்டும் சொல்லுங்க.
0: வேமா வேமா.
4: குறிக்கோள்.
2: எதை நோக்கி நம்ம வாழ்க்கை போகணும்?
0: நேர்மை எப்படி வரும்? நாங்க கேட்டது இலக்கு இல்லையா?
4: இல்ல இல்ல,
0: சரி நீங்க மருந்துக்கு சொல்லுங்க. அவங்க மாத்திரையா? சரி, வேற
4: மாத்திரை.
0: நல்லது நல்லது, ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
2: அடுத்த விடாப்பிடியான ஆன்சரை நான் கொடுத்தே திருவோம்னு மருந்த விருந்தா நமக்கு கொடுத்துட்டாங்க. நம்மோடு தொடர்பு கொள்ளவிருக்கும் அடுத்த நேயர்.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்றது யார்? எங்க இருந்து?
0: அருணா பேசுறீங்களா? சரி, உங்களுக்கான வார்த்தை என்னன்னு
4: கேட்டுடலாமா?
0: களைப்பு. களைப்பு.
2: டயர்டா இருக்கும் போம்ல
4: அதான்.
0: களைப்பு.
2: களைப்பு.
0: அசதி. நல்ல வார்த்தை. சோர்வு. அயர்ச்சி. சொல்லலாம். நல்ல வார்த்தையா?
2: நாங்க எழுதின மூன்று வார்த்தையும் நீங்க சரியா சொல்லிருக்கீங்க.
0: சூப்பர் சூப்பருங்க, அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்த நேயர் எங்க இருந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் சொல்வது யார்? எங்க இருந்து சொல்லுங்க.
3: நாகமணி
0: ஐயா பேசுறீங்க. உங்களுக்கான வார்த்தை என்னன்னு கேட்டுடலாமா?
3: சொல்லுங்கம்மா.
0: நிலம். நிலம்.
3: மனமா?
0: நிலம்.
2: நிலம். நிலம். லேண்ட்.
3: நிலமா?
2: மிகச்சரியான வார்த்தை. ஒன்னே ஒண்ணு நிறைவா சொல்லுங்க.
3: தரை, பூமி,
2: பட்டாவும் வராது, அதுல இருக்கிற சிட்டாவும் இங்க வராது. இந்த உலகத்தையே சுத்தி வரணும்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல.
0: நிலம். இடம்.
2: இடம்
0: கிட்டத்தட்ட சொல்லலாம்.
2: கிட்டத்தட்ட. நல்ல நல்ல முயற்சி. நல்ல முயற்சிங்கய்யா.
0: அழகா முயற்சி
3: பண்ணீங்க.
0: வெற்றி.
2: அமோக வெற்றி. அமோக வெற்றி.
0: நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்த நேயர் எங்க இருந்து சொல்லி கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: மதுரை பண்பலை 103.1 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை

0: புள்ளி ஒன்பதில் ஆட்டக்களம் வார்த்தை விளையாட்டா விளையாடிட்டு இருக்கோம். விளையாட காத்திருக்கும் நேயர், வணக்கம் சொல்லுவது. ஏன் பயந்துகிட்டே பேசுறீங்க?
1: இல்ல, அதுக்கு முன்னாடி உங்க ரேடியோவோட வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிருங்க, நாங்க பேசுறதே எங்களுக்கு கேக்குது. பண்ணிட்டீங்களா? உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? எங்க இருந்துமா?
0: இன்னொரு வார்த்தை, இந்த ரெண்டு வார்த்தை சொல்லுங்க.
1: இது ஏற்கனவே இதற்கான பதில்களும் வந்துருச்சு.
0: ஆமா, அது கேட்டிருந்தீங்கன்னா சொல்லிருக்கலாம். இந்நேரம்
1: ஆமாங்கறத வார்த்தை எடுக்க முடியாது.
0: சீக்கிரம் முயற்சி பண்ணுங்க,
1: முயற்சி பண்ணுங்க. ஏமாட்டேன்,
2: வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட
0: மாட்டேன்.
2: இருக்கணும்,
0: நீங்க எதுவும் பட வேணாம், சந்தோஷம் மட்டும் படுங்க, சந்தோஷமா விளையாடுங்கன்னு தான் சொல்றேன். ஆட்டக்களத்துல சொல்லுங்க, உங்களுக்கான வார்த்தை சொல்லியாச்சு. அடுத்த நேருக்கு வழி விட்டுலாம். நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் இணையலாம் நேர்களே.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தோள்பட்டையிலிருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
3: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவு கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்கு வாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அமர்க்களமான ஆட்டக்களம் விளையாடிட்டே இருக்கும். வார்த்தை விளையாட்டுல டக்கு டக்கு டக்குன்னு அப்படின்னு விளையாண்டுலாம். அடுத்த நேயர் எங்கிருந்து அப்படின்னு சொல்லி கேட்டுலாமே. வணக்கம்.
5: வணக்கம். வணக்கம்.
4: வார்த்தை விளையாட்டு விளையாட போறோம், அதாவது தமிழ்
6: ஊர்ல இருந்தா.
4: அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம், தொடர்புல இருக்கீங்க,
4: பேர் சொல்லுங்க.
5: வணக்கம்.
7: ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரத்துல சுமதி பேசுறேன். எப்படி இருக்கீங்க நிலையத்துல எல்லாரும்?
5: எல்லாரும் நலமா இருக்கோம்.
4: உங்களுக்கான வார்த்தை காதல், வேகமா. அன்பு, சூப்பர். அடுத்து
7: பாசம்,
4: பாசம், பேர் சொல்லுங்க.
8: இருவரும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கம்படையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
4: நிலையத்தில் அனைவரும் நலமா இருக்கும். உங்களுக்கான வார்த்தை கேட்டுலாமா? ஏன்னா நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம் நம்ம.
8: கண்டிப்பா.
4: கவனிப்பு. உபசரிப்பு சொல்லிட்டீங்க, இன்னும் ஒரு வார்த்தை சொல்லுங்க. கண்காணிப்பு, உபசரிப்பு,
8: இன்னும் ஒரு வார்த்தை.
4: மூணு வார்த்தை சொல்லணும்ல.
5: இன்னும் ஒரு வார்த்தை, அது ஒரு வார்த்தை அமையாது.
4: நன்றி. அடுத்த நேயர் பேசலாம். ரொம்ப அழகாவே கண்டுபிடிக்கிறாங்க. வணக்கம். வார்த்தை விளையாட்டு விளையாட காத்திருக்கும் நேயர்
5: யாரு?
4: எடுத்த உடனேமா 4:57 விளையாட காத்திருக்கும் நேயர், உங்க பேர் சொல்லுங்க.
6: முடியாது, நடக்காது, நடக்கவே நடக்கா.
4: வணக்கம். இனிப்பிரதா இருக்கீங்க, பேசலாம். இல்லையே. அடுத்த நேயர் வணக்கம், பேசலாமே. ராமச்சந்திரன், எங்க இருந்து பேசுறீங்க? தத்தநீர்ல இருந்து. சரி, உங்களுக்கான வார்த்தை கேட்டுலாமா? அவசரம்.
9: அவசரம்.
4: ரொம்ப அவசரமா
5: கிளம்பிட்டு இருக்கீங்க.
4: நேர்கள் வந்து பாத்தீங்கன்னா பரபரப்பா, விறுவிறுப்பா, ரொம்ப சூப்பரா அதிரடியா விளையாண்டுட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த நேயர்
5: வணக்கம். வணக்கம். நிறைவான நேயர், வாங்க வாங்க பேசுங்க.
4: விஸ்வநாதன் பேசுறீங்க. உங்களுக்கான வார்த்தை கேட்டுலாமா? உங்களுக்கான வார்த்தை வந்துட்டு அம்மா. ரொம்ப எளிமையான வார்த்தை, எப்படி சொல்றாரு பாருங்க. விஸ்வநாதன் ஐயா காப்பாத்திருங்க. அம்மா,
5: அதுதான் கேள்வி.
4: அம்மா என்று அழைக்காது அப்படின்னு பாட்டு பாட சொல்லல, வார்த்தையை சொல்லுங்கய்யா. நன்றிங்கய்யா, ரொம்பவே அழகா முயற்சி செஞ்சாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இன்னைக்கு வந்து பாத்தீங்களா விக்னேஷ், நிறைய வார்த்தை நம்மளே கத்துக்கிட்டோம்.
5: ஆமா ஆமா, நிறைய வார்த்தை நேயர்கள்ட்டே.

நன்றி அம்பிகா.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம்.
1: நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7% இருக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் மதிப்பிட்டுள்ளது. நாட்டின் எதிர்காலத்தை கட்டமைப்பதில் மாணவர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். வேளாண் இயந்திரமயமாக்கல் திட்டத்தின் கீழ் 22 லட்சம் வேளாண் கருவிகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புத்தாக்கத்துறையில் இந்தியா முன்னணி நாடாக விளங்குவதாக உலக முதலீடு ஆய்வறிக்கை தெரிவிப்பதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். பாரத் நெட் திட்டத்தின் கீழ் இணைய வசதி உருவாக்கும் திட்டத்திற்கு பெருமைமிகு குளோபல் பரிசு கிடைத்துள்ளதற்கு மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தொலைத்தொடர்பு துறைக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்காட் தொழில் பூங்காவில் மின்கல ஆற்றல் சேமிப்பு அமைப்புகளுக்கான உற்பத்தி ஆலை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. கோவில் நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்துள்ளவர்கள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். உரிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாமல் அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான பாடப்புத்தகங்களை உடனடியாக வழங்க தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக கூறியுள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானுதாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் தியா ஃப்ரோடின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று பிரிஸ்டாலில் நடைபெறவுள்ளது. ஹம்பன் தோட்டாவில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 3வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 291 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடிவரும் இலங்கை அணி சற்று முன் வரை 32.3 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 187 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 5:03.

மாலை நேர இசைத்தன்றலாக திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்க காத்திருக்க இங்கே நேயர்களே, நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மாலை தென்றல். நீங்கள் மனம் ரசிக்கும் விதமான இடைக்கால திரைப்பாடல்களை தர காத்திருக்கும் நான் விக்னேஷ் அர்ஜுனன். மாலை தண்டல் நிகழ்ச்சி தரும் முதலாவதான பாடல் பெரிய மருது திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா பாடியது.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் ஒளிபரப்பினை மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் தொடர்ந்து கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அடுத்ததாக வரக்கூடிய பாடல் மாலை தண்டல் நிகழ்ச்சியில் உங்களுக்காக வரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியன், உமாரமணன் ஆகியோரோட குரல்கள்ல.

நேரம் மாலை 5:15 ஆகுது. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மாலை தண்டல் நிகழ்ச்சியினை வழங்கிக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மாலை தண்டல் நிகழ்ச்சியில நம்மளோட மனங்களை ரசிக்க தூண்டும் அடுத்த பாடல் மனதில் உறுதி வேண்டும் திரைப்படத்திற்காக KJ யேசுதாஸ் KS சித்ராவோட குரல்கள்ல.

தொடர்ந்து மனம் ரசிக்கும் விதமான பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. பாடல்களை உங்களுக்காக இடைவிடாமல் தந்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மாலை தன்றல் நிகழ்ச்சி நமக்காக தரக்கூடிய பாடல் மாப்பிள்ளை வந்தாச்சு திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா மனோவோட குரல்கள்ல.

0: நேரம் மாலை 5:25 ஆகுது. நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மாலை தண்டல் நிகழ்ச்சியை தொடர்ந்து மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஆனந்தராகம் திரைப்படத்திற்காக கே.ஜே. யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியது.
1: மேகங்கறக்குது மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
3: அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
2: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

மாலை நேரத்தை மேலும் இதமாக்கும் விதமான இனிய இடைக்கால திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இது மாலை தென்றல். அடுத்து நாம் கேட்க இருக்கக்கூடிய பாடல் சோழையம்மா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: அவ்வளவுதானா? இப்ப பாரு.
1: சரிதா,
0: மேல பாடு.
1: நீயும் பதில் சொல்லு கேட்டு. பரவாயில்லையே.
0: பேச்சு மாத்தாத, பாட்டப்படி
1: மா.

நேரம் மாலை 5:43. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் ஒளிபரப்புகளை மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் இடைவிடாது கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மாலைத்தங்கள் நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் சிப்பிக்குள் முத்து திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், S. ஜானகியோட குரல்கள்ல.

மாலை தின்றல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல் தனித்து ஒழிக்க காத்திருக்கிறது மைதிலி எண்ணெய் காதலி திரைப்படத்திற்காக.

நேரம் மாலை 5:56 ஆகுது. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தோட ஒலிபரப்புகளை மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் மாலை தென்றல் நிகழ்ச்சியில் நஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சி தரக்கூடிய நிறைவான பாடல் என் ராசாவின் மனசிலே திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா பாடிய பாடல். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்வது விக்னேஷ் அர்ஜுனன். நன்றி நேயர்களே.

இனிய மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் இனி கேட்கலாம் சேவை செய்திகள். மாலை நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருக்கிறேன் டயனா. வணக்கம் நேர்களே. விழுதுகள் உங்கள் ஊருக்கு அருகிலேயே உள்ளது. எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகளும் அரசு நலத்திட்ட உதவிகளும் இப்போது ஒரே இடத்தில் கிடைக்கும் ஒருங்கிணைந்த சேவை மையம்தான் விழுதுகள் மையம். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதியுதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. 21 வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகள் மற்றும் அரசு நலத்திட்டங்களை எளிதாக பெற இந்த திட்டம் உதவுகிறது. மறுவாழ்வு சேவைகள் இலவசமாக வழங்கப்படுகின்றன. பிசியோதெரப்பி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, சிறப்பு கல்வி, ஆக்குபேஷனல் தெரப்பி, உளவியல் ஆலோசனை, கண் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு மறுவாழ்வு சேவைகள் இங்கு கிடைக்கின்றன. இது மட்டுமல்லாமல் பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை எளிதாக ஒரே இடத்தில் பெறும் வகையில் இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன.

மேலும் தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண் 1800-425-0111. இலவச உதவி எண் மறுமுறை 1800-425-0111. வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ள அதற்கான அலைபேசி எண் 9498-345-350. வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ள அலைபேசியின் மறுமுறை 9498-345-350.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

நேரம் 6:10:37. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்கவிருப்பது இறைவனை மனக்கண்களின் வழியை தரிசிக்கும் நேரமாய் விளக்கேற்றும் வேளை. நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக நித்யஸ்ரீ மகாதேவன் குரலில் பாடல் ஒலிக்கிறது காற்றலைகளில்.

நேரம் 6:21. மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. அடுத்த பாடலாக வி. கிருஷ்ணமூர்த்தி குரலில்.

இனி கேட்கலாம் இன்றைய பின்னிரவு நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் மாலையாறு 30 மாநில செய்திகள் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக 6:40 அந்திப்பூக்கள். 7:10 மாவட்ட செய்திகள். நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். எழுதியவர் என் செல்வன் ஜெபராஜ். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25 பாட்டு இது ஹிட். FIFA World Cup 2026 குறித்த தினசரி நிலவரம் கேட்கலாம் டெல்லி அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து 7:32 பாட்டு இது ஹிட் கேட்கலாம் இன்னிசை மெட்டுக்களோடு. இரவு 8 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 8:05 பட்டாம் பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சியாக வளம் வர காத்திருக்கிறது. 8:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் தமிழகத்திற்கு ஏற்ற கொய்மலர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி தோட்டக்கலை பழ அறிவியல் துணை இயக்குனர் பேராசிரியர் சதீஷ் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெறும். அடுத்ததாக வேளாண் தகவல்கள், வேளாண் பழமொழி சிந்தனை, அதனைத் தொடர்ந்து விடைபெறும் முன் ஆகியன இடம்பெற காத்திருக்கின்றன இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம் டெல்லி அஞ்சலாக. 9:15 காற்றில் விரியும் கடித மலர்கள். 10:00 பட்டு சிறகு. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 11:10 தேனும் பாலும். 12:00 காலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகா ஹெட்ஸின் நிகழ்ச்சிகளை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். நேயர்கள், இதுவரை இன்றைய பின்னிரவு நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பை கேட்டீர்கள். நிகழ்ச்சியும் நேரமுமாய்

0: செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புத்தாக்க தொழில்துறையில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று உலக முதலீட்டு ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலியில் உள்ள சிப்காட் தொழிற்பூங்காவில் மின்கல உற்பத்தி ஆலை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் கையெழுத்தானது. காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு உறுதியான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஸ்பெயின் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவந்த் இங்கிலாந்தின் சம்மர் யார்ட்லி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் மெல்பர்னில் இந்திய வம்சாவளியினர் இடையே இன்று உரையாற்றிய அவர் இதற்காக ஆற்றலுடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமது உரையை வணக்கம் மெல்பர்ன் என்று கூறி பிரதமர் தொடங்கினார்.
1: வணக்கம் மெல்பர்ன்.
0: சிட்னி மற்றும் மெல்போர்ன் நகரங்களில் இந்திய வம்சாவளியினரிடம் உரையாற்றியது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறினார். ஆஸ்திரேலியாவுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் தாம் மேற்கொண்ட 3வது பயணம் இது என்று கூறிய அவர் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதை இது எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று தெரிவித்தார். உலகிலேயே மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் உள்ள அகமதாபாத்தும் வரலாற்று சிறப்புமிக்க கிரிக்கெட் மைதானம் உள்ள மெல்போர்னும் கிரிக்கெட் மூலம் இணைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ் இருநாட்டு மக்களின் ஆற்றல் மூலம் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக தெரிவித்தார். புத்தாக்க தொழில்துறையில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக உலக முதலீட்டு ஆய்வறிக்கை தெரிவிப்பதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மென்பொருள், ஆராய்ச்சி மேம்பாடு, புத்தாக்கம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலீடுகள் அதிகரித்து வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் இளம் புதுமை கண்டுபிடிப்பாளர்கள், தொழில் முனைவோர் உள்ளிட்டோரின் ஆற்றல் மூலம் இந்தியா உலகிலேயே மிக அதிகமாக வளர்ச்சியடையும் சக்தியாக உருவெடுத்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நிலையான வளர்ச்சி, டிஜிட்டல் பண பரிவர்த்தனை, புத்தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதற்கு அனைத்து உதவிகளையும் வழங்கி வருவதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்காட் தொழிற்பூங்காவில் மின்கல ஆற்றல் சேமிப்பு அமைப்புகளுக்கான உற்பத்தி ஆலை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. 15,037 கோடி ரூபாய் முதலீட்டில் தொடங்கப்படும் இந்த ஆலையின் மூலமாக 2,670 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியின் போது மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா, தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார், முதலீட்டு ஊக்குவிப்பு வர்த்தகத்துறை கூடுதல் செயலர் திரு விஜயகுமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். லால்குடி சட்டப்பேரவைத் தொகுதியில் இன்று சிறுபான்மையின மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர் இந்த திட்டங்களுக்கு போதிய நிதி உதவியை அரசு விடுவித்து வருவதாக கூறினார். அரசு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பெண்கள் சுய தொழில் தொடங்குவதற்கு தேவையான நலத்திட்ட உதவிகள் இன்று வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். கோவை அரசு மருத்துவமனையில் எலிகள், பெருச்சாளிகள் தொல்லைகளை கட்டுப்படுத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு சம்பத்குமார் கூறினார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் நடப்பாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் மட்டுமன்றி மண்வள மேம்பாடு மற்றும் வேளாண் சாகுபடிக்கான உதவித் திட்டங்களும் இதில் இடம்பெறும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் 131 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்திக்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். எல்னினோ வெப்ப அலை தாக்கத்தால் குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள சிக்கல்கள் மற்றும் காலதாமதத்தை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் நெல் கொள்முதல் பணிகளை அரசு துரிதமாக மேற்கொண்டு வருவதாக கூறினார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் முயற்சியை தடுத்து நிறுத்த தமிழக அரசு சட்ட ரீதியான நடவடிக்கையை எடுக்கும் என்றும் திரு வினோத் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.

0: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு உறுதியான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் தமிழகத்திற்கு தண்ணீர் தர முடியாது என்று கூறுவதையும், காவிரி மேலாண்மை ஆணையம் தண்ணீர் தர உத்தரவிடவில்லை என்று கூறுவதையும் ஏற்க முடியாது என்று கூறியுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி கர்நாடக அரசு தமிழகத்திற்கு உரிய காவிரி நீரை தர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக மக்களின் வாழ்வை பாதிக்கும் வகையில் கர்நாடகா மேற்கொள்ளும் எந்தவொரு நடவடிக்கையையும் மாநில அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது என்றும், காவிரி நதிநீர் தீர்ப்பாயம் மற்றும் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தமிழகத்திற்கான தண்ணீரை பெறுவதற்கு முனைப்பான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். கோவை அரசு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் எலி தொல்லையை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மருத்துவமனையில் எலிகள் அதிக அளவில் இருப்பதால் சுகாதார சீர்கேடுகள் ஏற்படுவதாகவும், இதனால் ஏழை எளிய மக்களின் உடல்நலன் அதிக பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் கூறியுள்ளார். எலிகளால் பல புதிய தொற்று நோய்களும் உபாதைகளும் ஏற்படும் பேராபத்து உருவாகியிருப்பதாகவும், மருத்துவமனை வளாகத்தை தூய்மையாக பராமரிக்க தவறிய மருத்துவமனை நிர்வாகத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய மாநில அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து மத்திய கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் இதர மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலின் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: இதனிடையே சென்னையின் பல்வேறு இடங்களில் பரவலாக இன்று மாலை மழை பெய்தது. மாவட்ட செய்திகள். சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜீவ் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. மதுரை மாவட்டம் வெங்கடாச்சலபுரத்தில் அமைந்துள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கிடங்கில் ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று ஆய்வு மேற்கொண்டார். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மற்றும் தொடக்கப் பள்ளிகளில் சத்துணவுக் கூடங்களை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவந்த் இங்கிலாந்தின் சம்மர் ஏர்லி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-5 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் ஜூடித் மிராண்டா ஆஸ்திரேலியாவின் நவோமி இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. பிரிஸ்டோலில் இப்போட்டி 10 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புத்தாக்க தொழில்துறையில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று உலக முதலீட்டு ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலியில் உள்ள சிப்காட் தொழில் பூங்காவில் மின்கல உற்பத்தி ஆலை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் கையெழுத்தானது. காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு உறுதியான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஸ்பெயின் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவந்த் இங்கிலாந்தின் சம்மர் ஏர்லி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வலம் வர காத்திருக்கிறது. அந்தி சாயும் வேளையில் மெல்லிசை மெட்டுக்களோடு அந்திப்பூக்கள் நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக எல்லாமே என் ராசாதான் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகியுடன் இணைந்து பாடிய பாடல் இதோ நேயர்களுக்காக.

ஏப்ரல் காற்றாய் மனதை வருடிச் செல்கிறது. மெல்லிசை மெட்டுக்களோடு அந்தி பூக்கள். இப்ராஹிம் மற்றும் பவதாரணி குரலில் பாடல் ஒழிக்கிறது காற்றலைகளில்.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

மனதை விட்டு நீங்க இடம் பிடித்த இதமான இன்னிசை மெட்டுக்களோடு வளம் வருகிறது அந்தி பூக்கள். மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பாடல் கேட்டுவிடலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரலில், ராமன் அப்துல்லா திரைப்படத்திலிருந்து.

இதயம் தொட்ட இன்னிசை மெட்டுக்களை காற்றாலைகளில் இசைத்துக் கொண்டிருக்கிறது அந்தி பூக்கள். மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகியுடன் இணைந்து பாடிய பாடல் காற்றலைகளில் நேர்களுக்காக.

மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்னிசை மெட்டுக்களா இசைக்கிறது அந்திப்பூக்கள். அடுத்த பாடலாக மனோஜ் சித்ரா இணைந்து பாடிய பாடல் பாண்டியன் திரைப்படத்திலிருந்தது.

0: ராஜ்யத்தில் நின்ற பயிலிடு புயலான கையில் தந்தே கல்யாணமான மையல் கொண்ட
1: இதயம் தொட்ட இன்னிசை மெட்டுக்களை காற்றலைகளில் இசைத்திட்ட அந்தி பூக்கள் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில். தொடர்வது நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். அதனைத் தொடர்ந்து தமிழல் செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. இணைந்திருங்கள் நேர்களை இன்னும் சில நொடிகளில்.

0: பாட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் செல்வன் ஜெபராஜ்.
1: நாகை மாவட்டத்தில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை நாகை மாவட்ட ஆட்சியர் கே ஜே பிரவீன்குமார் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்கள்.

0: வேதாரண்யம் வட்டம் கள்ளிமேடு கொத்தங்காடு சாலையில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் வேதாரண்யம் கால்வாய் குறுக்கே ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் மேம்பாலம் கட்டுமான பணிகளை அவர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் இந்த பணிகளை அவர் விரைவாக முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். இதுபோல புஷ்வனம் கிராமத்தில் உள்ள அரசு தோட்டக்கலை அன்னையினை பார்வையிட்டு அங்கு விவசாயிகளுக்கு வழங்குவதற்கு தேவையான மரக்கன்றுகள் உள்ளனவா என்பதை ஆய்வு செய்தார்கள். அப்போது புங்கன், வேங்கை, மகாகனி, தென்னங்கன்றுகள், தேக்கு உள்ளிட்ட கன்று வகைகள் உள்ளதை மாவட்ட ஆட்சியர்கள் பார்வையிட்டார். தொடர்ந்து புஷ்பவனம் கிராமத்தில் ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் 4000 மரக்கன்றுகள் நடும் பணியினையும் அவர் தொடங்கி வைத்தார். அரசினர் மேல்நிலைப்பள்ளி மற்றும் நாகக்குடையான் அரசு மேல்நிலைப்பள்ளியில் மாணவர்களின் கற்றல் திறனையும் அவர்களுக்கு வழங்குவதற்கு தயார் செய்யப்பட்டுள்ள மதிய உணவினையும் உண்டு அதனுடைய தரத்தினையும் அவர் ஆய்வு செய்தார். தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தாட்கோ மூலமாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு பல்வேறு திறன் அடிப்படையிலான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தாட்கோ மற்றும் மத்திய பெட்ரோ கெமிக்கல்ஸ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் இணைந்து ஆதி திராவிடர் பழங்குடியின இளைஞர்களுக்கு நெகிழி செயலாக்க இயந்திர இயக்குபவர் பயிற்சியினை வழங்க உள்ளது. இந்த பயிற்சியில் சேர ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினராகவும் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றதாகவும் வயது வரம்பு 18 முதல் 35 வயதிற்குள்ளும் இருக்க வேண்டும். குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். இந்த பயிற்சியானது சென்னையில் நடைபெற உள்ளது. கால அளவு 4 மாதங்கள் ஆகும். பயிற்சி பெறும் காலங்களில் இளைஞர்களுக்கு உதவித்தொகையாக 1 மாதத்திற்கு 2000 ரூபாய் வீதம் வழங்கப்படும். நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ₹91 கோடி மதிப்பீட்டில் நடைபெறும் கட்டுமான பணிகளை நாகை மாவட்ட ஆட்சியர் கே.ஜே. பிரவீன் குமார் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்கள். இதில் பிரிவு சாலை மழைநீர் சேகரிப்பு வடிகால் அமைப்பு ஏற்படுவது தொடர்பாக அவர் கோட்ட பொறியாளர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டார். தொடர்ந்து விரைவாக ரயில்வே மேம்பாலம் பணிகள், பிரிவு சாலை பணிகள் மற்றும் மழைநீர் சேகரிப்பு வடிகால் பணிகளை விரைந்து முடித்து உடனடியாக பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர ஆவண செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். நாகப்பட்டினம் பொன்னி சித்திர குடல் ஓவிய பயிற்சி மையத்தில் கல்வி தன்முனைப்பு திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு ஓவிய பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. இதுபோல மாணவ மாணவியருக்கு பொன்னி கலையகத்தில் கிட்டார், வயலின், புல்லாங்குழல், மிருதங்கம், சிலம்பம், நாட்டுப்புற கலைகள் உள்ளிட்ட 30 வகையான கலை பயிற்சிகளும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த பயிற்சியில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய தொழில் பிரகடனர் மேளா மத்திய அரசின் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தேசிய தொழில் பிரகடனர் ஊக்குவிப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம் மற்றும் திறன் மேம்பாடு தொழில் முனைவு அமைச்சகம் இணைந்து பிரதம மந்திரி தேசிய தொழில் பிரகடனர் மேளா நடைபெறுகிறது. இதில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 11 முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்று மொத்தம் 1435 காலி பணிகளை நிரப்ப உள்ளன. மேலும் இப்பயிற்சியின் போது தொழில் பயிற்சியாளர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படும். நிறுவனங்களில் நேரடி பயிற்சி மூலம் தொழில்திறன் மற்றும் பணித்திறன் மேம்படும். பயிற்சியின் முடிவில் மத்திய அரசின் தேசிய தொழில் பழகுநர் சான்றிதழ் வழங்கப்படும். பயிற்சியை நிறைவு செய்தவர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்கப்படும். அரசு பணியாளர்களுக்கான வயது வரம்பில் 1 ஆண்டு சலுகை பெறும் வாய்ப்பும் வழங்கப்பட உள்ளது. இம்முகாம் 3 மாதங்களுக்கு 1 முறை மாவட்டந்தோறும் நடத்தப்படுகிறது. இளைஞர்களுக்கு தொழில்துறை சார்ந்த வாய்ப்புகளை வழங்குவதுடன் தொழில்துறைகளின் திறன்மிக்க மனிதவள தேவையை பூர்த்தி செய்வது இதன் நோக்கமாகும். இம்முகாமில் 8ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் தேர்ச்சி பெறாதவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உள்ளது. இப்பயிற்சி முகாமில் சுமார் 385 இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு நேர்முக தேர்வில் தேர்ச்சியான இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பயிற்சி சேர்க்கை ஆணையினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்கினார்கள். இந்த நிகழ்வில் நாகப்பட்டினம், திருக்கோவிலை, செம்போடை அரசு தொழிற்பயிற்சி நிலைய ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அலுவலக கூட்டரங்கில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊரக உள்ளாட்சித்துறையின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் கே.ஜே. பிரவீன்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு திட்டத்தில் நடைபெற்று வரும் பணிகள், நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தில் நடைபெற்று வரும் பணிகள், பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம யோஜனா திட்டம், அயோத்தியாஸ் பண்டிதர் திட்டம், நபார்டு வங்கியின் நிதியுதவியுடன் தமிழ்நாட்டில் ஊரகப் பகுதியில் செயல்படுத்தப்பட்டு வரும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி திட்டங்கள், அங்கன்வாடி, கிராம செயலகம் போன்ற திட்டப்பணிகள் குறித்தும், அந்தந்த கிராம ஊராட்சிகளில் நடைபெற்று வரும் சாலைகள் மற்றும் குடிநீர் தொடர்பான பணிகள் குறித்தும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மற்றும் பொறியாளர்களுடன் விரிவான ஆய்வுகளை மேற்கொண்டனர். தொடர்ந்து அனைத்து கிராமப்பகுதிகளிலும் குடிநீர், மின்விளக்கு, சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் முறையாக உள்ளனவா என்பது குறித்து கண்காணித்திட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் செல்வன் ஜவராஜ். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள்.

உற்பத்தி தொழில்களுக்கான வலுவான கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் எல்லை மாவட்டங்களின் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சிறு குறு நிறுவனங்களின் கடன் விண்ணப்பங்கள் மீது வங்கிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜித்தன் ராம் மாஞ்சி உத்தரவிட்டுள்ளார். கிராமப்புறங்களில் இணைய வசதி உருவாக்கும் பாரத் நெட் திட்டத்திற்கு பெருமை மிகு குளோபல் பரிசு கிடைத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். உற்பத்தி தொழில்களுக்கான வலுவான கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் அளிக்கப்பட்ட

0: நெட் திட்டத்திற்கு பெருமை மிகு குளோபல் பரிசு கிடைத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். உற்பத்தி தொழில்களுக்கான வலுவான கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் அளிக்கப்பட்ட வரவேற்பு நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், எதிர்கால வளர்ச்சிக்கான சிறப்பான செயல் திட்டத்தை இந்தியா கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தில் மின்னணு சிப் முதல் கப்பல் கட்டும் தொழில் வரை உற்பத்திக்கான கட்டமைப்புகள் உருவாக்கி தரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அதிகம் வளர்ச்சி பெற்று அதிக சாதனைகள் படைப்போம் என்ற தாரக மந்திரத்துடன் நாட்டின் வளர்ச்சிப் பணிகளில் இந்திய மக்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தின் கீழ் மின்னணு பொருட்கள், ஆட்டோமொபைல் மற்றும் மருந்து பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நவீன உட்கட்டமைப்பு வசதிகள் விரைவான வளர்ச்சி பெற்று வருவதாக தெரிவித்த பிரதமர், உலகின் 3வது மெட்ரோ ரயில் கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதையும் குறிப்பிட்டார். பயணிகளுக்கான சொகுசு வசதிகளுடன் துரித பயணத்திற்கான நமோ பாரத் மற்றும் வந்தே பாரத் ரயில் சேவைகளும் விரைவான வளர்ச்சி பெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு உற்பத்தி தொழில்துறையில் சுயசார்பை எட்டுவதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்த பிரதமர், உலகின் நம்பிக்கை மிகுந்த நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிரான தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை முன்னுதாரணமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். நாட்டின் எல்லைப் பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் எல்லையோர மாவட்டங்களில் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், உத்தராகண்ட், ராஜஸ்தான், குஜராத், உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்க மாநிலங்களில் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் இதில் கலந்து கொண்டனர். வடகிழக்கு மாநிலங்களின் காவல்துறை அதிகாரிகளும் இதில் பங்கேற்றனர். சட்டவிரோத ஊடுருவல்களை தடுக்கவும் எல்லைப்பகுதியை மாற்றியமைக்கும் முயற்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் உரிய நடவடிக்கைகளை எடுக்கும் நோக்கில் இம்மாநாடு நடைபெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறு குறு நிறுவனங்களின் கடன் விண்ணப்பங்கள் மீது வங்கிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜிதன் ராம் மாஞ்சி உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வங்கிக் கடன் வழங்குவதற்கு தாமதம் ஏற்பட்டால் தொழில் முனைவோர் பெரிதும் பாதிக்கப்படுவதாக கூறினார். இது தொடர்பாக மாநில அளவிலான வங்கியாளர்கள் ஆய்வுக் கூட்டத்திலும் மாவட்ட அளவிலான ஆய்வுக்குழு கூட்டத்திலும் ஆலோசனை நடத்த வேண்டும் என்று திரு ஜிதன் ராம் மாஞ்சி வலியுறுத்தினார். ஸ்மார்ட் போன், மடிக்கணினி உள்ளிட்டவற்றின் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் இதற்காக பயன்படுத்தப்படும் மின்னணு உதிரி பாகங்கள் மீதான சுங்கவரி ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. உள்நாட்டு மின்னணு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் மின்னணு உற்பத்தி துறை பயனடையும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தொலைக்காட்சி பெட்டிகள், மடிக்கணினிகள் உள்ளிட்ட மின்னணு பொருட்கள் உற்பத்தி செய்வதற்கான இறக்குமதி செலவு கணிசமாக குறையும் என்றும் உள்நாட்டு உற்பத்தி ஊக்குவிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாரத் நெட் திட்டத்தின் கீழ் இணைய வசதி உருவாக்கும் திட்டத்திற்கு பெருமைமிகு குளோபல் பரிசு கிடைத்துள்ளதற்கு மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தொலைத்தொடர்புத்துறைக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் வகையில் சர்வதேச தொலைத்தொடர்பு சங்கம் இந்த விருதை வழங்குகிறது. பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான தொலைநோக்கு திட்டத்திற்கும் உள்ளார்ந்த டிஜிட்டல் இந்தியா முயற்சிகளுக்கும் உலகளாவிய அங்கீகாரம் கிடைத்துள்ளது நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மின்னணு பொது கட்டமைப்புக்கு முன்னோடியாக இந்தியா வளர்ந்து வருவதாக கூறிய அவர், மக்கள் சார்ந்த மின்னணு தேவைகளை பூர்த்தி செய்வதிலும் இந்தியா மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக தெரிவித்தார். கிராமப்புற மக்களுக்கு இணையதள வசதி உறுதி செய்யப்பட்டுள்ளதால் அரசின் சேவைகள் தடையின்றி கிடைக்க வழி ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கிராமப்புறங்களில் சுகாதாரம், கல்வி, வேளாண்மை, மின்னணு வங்கி, மின் ஆளுமை, திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் வளர்ச்சியை எட்டுவதற்கு பாரத் நெட் இணையதள சேவை துணை புரிவதாக அவர்

தெரிவித்தார். விவசாயிகள் நவீன வேளாண் சேவைகளை பெறுவதற்கும், மாணவர்கள் இணைய வழியில் கற்பதற்கும், கிராமப்புற மக்கள் இணைய வழி மருத்துவ சேவை பெறுவதற்கும் இது வழிவகுப்பதாக அவர் கூறினார். கிராமப்புறங்களில் உள்ள தொழில் முனைவோர் நகர்ப்புறங்களில் உள்ள பெரிய சந்தைகளை இணையதளம் வாயிலாக அணுகுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். உலக அளவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மையமாக இந்தியாவை மாற்ற உறுதி பூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற உச்சி மாநாட்டில் உரையாற்றிய மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ் கிருஷ்ணன், உற்பத்தியை அதிகரிக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு சூழலுக்கு ஏற்ப இந்தியாவை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர், பல்வேறு துறைகளில் திறனை மேம்படுத்த இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய தலைமை பொருளாதார ஆலோசகர் டாக்டர் அனந்த நாகேஸ்வரன், உலகின் 50% திறன் மையங்கள் இந்தியாவில் செயல்பட்டு வருவதாக கூறினார். மத்திய அரசின் திட்டங்கள் மற்றும் மக்களின் ஆற்றல் மூலம் இந்த சாதனை எட்டப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வேளாண் இயந்திரமயமாக்கல் திட்டத்தின் கீழ் 22 லட்சம் வேளாண் கருவிகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2014 தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் 9,404 கோடி ரூபாய் மதிப்பிலான வேளாண் இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. வேளாண் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் அறுவடை இயந்திரங்கள், வேளாண் கருவிகள் விவசாயிகளுக்கு நேரடியாக வழங்கப்பட்டு வருகிறது. இதன் கீழ் வடகிழக்கு மாநிலங்களுக்கு சிறப்பு திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 52,000 கோடி ரூபாய் நிதி உதவியுடன் ட்ரோன்களை பயன்படுத்தி விவசாயத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. நாட்டின் 6வது 100% எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக உத்தராகண்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் அம்மாநிலம் முழு எழுத்தறிவு பெற்றதாக ஆளுநர் திரு குர்மித் சிங் அறிவித்துள்ளார். மிசோரம், கோவா, திரிபுரா, ஹிமாச்சல பிரதேசம், சிக்கிம் மாநிலங்களுக்கு பிறகு 6வது 100% எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக உத்தராகண்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது வரலாற்று சாதனை என்று அம்மாநில முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி கூறியுள்ளார். அரசின் திட்டங்கள் மற்றும் மக்களின் பங்களிப்புடன் இந்த சாதனை எட்டப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளத்தில் கடந்த மாதம் தொடங்கிய தென்மேற்கு பருவமழை காரணமாக மகாராஷ்டிராவில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இந்த பருவமழை தற்போது ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், வட அரபிக்கடல் பகுதிகளுக்கு சென்றடைந்துள்ளது. தில்லி, உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தில்லியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் மீட்புப் பணியில் பொதுப்பணித்துறையும் மாநகராட்சியும் ஈடுபட்டுள்ளன. பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டு அறைக்கு சென்ற தில்லி பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு பர்வேஷ் ஷாஹிப் சிங் மீட்புப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தில்லி மாநகராட்சியில் தேங்கியிருக்கும் மழை வெள்ளத்தை அகற்ற நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மின்டோ பாலம் உள்ளிட்ட பல்வேறு சாலைகளில் போக்குவரத்து தடையின்றி செயல்பட்டு வருவதாக திரு பர்வேஷ் ஷாஹிப் சிங் கூறினார். இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவந்த் இங்கிலாந்தின் சம்மர் யார்ட்லே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-5 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் ஜூடித் மிராண்டா, ஆஸ்திரேலியாவின் நவோமி இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 4வது 20-20 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. பிரிஸ்டலில் இப்போட்டி 10:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உற்பத்தி தொழில்களுக்கான வலுவான கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் எல்லை மாவட்டங்களின் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சிறு குறு நிறுவனங்களின் கடன் விண்ணப்பங்கள் மீது வங்கிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சி உத்தரவிட்டுள்ளார். கிராமப்புறங்களில் இணைய வசதி உருவாக்கும் பாரத் நெட் திட்டத்திற்கு பெருமை மிகு குளோபல் பரிசு கிடைத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: அக்கா காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்டுறியா?
1: எதுக்குப்பா, படிக்க போறியா?
0: இல்லக்கா, நான் நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணலான் இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்கா காலையில இருந்து வாக்கிங் போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
1: என்ன சார், ஃபிட்டாக ட்ரை பண்றீங்களா? யார் சொன்னாங்க?
0: ஆமாக்கா, ரேடியோல கேட்டேன், நிறைய ஆரோக்கியம் பத்தி பேசினாங்க, உடல்நலம் பத்தி பேசினாங்க, அதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாயிரலான்னு ஒரு முடிவுல இருக்கேன்க்கா.
2: ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு
3: இருக்கீங்க. எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
1: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு, அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
0: சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே.
3: கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாம நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
1: நானும் நீயும் சேர்ந்துதான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
0: ஓகே.
4: புதுநலனில் அக்கறையுடன், ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.
5: இனி தொடரும் நிகழ்ச்சியாக FIFA உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம், டெல்லி அஞ்சல்.

பாட்டு இதுகிட்ட நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கக்கூடிய பாடல் நான் சிகப்பு மனிதன் திரைப்படத்திற்காக வந்தனா ஸ்ரீனிவாசன் மற்றும் அல்ருபியனோட குரல்களில்

நேரம் இரவு 7:43 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தோடு இணைந்திருக்கிறீங்க. தொடர்ந்து ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் ஆடுகளம் திரைப்படத்திற்காக வேல்முருகன் குரலில் வருகிறது பாடல்.

பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒழிக்க இருக்கக்கூடிய அடுத்த பாடல் த்ரிசா இல்லேனா நயன்தாரா திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ், சைந்தவி மற்றும் கல்யாணி பிரதீப்போட குரல்களில்

நேரம் இரவு 7:53 ஆகுது. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் ஒளிபரப்புகளை மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் தொடர்ந்து கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. பாட்டு இதுகிட்டு நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் ஆனந்த தாண்டவம் திரைப்படத்திற்காக நித்யஸ்ரீ, சுபா முட்கள் மற்றும் வினிதா பாடியது.

இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்த பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது விக்னேஷ் அர்ஜுனன். இனி தொடர்ந்து நாம் கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் இந்திய வம்சாவளியினரிடையே இன்று உரையாற்றிய அவர் இதற்காக ஆற்றலுடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமது உரையை வணக்கம் மெல்போர்ன் என்று கூறி பிரதமர் தொடங்கினார். சிட்னி மற்றும் மெல்போர்ன் நகரங்களில் இந்திய வம்சாவளியினரிடம் உரையாற்றியது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறினார். ஆஸ்திரேலியாவுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் தாம் மேற்கொண்ட 3வது அரசுமுறை பயணம் இது என்று கூறிய அவர் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதை இது எடுத்துக்காட்டு

வருவதாக உள்ளது என்று தெரிவித்தார். உலகிலேயே மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் உள்ள அகமதாபாத்தும் வரலாற்று சிறப்புமிக்க கிரிக்கெட் மைதானம் உள்ள மெல்போர்னும் கிரிக்கெட் மூலம் இணைக்கப்பட்டுள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ், இருநாட்டு மக்களின் ஆற்றல் மூலம் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக தெரிவித்தார். புத்தாக்க தொழில்துறையில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக உலக முதலீட்டு ஆய்வறிக்கை தெரிவிப்பதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மென்பொருள், ஆராய்ச்சி மேம்பாடு, புத்தாக்கம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலீடுகள் அதிகரித்து வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் இளம் புதுமை கண்டுபிடிப்பாளர்கள், தொழில் முனைவோர் உள்ளிட்டோரின் ஆற்றல் மூலம் இந்தியா உலகிலேயே மிக அதிகமாக வளர்ச்சியடையும் சக்தியாக உருவெடுத்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நிலையான வளர்ச்சி, டிஜிட்டல் பண பரிவர்த்தனை, புத்தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதற்கு அனைத்து உதவிகளையும் வழங்கி வருவதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்காட் தொழில் பூங்காவில் மின்கல ஆற்றல் சேமிப்பு அமைப்புகளுக்கான உற்பத்தி ஆலை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று சென்னையில் கையெழுத்தானது. 15,037 கோடி ரூபாய் முதலீட்டில் தொடங்கப்படும் இந்த ஆலையின் மூலமாக 2,670 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். கோவையில் சிறுபான்மையின மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், இந்த திட்டங்களுக்கு போதிய நிதி உதவியை அரசு விடுவித்து வருவதாக கூறினார். அரசு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெண்கள் சுயதொழில் தொடங்குவதற்கு தேவையான நலத்திட்ட உதவிகள் இன்று வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். சுயதொழில் தொடங்க தேவையான உபகரணங்களை அரசு வழங்கும் என்றும் திரு சம்பத்குமார் கூறினார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் நடப்பாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் மட்டுமின்றி மண்வள மேம்பாடு மற்றும் வேளாண் சாகுபடிக்கான உதவி திட்டங்களும் இதில் இடம்பெறும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் 131 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்திக்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். எல்னினோ வெப்ப அலை தாக்கத்தால் குறுவை மற்றும் மானாவரி பயிர்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள சிக்கல்கள் மற்றும் காலதாமதத்தை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், நெல் கொள்முதல் பணிகளை அரசு துரிதமாக மேற்கொண்டு வருவதாகவும் கூறினார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் முயற்சியை தடுத்து நிறுத்த தமிழக அரசு சட்டரீதியான நடவடிக்கை எடுக்கும் என்றும் திரு வினோத் தெரிவித்தார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் தமிழகத்திற்கு தண்ணீர் தர முடியாது என்று கூறுவதையும், காவிரி மேலாண்மை ஆணையம் தண்ணீர் தர உத்தரவிடவில்லை என்று கூறுவதையும் ஏற்க முடியாது என்று கூறியுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி கர்நாடக அரசு தமிழகத்திற்கு உரிய காவிரி நீரை தர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக மக்களின் வாழ்வை பாதிக்கும் வகையில் கர்நாடகா மேற்கொள்ளும் எந்தவொரு நடவடிக்கையையும் மாநில அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது என்றும், காவிரி நதிநீர் தீர்ப்பாயம் மற்றும் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தமிழகத்திற்கான தண்ணீரை பெறுவதற்கு முனைப்பான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். கோவை அரசு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் எலி தொல்லையை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மருத்துவமனையில் எலிகள் அதிக அளவில் இருப்பதால் சுகாதார சீர்கேடுகள் ஏற்படுவதாகவும், இதனால் ஏழை எளிய மக்களின் உடல்நலன் அதிக பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் கூறியுள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவந்த் இங்கிலாந்தின் சம்மர் ஏர்லி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-5 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் மிராண்டா ஆஸ்திரேலியாவின் நவோமி இணையை வென்றது. ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வலம் வர காத்திருக்கிறது குட்டி குட்டி பட்டாம்பூச்சிகள். பங்கேற்று கதைகள் சொல்லலாம், மனதிற்கு பிடித்த பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம், இல்லை கவிதைகள் சொல்லலாம், திருக்குறள் சொல்லலாம், தங்களுடைய அதாவது அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பிடிக்குமோ அவங்க அதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லலாம். இங்கே வானொலியில் நேர்கள் கேட்க காத்துட்ருக்காங்க. நான் காத்திருக்கிறேன் டயனா. குட்டி செல்லங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றிட அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 அறிமுக பட்டாம்பூச்சிகளும், 25 30 171 மற்ற அனைத்து பட்டாம்பூச்சிகளும் இணைந்து தங்களது திறமைகளை வெளிப்படுத்தலாம்.

0: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-425-0111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.
3: இசை ஜாலமாய் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நீங்கள் கேட்டிருக்கீங்க குட்டி குட்டி பட்டாம் பூச்சிகள். நம்ம வீட்டு செல்ல குட்டிஸ்லாம் பங்கேற்கும் நிகழ்ச்சியாக பட்டாம் பூச்சிகள். பேச காத்திருக்கும் முதல் பட்டாம் பூச்சி வருக. வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம் சொல்வது உங்க பேர் சொல்லுங்க.
4: தேவசேனா.
3: பேசுறீங்களா தேவசேனா? என்ன படிக்கிறீங்க?
4: பார
3: அம்மா வந்து கொஞ்ச நேரம் சிரிச்சிருச்சா? தேவசேனா எப்படி சிரிப்பாங்க? என்ன பாட்டு வேணும் தேவசேனாக்கு? காட்டுமல்லி. விடுதலை படத்துல இருந்தா? பாட்டு கேக்கலாமா தேவசேனா? சரி பாட்டு கேட்டுலாம். நன்றிமா, நன்றி. அந்த குட்டி பட்டாம்பூச்சி தேவசேனாக்காக பாடல் இசைக்கிறது காற்றொலைகளில் விடுதலை திரைப்படத்துல இருந்து.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

0: சுவாமி.
1: செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை பொருள். செவ்வகத்தில் சிறந்தது செவியால் கேட்டறியும் கேள்வி செல்வம். அது பிற வழிகளில் வரும் செல்வங்களை விட தலை சிறந்தது.
0: அழகா சொல்லிட்டீங்களே, அப்படியே வந்து பொருளோட சொல்லிட்டீங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. என்ன பாட்டு வேணும் நிகழ்ச்சியில?
1: பருத்தி வீரன் படத்துல இருந்து
0: பாடியும் காமிச்சிட்டீங்க, ரொம்ப அழகு. நன்றிமா இணைப்பில் வந்தமைக்கு. அவர்களுக்காகவும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மத்துணை நீர்களுக்காகவும் பருத்தி வீரன் திரைப்படத்திலிருந்து பாடல் இசைக்கிறது காற்றலைகளில்.
2: ஏலே

0: நேரம் 8:21 பட்டாம் பூச்சிகள் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பேச காத்திருக்கும் அடுத்த பட்டாம் பூச்சி வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்வது என்ன? பட்டாம் பூச்சியோட பேர் சொல்லுங்களேன். பாண்டி. என்ன படிக்கிறீங்க இந்த பட்டாம் பூச்சி?
1: 9th ஸ்டாண்டர்ட்
0: படிக்கிறீங்க. சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? திருக்குறள். திருக்குறள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த குட்டி குட்டி பட்டாம்பூச்சிகள் பங்கேற்ற பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி சிறு புன்னகையுடன் விடைபெறுகிறேன் டயனா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. நேரம் 8:30. இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் உழவர்

இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் தமிழகத்திற்கு ஏற்ற கொய்மலர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி பழ அறிவியல் துறை இணை பேராசிரியர் கே சதீஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். வணக்கம் வேளாண் பெருமக்களே. தமிழகத்துக்கேற்ற கொய்மலர் சாகுபடி, கொய்மலர்களானது மனித வாழ்வில் இன்று ஓர் இன்றியமையாத பங்கை பெறுகின்றது. இந்த கொய்மலர்கள் வந்து அனைத்து நாடுகளிலும் அவரவர்

பழக்க வழக்கத்திற்கு ஏற்ப மத சடங்குகள், திருமணங்கள், சமூக விழாக்கள், ஆலயங்கள் போன்ற பல்வேறு வகையான மலர்களை வந்து பயன்படுத்துகின்றனர். மனித உணர்ச்சிகளான பாசம், அன்பு, நட்பு, காதல் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் இந்த கொய்மலர்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றனர். உலக மலர் சந்தையில் மலர்களின் தேவை ஆண்டுதோறும் 15 விழுக்காடு வரை அதிகரித்து வருகின்றன. அதே போன்று இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிக அளவு வந்து உதிரி பூக்கள் தான் உற்பத்தியிலேயே பெரும்பங்கு வைத்து வருகிறது. ஆனால் இப்பொழுது கொய்மலர்கள் சாகுபடி வந்து தமிழருக்கேற்ற சாதகமாக மண் மற்றும் தட்பவெப்பநிலை உணர்த்த இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வந்து பார்த்திங்கன்னா கொய்மலர்கள் சாகுபடி வந்து ஊக்குவிக்கும் வகையில் பல கொய்மலர் செயல் திட்டங்கள் உருவாக்கி வருகின்றன. பல ஆண்டுகள் தொட்டே இந்த கொய்மலர் சாகுபடியில் புதிய தொழில்நுட்பங்கள் மூலமாக ஒரு வணிக புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி கொய்மலர் சாகுபடி வந்து முன்னேற்றம் அடைந்து பல வெளிநாடுகளுக்கு திசு வளர்ச்சி முறையிலும் உருவாக்கப்பட்டு உயர் ரக மலர் நாற்றுகளையும் வீரிய ஊட்டு ரகங்களையும் பயன்படுத்தி மலர்களின் உற்பத்தியும் தரத்தையும் பல மடங்கு அதிகரித்துள்ளன. மேலும் இந்த தட்பவெப்ப நிலைகள் கட்டுப்படுத்தப்பட்டு பசுமை குழில்களில், அதாவது மலர் வளர்ப்பு, நவீன சாகுபடி முறைகள் மற்றும் அறுவடை பின்சார் வகையான தொழில்நுட்பங்களை இந்த விவசாயிகளுக்கு கடைபிடித்து இந்த கொய்மலர் சாகுபடியை ஒரு புதிய நோக்கத்தையும் மறுமலர்ச்சியும் உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அடுத்ததாக இந்த கொய்மலர் சாகுபடியில் ரொம்ப முக்கியமான பயிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்னேஷன். இதனோட முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா உலக லெவலில் இந்த கொய்மலர் உற்பத்தி வந்து கார்னேஷன் மலர்கள் வந்து முதன்மை வகிக்குதுங்க. அது இதனோட பொட்டானிக்கல் நேம் சொல்லக்கூடிய தாவரியல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா டையாந்தஸ் கேரியோஃபில்லஸ். இம்மலர்கள் வந்து குளிர் பிரதேசங்களான கண்ணாடி மாளிகளையும் வெப்பமண்டல நாடுகளிலும் திறந்த வெளிகளிலும் மற்றும் நெகிழி கூடாரங்களிலும் வந்து இந்த கொய்மலர் வந்து வளர்க்கப்படுகின்றன. பொதுவாக வந்து கொலம்பியா, கென்யா, ஸ்பெயின், இஸ்ரேல், இத்தாலி, துருக்கி மற்றும் பிரான்ஸ் நாடுகளில் வந்து இது அதிகமாக பயிரிடப்படுகிறது. அதேமாதிரி ஹாலந்து நாடு பார்த்திங்கன்னா இந்த கார்னேஷன் சாகுபடி வந்து நடவு செடிகளை வந்து அதிக அளவில் வந்து விநியோகம் செய்து பல நாடுகளை வந்து முன்னிலை வைக்கிறதுக்கு ஏதுவாக இருக்குது இந்த நாடு. உலகிலேயே வந்து ஜெர்மனி நாடு தான் வந்து அதிக அளவில் கார்னேஷன் மலர்கள் வந்து இறக்குமதி செய்யுதுங்க. இதனோட முக்கியத்துவம்னு பார்க்கும்போது இந்த கிரேக்க வீரர்கள் இருக்காங்கல்ல, தங்களுடைய தலைப்பாகத்தில் வந்து அலங்கரிக்கிறதுக்கு இந்த கார்னேஷன் மலர்களை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி இந்த கார்னேஷன் மலர்கள் வந்து 13ஆம் நூற்றாண்டில் வந்து இவை வந்து ஐரோப்பிய நாடுகளில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த கார்னேஷன். 16ஆம் நூற்றாண்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்பயிர் வந்து அதிக அளவில் வந்து கொய்மலராக வளர்க்கப்படுகின்றன. இப்போ வந்து இதனோட வகைகளை பார்ப்போம். கார்னேஷன் வந்து சார்ந்துள்ள, அதாவது டையாந்தஸ் பேரினத்தில் வந்து மொத்தம் 250 சிற்றினங்கள் இருக்குது. பொதுவாக வந்து இந்த டையாந்தஸ் கேரியோஃபில்லஸ்ன்ற ஒரு ரகமும் டையாந்தஸ் பார்பேட்டஸ் மற்றும் டையாந்தஸ் சைனன்சிஸ் இந்த சிற்றினங்கள் வந்து பெருமளவில் வந்து சாகுபடிக்கு ஏற்றதாக இருக்குதுங்க. அதில் அந்த சாகுபடியில் வந்து 4 முக்கியமான வகைகள் உள்ளன. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சவுப்பாடு அல்லது மார்கரேட் வகை, ரெண்டாவது வந்து பார்டர் மற்றும் பிக்கோட்டி வகை. முதல்ல வந்து சவுப்பாட் அல்லது மார்கரேட் வகையை பார்க்கலாம். இது வந்து விதைகள் மூலமாக இனப்பெருக்கம் செய்யும் வகை. இந்த செடி வந்து ஓராண்டு பயிராகும். மலர்கள் வந்து ஒற்றை மற்றும் அடுக்கு ரகங்களை கொண்டது. இது வந்து கிராம்பு வாசனை கூடியதாக இருக்கும் இந்த வகையை சேர்ந்தது. இந்த பூக்கள் வந்து பெரிதாகவும் மடிப்பிடி இதழ்களுடனும் வந்து காணப்படும் இந்த வகை. இவை வந்து வருடத்துக்கு பெரும்பாலான மாதங்களில் வந்து பூக்கும் தன்மை வந்து இருப்பதால் விவசாயிகள் வந்து அதிக அளவில் பயன்படுத்துகிறார்கள். அதே மாதிரி என்னென்ன வகைகள்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜெயண்ட் சவுப்பாட், ஸ்மால் சவுப்பாட், மார்கரெட் போன்ற வகைகள் வந்து இது ரொம்ப முக்கியமான ரகங்களாகும். இரண்டாவதாக பார்க்கும்போது பார்டர் மற்றும் பிக்கோட்டி வகை. இதில் வந்து பார்டர் வகை வந்து தனி நிறம் மற்றும் பல்வேறு வண்ண வகைகள் வந்து இதில் காணப்படும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கலர்கள்னு பார்த்திங்கன்னா சிவப்பு, இளஞ்சிவப்பு, மஞ்சள், ரோஸ் மற்றும் ஊதா நிறங்களில் வந்து இந்த வகை வந்து காணப்படுகிறது. மூன்றாவது வகை வந்து மார்மேசன், நெருக்கமான தலைகளுடனும் அகன்ற இலைகளுடனும் காணப்படும். இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா அதிக வாசனை நிரப்பி பயிராகவும் இருக்குது. அதேமாதிரி நாலாவது வகை பார்த்திங்கன்னா வந்து வருடம் முழுவதும் பூக்கும் வகைகள், ஸ்டாண்டர்ட் கார்னேஷன். அடுத்த ரகங்கள்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து வெள்ளை, இளஞ்சிப்பு, ஸ்கார்லெட், கிரிம்சன், மஞ்சள், பர்பிள், ஃபேன்சி. இப்போது வெள்ளைன்னு பார்க்கும்போது ஒயிட் சிம், ஒயிட் பர்பெக்சன். இளஞ்சிவப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிங்க் சிம், குரோலிசன். அதேமாரி ஸ்கார்லெட் கலர்னு பார்க்கும்போது வில்லியம் சிம், ராயஸ்மி.

நாலாவது பசுவந்தி பார்த்தீங்கன்னா கிரிம்சன். இதனோட வகைகள் வந்து ராயல் கிரிம்சன், அப்புறம் அடுத்தது மஞ்சள். மஞ்சள் ரகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோல்டன் ரெயின். அதேமாரி பர்பிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து மார்கரெட். அதுமாரி பேன்சி வகைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அர்த்தர்சிம். அடுத்ததாக வந்து இந்த கார்னேஷனுக்கு மண் மற்றும் வடிகால் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வடிகால் வசதி உள்ள மணல் கலந்த செம்மண் வந்து இந்த கார்னேஷன் பயிருக்கு தேவைப்படும். அதே மாதிரி காராமலைத்தன்மைன்னு பார்க்கும்போது 6 முதல் 7 வரை இருக்க வேண்டுங்க. இதனோட தட்பவெப்பநிலைன்னு பார்க்கும்போது 13 முதல் 16 டிகிரி செல்சியஸ் வரையிலான இரவு வெப்பமும், 23 முதல் 25 டிகிரி செல்சியஸ் வரை வந்து பகல் வெப்பமும் நிலவுனுங்க. அதே மாதிரி இது நிலம் தயாரித்தது எப்படின்னு பார்க்கும்போது நல்லா கட்டிகளை உடைச்சி உழுது மண்ணு கலந்து இயற்கை உரத்தை கலந்து தேவையான அளவிற்கு வந்து மேட்டு பாத்தியை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி பொதுவாக இதனோட இடைவெளிகள் பார்க்கும்போது 20க்கு 30, 20க்கு 20, 40க்கு 45 இடைவெளி வந்து நடைமுறைக்கு இருக்குது. பொதுவாக இது எந்தெந்த இடத்துல வந்து பயிரிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடாரங்களில் வந்து கொடைக்கானல், ஏற்காடு மற்றும் ஊட்டி பகுதிகளில் தான் வந்து அதிக அளவு வந்து இதை சாகுபடி செய்கிறார்கள். 3 வகையாக வந்து இதை நிலம் தயாரிக்கலாம். அதாவது வந்து லோ, மீடியம், ஹைன்னு சொல்லுவாங்க. லோன் பார்த்தீங்கன்னா 1-2 வரைக்கும் லட்சம் தேவைப்படும். அதே மாதிரி மீடியம்னு பார்த்தீங்கன்னா 2-3 வரை லட்சம் தேவைப்படும். அதே மாதிரி லார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 5 மேற்பட்ட லட்சங்கள் வந்து ஒரு பயிருக்கு நிலம் வந்து தயாரிப்பதற்கு ஏதுவாக இருக்குங்க. அதேமாதிரி இப்போ நீர்ப்பாசனம்ன்றது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம் வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது வந்து 2 நாளுக்கு 1 தடவையோ இல்லை 3 நாளுக்கு 1 தடவையோ வந்து தண்ணீர் பாய்ச்சலாம். அடுத்ததாக வந்து உரமிடுதல் பற்றி பார்ப்போம். இது ஒரு சதுர மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 40-20-10, அதாவது 40 கிராம் தலை சத்து, 20 கிராம் மணி சத்து, 10 கிராம் சாம்பல் சத்து வந்து இது இந்த கொய்மலருக்கு வந்து இட வேண்டும். மேலுரம் அடியுரம் அப்படின்றது பிரித்து தான் நம்ம கொடுக்கணும். ஒரே மாதிரி எல்லா டோஸையும் ஒரே நேரத்தில் கொடுக்கக்கூடாது. இப்போ அடி உரம் கொடுக்குறோன்னா 45 நாளுக்கு இடைவெளி விட்டு மேலுரமாக கொடுக்கணும். இலைவெளி உரம் அளிக்கலாம், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபெர்டிகேஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த ஃபெர்டிகேஷனுக்கு என்னென்ன உரங்கள் விடணும் அப்படின்னா வந்தால் 2:1:1 என்ற விகிதத்தில் வந்து யூரியா, அமோனியம் ஹைட்ரைட், ஆர்த்தோபாஸ்பேட், அதுமாதிரி பொட்டாசியம், அப்புறம் ஆல்-19 அப்படின்ற அதேமாதிரி எஸ்ஓபி, எம்ஓபி, அதாவது மியூரேட் ஆஃப் பொட்டாஸ், சல்ஃபேட் ஆஃப் பொட்டாஸ் போன்ற உரங்களை வந்து இலைவெளி உரம் வந்து அளிக்கலாம். அதேமாதிரி இதுக்கு பின்சை நேர்த்தின்னு பார்க்கும்போது வந்து நுனி முட்டை கிள்ளுதல், 1 முறை கிள்ளுதல், 2 முறை நுனி கிள்ளுதல், 1 முறை நுனி கிள்ளுதலும் தொடர்ந்து பல நுனி கிள்ளுதலும், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மலர் மொட்டுகளை கிள்ளுதல், அடுத்தது வந்து செடிகளை கட்டிவிடுதல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நுனி மொட்டு கிள்ளுதல் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அந்த கண்ணூர் இருக்கக்கூடிய அதிகப்படியான மொட்டுகளை வந்து எடுத்து விட வேணும். இது எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40-60 நாட்கள் வரை உள்ள செடிகளை வந்து கிள்ளி எடுக்கணும். இது எங்கே பின்பற்றார்கள் அப்படின்னா ஐரோப்பா நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அளவில் வந்து இந்த தொழில்நுட்பத்தை வந்து கையாள்றாங்க. 2 முறை 3 முறையும் இருக்குது. அதனால் இது 1 முறை மட்டும் கிள்ளி எடுத்துட்டோம்னா அதில் உள்ள சத்துக்கள் வந்து அதிகமாக சென்று பூக்களை வந்து அதிக தரமுள்ளதாகவும் வளரும். 2வது வந்து 2 முறை நுனி கள்ளுதலும் அதே மாதிரி தான், அதாவது 1 முறை பதிலாக 2 முறை வந்து கிள்ளி எடுப்பதன் மூலம் அந்த பூக்கள் வந்து அதிக தரமும் நல்ல கலராகவும் வருங்க. அடுத்தா பயிர் பாதுகாப்புன்னு பார்க்கும்போது வந்து என்னென்ன பூச்சிகள் தாக்குன்றதை பார்த்துக்கலாம். முதல்ல வந்து சிவப்பு சிலந்தி பூச்சி, அஸ்வினி பூச்சி, அடுத்து நோயின்னு பார்க்கும்போது வேறு அழுகல், தண்டு அழுகலுங்க. முதல்ல வந்து நம்ம பூச்சியை பற்றி பார்ப்போம். சிவப்பு சிலந்தி பூச்சி, இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அசாடிரெக்டின்னு சொல்லக்கூடியது 50,000 ppm, அதாவது 2 ml 1 லிட்டர் தண்ணீரில் வந்து கரைச்சி இதை வந்து தெளிக்க வேண்டும் அந்த பயிரின் மேல். அதேமாதிரி அஸ்வினியை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இமிடாக்ளோர்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து 2 ml 1 லிட்டருக்கு வந்து செடிகளுக்கு வந்து மண்ணில் சுற்றி ஊற்ற வேண்டும். அப்படி ஊட்டும்போது இந்த அஸ்வினி பூச்சி வந்து கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக வந்து நோய் பார்க்கும்போது வேரழுகல் நோய், இந்த வேரழுகல் நோய் கட்டுப்படுத்துறதுக்கு வந்து பூச்சான வந்து தாக்கப்பட்ட செடிகள் வந்து இலைகள் மஞ்சளாகவும் வளர்ச்சி குன்றியும் காணப்படும். அதே மாதிரி இந்த முற்றிய நிலையை வந்து முழு செடியும் வந்து வாடிடுங்க. இதனை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து கேப்டபால் என்ற மருந்தை வந்து 0.2% வந்து செடிகளை சுற்றி மண்ணில் விட்டு கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக இலைப்புள்ளி நோய், இந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெசில்லஸ் சப்ஸ்டில்லிஸ் அப்படின்ற ஒரு பூஞ்சாணத்தை வந்து 0.5% வந்து இது ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த இலைப்புள்ளி நோயிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அறுவடை மற்றும் மகசூல், இந்த ஸ்ப்ரே வகை கார்னேஷன் செடி வந்து
30 சென்டிமீட்டர் அளவுக்கு வெட்டி எடுத்துட்டு அதை வந்து முட்டுகளை வந்து

0: மிரியாத அளவுக்கு வந்து வெட்டி எடுத்து அதை வந்து அறுவடை செய்யலாம். அதே மாதிரி இப்போ அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள்னு பார்க்கும்போது அந்த மலர்கள் காம்பு நீளமாகவும் அந்த விட்டம் வந்து அதிக அளவுக்கு வாடாமலும் இருக்கணும். அதே மாதிரி என்னென்ன வகைகள் வந்து இப்படி அறுவடை செய்யறதுல பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேன்சி, ஸ்டாண்டர்ட், ஸ்ப்ரே டைப் வந்து இருக்குது. இந்த மூணு டைப்பு, இந்த மூணு டைப்புக்கு மூணு கிரேடும் இருக்குதுங்க. அதே மாதிரி வந்து இப்போ நிகர வருமானம்னு பார்த்தீங்கன்னா வந்து சாகுபடி செலவுக்கும் பார்த்தீங்கன்னா 25,000 முதல் 1,00,000 வரைக்கும் வரும். இதில் வந்து 3,00,000 வரை வருமானம் நம்ம ஈட்டலாம். இதன் மூலம் வந்து சாகுபடி செலவு போக வந்து நமக்கு வந்து 1,50,000 வந்து நமக்கு வருமானமாக கிடைக்கும். அடுத்ததாக வந்து வணிக ரோஜா. இந்த வணிக ரோஜான்றது பார்த்தீங்கன்னா நீண்ட மலர் காம்புகளுடன் அதிக அடுக்கு இதழ்களுடனும் எளிதில் வாடிவிடாத தன்மையுடனும் பல்வேறு வண்ணத்திலும் வளர்ச்சிக்காக இருக்கும் என்பது இந்த வணிக ரோஜாவை பொறுத்தவரை. அதே மாதிரி இத்தகைய சேப்புத்தன்மை வந்து வணிக மலர் ரோஜாவுக்கு வந்து பெருமளவில் ஏற்றுமதி ஏற்றதாகவும் அந்நிய செலாவணியை அள்ளித்தருகின்றன இந்த சேவப்பு மலர் ரோஜா. பொதுவாக இந்தியாவில் வந்து ஜாஸ்மின் மலர்களுக்கு அடுத்தபடியாக ரோஜா மலர்கள் வந்து அதிக அளவில் நிலப்பரப்பில் சாகுபடி செய்கின்றனர். இந்தியாவில் மலர் ஏற்றுமதி முதலிடம் வகிக்கும் ரோஜாவானது மேலை நாடுகளிலும் அதாவது கிறிஸ்மஸ், ஈஸ்டர் ஆகிய பண்டிகைகளுக்கு பெருமளவில் சாகுபடி செய்கின்றனர். அதே போன்று இவை வந்து மனித உணர்வுகளை வெளிப்படுத்தும் அடையாளமாக திகழ்கின்றன. இந்த வணிக மலர் வந்து பெங்களூர், பம்பாய், ஹைதராபாத், டெல்லி, கல்கத்தா, மலைப்பிரதேசங்கள் மற்றும் கண்ணாடி மாலையிலும் தற்போது வளர்க்கப்பட்டு வருகின்றன. இந்த ரோஜா மலர்கள் வந்து தமிழகத்தின் சமூக வாழ்வோடும் இறை வழிபாட்டிற்கும் மிகவும் தொடர்புடையதாக இருக்கிறது. ரோஜாவின் ரகங்களை பற்றி பார்ப்போம். ஹைபிரிட் டீ மற்றும் ஃப்ளோரிஃபண்டா, இந்த ரெண்டு வகைகள் தான் வந்து இந்த ரோஜா ரகங்களில் வந்து ரொம்ப முக்கியமான ரகம் மற்றும் பெருமளவு ஏற்றுமதிக்கு பயன்பாட்டில் உள்ள ரகங்கள். முதல்ல பார்க்கும்போது இந்த ஹைபிரிட் டீ வகை, இது வந்து ஆகாஷா சுகந்தி, அனுராக், அப்சரா, அர்ஜுன், அருணா, ஆசிர்வாடு, டெல்சி ஆர்பஞ்சர், பீம், சாருகந்தா, சந்திரலேகா, சித்வான், டாக்பால், டெல்லி ஏர்கிராஃப்ட், டெல்லி பாஸ்போர்ட், டெல்லி கிரைசன் போன்ற வகைகள் வந்து நிறையா சாகுபடிக்கு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இரண்டாவது வகைன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிபண்டா வகை. அதனோட வகைகள்னு பார்க்கும்போது ஆரஞ்சு கப், பஹரான், ஃபர்வானா, பிரேமா, ராகினி, ராஜ்பாலா, ரோஸ் சம்பத், சடபகார், சந்திராபீலா, சரோடஜா, சப்னம் ஷேலா, பார்கமி ஆகிய ரகங்கள் வந்து இந்த வகையில் வந்து ரகங்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இதனோட காலநிலைன்னு பார்க்கும்போது தரைமட்டத்திலிருந்து 1500 மீட்டருக்கும் உயரமாக இடத்தில் வந்து வளர்க்கக்கூடியது. இவற்றின் வளர்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா 22 செல்சியஸ் பகல் வெப்பநிலையும் 16 செல்சியஸ் இரவு வெப்பநிலையும் மிகவும் உகந்தது. அதிக ஈரப்பதமும் அதிக வறட்சியும் நிலவும் பகுதியில் இதன் சாகுபடி வந்து ஏற்றதாக இருக்காது. அடுத்ததாக நிலம் தயாரிப்பு மற்றும் நடவு செய்தலை பற்றி பார்ப்போம். நிலத்தை புழுதிபட உழுது நன்கு பயன்படுத்த வேண்டும். 30 கன சென்டிமீட்டர் ஆழம் உள்ள குழிகளை வரிசைக்கு வரிசை 75 சென்டிமீட்டரும் செடிக்கு செடி 75 சென்டிமீட்டரும் இருக்குமாறு பருவமழை ஆரம்பிக்கும் முன்னரே தயாரிக்க வேண்டும். பின்னர் மேல் மண்ணுடன் 10 கிலோ தொழு உரத்தையும் கலந்து குழிகளை நிரப்ப வேண்டும். ஜூலை முதல் ஆகஸ்ட் மாதங்களில் முட்டு கட்டிய செடிகளை நடவு செய்து காற்றில் ஆடாதவாறு குச்சி கொடுத்து கட்டிவிட வேண்டும். இந்த இடைவெளியில் நடவு செய்தால் ஹெக்டருக்கு 17,777 முட்டு கட்டிய செடிகள் நமக்கு கிடைக்கும். அடுத்தது நீர்ப்பாசனம் பார்க்கும்போது நீர்ப்பாசன இடைவெளி வந்து ஒழுங்குபடுத்த வேண்டும். கோடை காலங்களில் வாரம் ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும். அடுத்ததாக உரமிடுதல். வணிக மலர் ரோஜாவிற்கு ஊட்டச்சத்து கலவை என்ற கலப்புரை செடிக்கு செடி 100 கிராம் என்ற அளவில் கொடுக்க வேண்டும். இந்த கலப்பு உரத்தன்மை அட்டவணை வந்து பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு 5 பங்கு, போன்மீல் 5 பங்கு, அமோபாஸ் 2 பங்கு, அமோனியம் சல்ஃபேட் 1 பங்கு, சூப்பர் பாஸ்பேட் 2 பங்கு, பொட்டாசியம் சல்ஃபேட் 1 பங்கு ஆகியவற்றை கலந்து இந்த செடிக்கு இட வேண்டும். நிகர வருமானம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹெக்டருக்கு 3.5 லட்சம் வரை செலவாகும். ஹெக்டருக்கு சரியாக 5.5 லட்சம் வரை வருமானம் பெறலாம். ஆகவே சாகுபடி செலவுகள் தவிர்த்து ஹெக்டருக்கு 2 லட்சம் வரை நிகர வருமானம் பெறலாம். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை தமிழகத்திற்கு ஏற்ற கொய் மலர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி பழ அறிவியல் துறை இணை பேராசிரியர் கே. சதீஷ் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 9:15.

இந்த முன்னிரவு நேரத்தில் இரவு உணவெல்லாம் முடிச்சு நம்ம விருப்ப பாடல் எப்போ மதுரை பண்பலையில் வளம் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய நேயர்களுக்கான இந்த நிகழ்ச்சி தான் காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதியில் நீங்கள் விரும்பி கேட்ட விருப்ப பாடலை காற்றில் வளம் வர தருவதற்காக காத்திருக்கக்கூடிய நான் விக்னேஷ் அர்ஜுனன். பண்பலையை ரசித்து கேட்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் தாங்கள் விரும்பி கேட்கவிருக்கக்கூடிய திரைப்பாடல்களை இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் எழுதி அனுப்பலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடிதமிழர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், சின்ன சுக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு. மீண்டும் முகவரி: நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடிதமிழர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், சின்ன சுக்கிக்குளம், மதுரை 2. இன்றைய நிகழ்ச்சியில் பல விருப்ப பாடல்கள் வளம்பெற காத்திருக்கிறது நேயர்களே. முதலாவதாக நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வான்மதி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்கிறாங்க. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிக்கிறார்கள் ராமேஸ்வரம் ரபிகா ரணியா அவர்களோட விருப்பத்தில் தான் இந்த பாடல் வளம் பெற காத்திருக்கிறது. இந்த கடிதத்தோட நிறைவில் உச்சரித்த உள்ளத்திற்கு நன்றி என்று எழுதியிருக்கிறார்கள். நன்றி நேயரே, நிலையத்தில் அனைவரும் நலமா என்று ஒரு கேள்வியோட இந்த கடிதத்தை முடிச்சிருக்கிறாங்க. பண்பலையில் அனைவரும் நலம், இதோ நீங்கள் கேட்ட பாடல் உங்களுக்காக.

0: தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றில் விரியும் கடிதமலர்கள். காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நிறைவேறக்கூடிய விருப்ப பாடல் அப்படிங்கிறது கர்நாடக மாநிலம் சின்ன திருப்பதி கிராமத்தில் இருக்கக்கூடிய பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வின், ஆனந்த், மன்வித் ஆகியோரோட ஒரு விருப்ப பாடல் தான். இந்த பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் தென்றலே என்னை தொடு. இதோ கேட்டு ரசியுங்கள் நேயர்களே.

நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றில் விரியும் கடித மலர்கள். இந்த நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறது மதுரை ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதியில் தொடர்ச்சியாக நம்ம வந்து நேயர்களோட விருப்ப பாடல்களை தான் காற்றில் வளம் பெற தந்து கொண்டிருக்கின்றோம். அவர்களது விருப்ப பாடல்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் அப்படிங்கிறது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில் குமரன் அவர்களோட விருப்ப பாடல்தான். இவர் விரும்பி கேட்டிருக்கும் பாடலு இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் அன்புக்கு நான் அடிமை. இதோ இவருக்கான பாடல் காற்றில் வளம் பெற காத்திருக்கிறது.

நேரம் இரவு 9:33. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் ஒளிபரப்புகளை மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் இடைவிடாது கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நேயர்களே. விருப்ப பாடல்கள் வளம்பெறும் நிகழ்ச்சியாக நீங்கள் இணைந்திருப்பது இது காற்றில் விரியும் கடிதமலர்கள். இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பல விருப்ப பாடல்கள் வளம் வந்து முடிச்சிருக்கு. அதற்கடுத்தபடியாக வரக்கூடிய விருப்ப பாடல் அப்படிங்கிறது யாரோடையதுனா, இந்த கடிதம் அழகான ஒரு கையெழுத்தில் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அன்பின் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்திற்கு வணக்கம், நலம் நலம் நாடுவதும் அதே அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவர் கேட்டிருக்கக்கூடிய விருப்ப பாடலை மட்டுமல்லாமல் இந்த விருப்ப பாடலுக்கான முழு தகவல்களையும் எழுதியிருக்கிறாங்க. இந்த பாடலை பாடியவர்கள் கேஜே யேசுதாஸ் சித்ரா, பாடல்களோட வரிகள் கங்கையமரன், இசை இளையராஜா அப்படின்னு முழு தொகுப்பாக கொடுத்துருக்குறாங்க. இந்த நேயர் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய இந்த பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் அம்மன் கோவில் கிழக்காளே அப்படிங்கிற திரைப்படம். அனைத்து நேயர்களுக்காகவும் ஒளிபரப்ப அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன், நன்றி அப்படின்னு அவங்களோட கடிதத்தை முடிச்சிருக்கிறாங்க. குண்டேந்தல் பட்டியைச் சேர்ந்த மா தவமணி அவர்கள்தான். அவர் விரும்பி கேட்ட பாடல் இதோ காற்றில் வளம் வர காத்திருக்கிறது.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் காற்றில் விரியும் கடிதம் என்ற நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க நேயர்களே. தொடர்ந்து பல விருப்ப பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில் வளம் வந்துகிட்டு இருக்குது. நானும் கடிதம் எழுதினேன், என்னோட பாடல் வரலையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். நிச்சயம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் இணைஞ்சிருங்க. உங்களுக்கான விருப்ப பாடல் நாங்கள் ஒளிபரப்ப காத்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மேலும் உங்களோட விருப்ப பாடல்களை எழுதி அனுப்பலாம். அதற்கான முகவரி: நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடிதமிழர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், சின்னச்சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு. அடுத்ததாக வரக்கூடிய விருப்ப பாடல் யாருடையது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குழுவாக சேர்ந்து இந்த மடலை எழுதியிருக்கிறாங்க. அதாவது மதுரை கைத்தறி நகர் குமரன் காலனியைச் சேர்ந்த ஸ்ரீதேவி குமரன், சூர்யா, நாராயணன், வாசுகி, பார்கவி, மணிமாலா, மந்தாகினி, மாலதி, தங்கமாயன், நந்தினி மற்றும் மான்ஷி ஆகியோர் இணைந்து ஒரே ஒரு பாடலை கேட்டிருக்கிறாங்க. பிரியா திரைப்படத்திலிருந்து இதோ டார்லிங் டார்லிங் டார்லிங் அப்படிங்கிற பாடல். குழுவாக கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.

நேரமிரவு 9:45. காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் மதுரை SS காலனி ஜெயபிரகாஷ் நாராயணன் சரஸ்வதி மீனாட்சி பாலாஜி பூமாரி பாலகிருஷ்ணன் மற்றும் சூர்யா அவர்களோட விருப்ப பாடல் தான் மன்னன் திரைப்படத்திலிருந்து.

காற்றில் விழியும் கடிதமலர்கள் பகுதியில் அவரோட விருப்பப்பாடலை கேட்டு எழுதியிருக்கிறாங்க. தேனி காமாட்சிபுரம் ஏ மாடசாமி அவங்க தான். அவர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் அன்புள்ள அத்தான் அப்படிங்கிற பாடல், கைராசி திரைப்படத்திற்காக. இந்த பாடலை பாடியவர் பி சுசீலா, பாடலாசிரியர் கண்ணதாசன் அப்படின்னு இதற்கான தொகுப்பு குறிப்புகளையும் எழுதி அனுப்பியிருக்கிறார். இதோ இந்த நேயருக்கான பாடல் இதோ வளம் வருகிறது.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போடுறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்த காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது விக்னேஷ் அர்ஜுனன். நன்றி நேயர்களே.
1: ஆகாஷ்வாணி இசைத்தூர்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:00.
2: நேயர்கள் அனைவருக்கும் இரவு வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இசைக்கு எல்லைகள் இல்லை, நினைவுகளுக்கு வயதில்லை. சில பாடல்கள் கேட்ட உடனே பள்ளி நாட்கள், கல்லூரி நண்பர்கள், முதல் காதல், குடும்பத்தோடு பார்த்த திரைப்படங்கள் என மனம் சிறகடிக்க தொடங்கும். அப்படி நமக்கு தந்த மறக்க முடியாத இனிய திரைப்பட பாடல்களுடன் இன்று பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வாருங்கள், நினைவுகளின் வானில் இசை சிறகுகளை விரிப்போம். சில காதல் தாலாட்டாய் மனதை வருடிவிட்டு போகும். இசை மனதை தொட பறப்பது பட்டுச்சிறகு.

இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. காத்திருப்புக்கும் காதலுக்கும் எப்போதும் ஒரு இனிய உறவு உண்டு. இதயத்தை வருடும் இனிய இசையுடன் பட்டுச்சிறு.

இருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இசை தரும் இன்ப பயணம் பட்டுச் சிறகு. காற்றும் மரமும் போல சில உறவுகள் ஒன்றை ஒன்று தாங்கி நிற்கும்.

இருக்கும். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மனம் விரும்பும் மெட்டுக்களின் முகவரி பட்டுச்சிறகு. காதல் வந்தாலே மனசுக்கு குழப்பம் வருவது இயல்புதானே.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மாலை நேர வானம் போல காதலும் சில நேரம் வண்ணமாய் மலர்கிறது.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனிமை சிறகடிக்கும் பட்டுச்சிறகு. காதல் பேசும் போது குறும்புகளுக்கும் தனி அழகு வந்துவிடும்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நினைவுகளுக்கும் இசை சேர்க்கும் பட்டுச்சிறகு. உண்மையான காதலுக்கு பயம் என்ற வார்த்தையே இல்லை.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மென்மையான மெட்டில் மனம் பறக்கும் பட்டுச் சிறகு, காதலில் விழுவது ஒரு கணம், அதிலிருந்து மீள்வது பல காலம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இசை நின்றாலும் நினைவுகள் தொடரட்டும். பட்டச்சிறகு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் இனிய இசையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

இதுவரை கேட்டு ரசித்தோம் பட்டுச்சிறகு. பட்டுச்சிறகு நிறைவு பெறுகிறது. நிலையத்தில் நேரம் 10:59. ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 காலை ஒளிபரப்பில் சந்திப்போம்.

நிலையத்தில் நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நாளை வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்கலாம். நாளை சக ஆண்டு 1948 அசாத மாதம் 19 நாள், பராபவ வருடம் ஆணி மாதம் 26 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 10 தேதி வெள்ளிக்கிழமை. காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கே அன்பு மையப்பன் அவர்கள். 6:15 புதிய காலையில் இந்நாளின் சிறப்பு, அதனைத் தொடர்ந்து 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குகிறார் எல் சொக்கலிங்கம் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. ஒரு சொல் கேளீரில் அறிவிப்புகள், இன்று ஒரு செய்தியில் தாவர ஊட்டச்சத்துக்கள் மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண் கல்லூரி பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் பிரியதர்சினி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள், 6:55 பூந்தளிர், காலை 7 மணிக்கு காந்தி அஞ்சலி பகுதி 54 கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்டோ பொய்கைப்பூக்கள், அதைத் தொடர்ந்து 7:15 தமிழில் செய்திகள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். நாளை ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியில் சிக்க நரசிங்கன் கிராமம் கோபாலசுவாமி திருக்கோயில் சிறப்புகள் பற்றி வழங்குகிறார் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள். 7:30

விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தொடர்ந்து ஒழிக்கும். 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 பாட்டு வேணுமா, நாளைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வலம் வர காத்திருக்கிறது. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசையாக வலம் வருகிறது. 9 மணிக்கு செய்தி சுருக்கம், 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 விருப்பகானம் என் விருப்பகானமாக வலம் வர காத்திருக்கிறது. 10:30 ஒருபட பாடல்கள், 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 11:02 கண்ணாடி மாளிகை.

0: 8:55 திரை இசையாக வளம் வருகிறது. 9 மணிக்கு செய்தி சுருக்கம், 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 விருப்பகானம் என் விருப்பகானமாக வளம் வர காத்திருக்கிறது, 10:30 ஒரு பட பாடல்கள், 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 11:02 கண்ணாடி மாளிகை. நாளைய கண்ணாடி மாளிகையில் இசையின் இதய துடிப்பு. பணி ஓய்வு பெற்ற நிலைய மிருதங்க இசை கலைஞர் பல்லடம் ஆர் ரவி அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் ஆர்பி பரிமலாதேவி அவர்கள். பகல் 12 மணிக்கு சிநேகிதியை, 12:40 தமிழ் செய்திகள், 12:50 சிநேகிதியை தொடர்ந்து ஒலிக்க கேட்கலாம். 1 மணிக்கு வசந்த கானங்கள், 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 1:55 பாரதியார் பாடல்கள், 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 தெம்மாங்கு பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மூன்று 30 மெல்ல வரும் பாட்டு, 4 மணிக்கு செய்தி சுருக்கம், 4:02 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம், மாலை 4:30 பண்பலை வழங்கும் ஆட்டக்களம், 5 மணிக்கு செய்தி சுருக்கம், 5:02 மாலை தென்றல், 6 மணிக்கு சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 மாநில செய்திகள், 6:40 அந்திப்பூக்கள், 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் கண்ணன் அவர்கள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பாட்டு இது கிட்டு, 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 தினசரி தகவல்கள், அதனை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:32 பாட்டு இது கிட்டு தொடர்ந்து ஒலிக்க கேட்கலாம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 இலக்கிய விழா, திருக்குறள் என்றைக்குமான இலக்கியம் சிறப்புரை வழங்குபவர் டாக்டர் எஸ் தேவி அவர்கள், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்தி சுடர், 9:30 காற்றில் விரியும் கடிதமலர்கள், 10 மணிக்கு பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் நமது ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும், 11 மணிக்கு மதுரை பண்பலை வழங்கும் நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 தேனும் பாலும், நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னை அஞ்சலாக கேட்டு இணைந்திருங்கள். இவையாவும் நாளை நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்டீர்கள். இனி தொடர்வது இரவு 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: This is Akashvani. The news read by Abhineet Shukla. India and Australia today adopted a new joint declaration on defense and security cooperation and a maritime security collaboration roadmap to promote a free, open and inclusive Indo-Pacific. The deals were signed following delegation-level talks between Prime Minister Narendra Modi and his Australian counterpart Anthony Albanese during the 3rd Australia-India Annual Leaders Summit in Melbourne. In a joint press statement after the talks, Prime Minister Modi said, "The Indo-Pacific is not just a meeting point of two oceans, but showcases the shared aspirations of like-minded democracies like India and Australia." Later, briefing the media, Foreign Secretary Vikram Misri said, "Both the sides finalized the administrative arrangement for a long-term supply of Australian uranium to India. The agreement is expected to strengthen India's clean energy program and support its net zero goals." Prime Minister Narendra Modi today said, "India's aspiration to become one of the world's top three economies at the earliest is driven by the motto of grow more, achieve more." Mr. Modi was addressing the Indian community at the Marvel Stadium in Melbourne.
2: 21वीं सदी का भारत आज विकसित होने के लक्ष्य पर काम कर रहा है. ये वो भारत है जो कहता है ग्रो मोर अचीव मोर. हम 140 करोड़ एस्पिरेशन से भरे राष्ट्र है. हम अधीर है, बेसब्र है. हम दुनिया की सबसे तेजी से बढ़ती इकोनॉमी है, लेकिन हम जल्द से जल्द दुनिया की टॉप 3 इकोनॉमी बनना चाहते हैं.
1: Speaking at the Melbourne Meets Modi event, Prime Minister Modi also referred to Operation Sindoor. He said, "The operation demonstrated the effectiveness of India's homegrown defense systems

நிலையத்தில் நேரம் 11:11. நேயர்களுக்கு இனிய இரவு வணக்கம். நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் இதயத்தை வருடும் இதமான பாடல்களின் தொகுப்பாக இன்றைய தேனும் பாலும் நிகழ்ச்சியில் வளம் வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் உங்களுடன் PR செந்தில் முருகன். நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக கடவுளை கண்டேன் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசனின் வரிகளுக்கு KV மகாதேவன் இசையில் TM சௌந்தரராஜன், P சுசிலா ஆகியோர் குரல்களில் பாடல் இதோ வானலைகளில்.

நிலையத்தில் நேரம் 11:15, 10:00. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் தேனும் பாலும் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக மகாதேவி திரைப்படத்திலிருந்து ஏ மருதகாசி வரிகளுக்கு விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையில் MS ராஜேஸ்வரி குரலில் இதோ பாடல்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில். தேனும் பாலும் இதயத்தை வருடும் இதமான பாடல்களின் தொகுப்பாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக நிகழ்ச்சியில் ஒலிக்கும் பாடல் ஏழை பங்காளன் திரைப்படத்திலிருந்து வாலியின் வரிகளுக்கு கே வி மகாதேவன் இசையில் பி சுசிலாவின் குரலில் இதோ பாடல்.

இதயத்தை வருடும் இதமான பாடல்களின் தொகுப்பாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தேனும் பாலும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடல் கொடுத்து வைத்தவள் திரைப்படத்திலிருந்து ஆலங்குடி சோமு வரிகளுக்கு கே வி மகாதேவன் இசையில் பி சுசீலாவின் குரலில் இதோ பாடல் வானலைகளே.

மதுரா நகரத்திலிருந்து இதமான பாடல்களாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக அன்புக்கரங்கள் திரைப்படத்திலிருந்து வாலியின் வரிகளுக்கு ஆர். சுதர்சனம் இசையில் பி. சுசீலாவின் குரலில் இதோ பாடல்.

அறிவு.

எட்டு திக்கும் இசைச்சாரலாய் நாம் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மகாகத்தாலை வரிசையில் தேனும் பாலும். நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக நீர்க்குமிழி திரைப்படத்திலிருந்து ஆலங்குடி சோமு வரிகளுக்கு வி குமார் இசையில், டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா ஆகியோர் குரல்களில் இதோ பாடல்.

0: நிலையத்தில் நேரம் 11:34 27 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் இதயத்தை வருடும் இதமான பாடல்களாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இரவு நேரத்தில் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக பொம்மலாட்டம் திரைப்படத்திலிருந்து வாலியின் வரிகளுக்கு வி குமார் இசையில் நடிகை மனோரமா குரலில் இதோ பாடல்.
1: நீ வரம் காட்டி நான் விட மாட்டேன்.

வரங்காட்டி நான் விடமாட்டேன். ஜாம்பா ஜாதகு.

பண்ணே நாளாச்சே.

இதயத்தை வருடும் இதமான பாடல்களாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் தேனும் பாடும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடல் எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து வாலியின் வரிகளுக்கு வி. குமார் இசையில், சீர்காழி கோவிந்தராஜன் குரலில் இதோ பாடல்.

வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல் சாரதாம் போடா தலைவிதி என்பது வெறும் கூச்சல் எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா

பிள்ளைய பெறுகிற அம்மாவுக்கு பத்து மாசமும் எதிர் நீச்சல். பிறக்கிற குழந்தை நடக்கிற வரையில் தரையில் போடுவது எதிர் நீச்சல். பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனுக்கு அதுதான் எதிர் நீச்சல். பிள்ளைக்கு எப்படி இடம் கிடைச்சாலும் பரீட்சை வந்தால் எதிர் நீச்சல்.

கடற்கரையோரோ நடக்கிற காதல் கல்யாணம் முடிப்பது எதிர் நீச்சல். கணக்குக்கு மேலே பிள்ளைய பெற்று காலம் கழிப்பதும் எதிர் நீச்சல். கண்மூடி வழக்கம் மண்மூடி போக கருத்து சொல்லுவது எதிர் நீச்சல். வீட்டுக்கு வீடு ஓட்டுகள் வாங்கி பதவிக்கு வருவது எதிர் நீச்சல். எதிர் நீச்சல் வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல்.

நாம் இணைந்திருக்கின்றோம் நமது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில். இதயத்தை வருடும் இதமான பாடல்களாக கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம் தேனும் பாலும். நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக பூவும் பொட்டும் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு ஆர் கோவர்த்தனம் இசையில் டி எம் சௌந்தரராஜன் குரலில் இதோ பாடல்.

நிலையத்தில் நேரம் 11:45. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இதயத்தை வருடும் இதமான பாடல்களாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். தேனும் பாலும் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக ஒரு தாய் மக்கள் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் குரலில் இதோ பாடல்.

ஒழித்து சென்ற பாடல் பி சுசிலாவின் குரலில் ஒழித்து சென்றது. நிலையத்தில் நேரம் 11:49:10. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 இதமான ராகங்களாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் தேனும் பாலும். நிகழ்ச்சியில் ஒழிக்கவிருக்கும் அடுத்த பாடலாக சிவகாமியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து வாலியின் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இசையில் TM சவுந்தரராஜன் குரலில் இதோ பாடல்.

நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்கும் பாடல், நான் வாழ வைப்பேன் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு இளையராஜாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா ஆகியோர் குரலில் இதோ பாடல்.

இதயத்தை வருடும் இதமான பாடல்களாக கேட்டு ரசித்தோம் தேனும் பாலும் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். பி ஆர் செந்தில் முருகன். இனி தொடர்ந்து இரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை எஃப்எம் விவித் பாரதி தமிழ் 102.3 MHz அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டு இணைந்திருங்கள். நன்றி நேயர்களே. மீண்டும் காலை 4:45 காலை ஒலிபரப்பில் நாம் சந்திப்போம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

குல பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்தில பகுத்தறிவை வளர்த்து பார் முழுதும் மனித குல பண்புதனை.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

நடக்கையிலே ஏக்கம் பிறந்ததம்மா இன்று நீ சிரிக்கையிலே இன்பம் பிறக்கும் அம்மா நாளை இந்த வேளையிலே ஒரு நாள் கூத்துக்கு

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று வள்ளலார் நகர் யூஇ பழனிவேல் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். குடியாத்தம் எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில். முதலில் கிரிப்பிரியம், ராகம் கதனகுதூகலம்,

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 அசாத மாதம் 19 பராபவ வருடம் ஆணி மாதம் 26 2026 ஆண்டு ஜூலை மாதம் 10 வெள்ளிக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே ஆரம்பமாகிறது.

0: இனி கேட்கலாம் நாலொரு குரல்.
1: முற்பகலில் பிறருக்கு நாம் துன்பம் செய்தால் பிற்பகலில் அந்த துன்பம் தானாகவே வந்து நம்மை துன்புறுத்தும். குறள் எண் 319, அதிகாரம் இன்னா செய்யாமை.
2: பிறர்க்கின்னா முற்பகல் செய்ய தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும்.
1: முற்பகலில் பிறருக்கு நாம் துன்பம் செய்தால் பிற்பகலில் அந்த துன்பம் தானாகவே வந்து நம்மை துன்புறுத்தும். குறள் எண் 319, அதிகாரம் இன்னா செய்யாமை.
0: நாலொரு குரல் கேட்டோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசைகளில் இன்றைய தினம் ஒழிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்கலாம். காலை 5 மணிக்கு பக்தி மாலையில் பக்தி பாடல்கள், 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கே அன்பு மெய்யப்பன் அவர்கள், 6:15 புதிய காலையில் இந்நாளின் சிறப்பு அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குகிறார் எல் சொக்கலிங்கம் அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி, ஒரு சொல் கேளீரில் அறிவிப்புகள், இன்று ஒரு செய்தியில் தாவர ஊட்டச்சத்துக்கள் மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை கல்லூரி பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் பிரியதர்ஷினி அவர்கள் தரும்.

தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள், 6:55 பூந்தளிர், 7 மணிக்கு காந்தி அஞ்சலி பகுதி 54 கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் ஒலிக்க கேட்கலாம்.

காலை 7:15 தமிழில் செய்திகள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ச் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இன்றைய ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியில் சிக்க நரசிங்கன் கிராமம் கோபாலசுவாமி திருக்கோயில் சிறப்புகள் பற்றி வழங்குகிறார் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள். 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்டோ பொய்கை பூக்கள் ஒழிக்க கேட்கலாம். 8:00 செய்தி சுருக்கம், 8:02 பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வலம் வர காத்திருக்கிறது. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை, 9:00 செய்தி சுருக்கம், 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10:00 செய்தி சுருக்கம், 10:02 விருப்பகானம் என் விருப்பகானமாக வளம் வர காத்திருக்கிறது. 10:30 ஒருபட பாடல்கள், 11:00 செய்தி சுருக்கம், 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையில் இசையின் இதய துடிப்பு. பணி ஓய்வு பெற்ற நிலைய மிருதங்க இசைக்கலைஞர் பல்லடம் ஆர் ரவி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் ஆர்.பி. பரிமலாதேவி அவர்கள். 12:00 சிநேகிதியே, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சிநேகிதியே மீண்டும் தொடர்ந்து ஒலிக்க கேட்கலாம். 1:00 வசந்த கானங்கள், 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 1:55 பாரதியார் பாடல்கள், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 தெம்மாங்கு பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை, அதைத் தொடர்ந்து 3:00 NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

3:30 மெல்ல வரும் பாட்டு, 4 மணிக்கு செய்தி சுருக்கம், 4:02 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 பண்பலை வழங்கும் ஆட்டக்களம், 5 மணிக்கு செய்தி சுருக்கம், 5:02 மாலை தென்றல், 6 மணிக்கு சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 விளக்கேற்றும் வேலை, மாலை 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 மாநில செய்திகள், 6:40 அந்திப்பூக்கள், 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் கண்ணன் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 பாட்டு இதுகிட்டு. 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கோப் 2026 தினசரி தகவல்கள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:32 பாட்டு இதுகிட்டு மீண்டும் தொடர்ந்து ஒழிக்க கேட்கலாம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள் குழந்தைகள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி. 8:30 இலக்கிய உலா. இன்றைய இலக்கிய உலா நிகழ்ச்சியில் திருக்குறள் என்றைக்குமான இலக்கியம் சிறப்புரை வழங்குபவர் டாக்டர் எஸ் தேவி அவர்கள். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 செய்தி சுடர். 9:30 காற்றில் விரியும் கடித மலர்கள். 10 மணிக்கு பட்டு சிறகு. இரவு 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் நமது ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். 11 மணிக்கு மதுரை பண்பலையில் நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 தேனும் பாலும். 11:59 இரவு 12 மணி முதல் காலை மணி 4:45 வரை சென்னை விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டு இணைந்திருங்கள். இவையாவும் இன்று நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்டீர்கள். இனி அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.

இனி தொடர்வது காலை 5 மணிக்கான பக்தி மாலை. ஆன்மீக மனம் கமழும் பக்தி பாடல்களின் தொகுப்பாக வலம் வர கேட்க இருக்கிறோம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பக்தி மாலை தரும் அடுத்த பாடலாக எல்ஆர் ஈஸ்வரி குரலில் இதோ பாடல்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz பக்தி மாலையில். அடுத்ததாக ஒலிக்கும் பக்தி பாடல் நாஞ்சில் என் எஸ் தீன் அவர்களுடைய குரலில்.

நாம் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி பக்தி மாலை. பக்தி மாலையில் ஆன்மீகம் மனக்கமலும் பக்தி பாடல்களாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக நிகழ்ச்சியில் வாணி ஜெயராம் அவர்களது குரலில் ஒலிக்கும் பாடல் இதோ.

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நாம் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி பக்தி மாலை. இன்றைய பக்தி மாலை தரும் நிறைவான பாடல் பாம்பே சகோதரிகள் பாடிய பாடல்.